நேர்களே, அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒலிக்க வருவது கே. வீரமணி இசையில், தவசீலன் இயற்றி பி. சுசிலா பாடியது.

நேர்களே, இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
4: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
5: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
4: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
5: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
4: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது.

0: சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
0: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
2: நேர்லை நிகழ்ச்சிகளில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க நம்மோடு இணைகிறார் ஆர்ஜே சுதா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலரும் இந்த காலை பொழுது நம் அனைவருக்கும் வல்லமை தரவல்லதாய், வெற்றிகளை தரவல்லதாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி துவங்குவோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் பக்தி பாடல்கள் வாயிலாக
2: அருள்மணி மாலை
1: நிகழ்ச்சி துவங்கும் நேரம் 6:01.

கலியுகத்தில் சிவபெருமானுக்கும் அம்பிகை பார்வதி தேவிக்கும் குழந்தையாக அவதரித்து அதர்மம் செய்வோரின் செயல்களில் தடங்கல்களையும் தர்ம நெறியில் இருப்போரின் இன்னல்களை போக்கியும் வரும் அந்த கணேசனின் புகழ் ஒலிக்கக் கேட்டோம். வி உமா மகேஷ் குரலில் என் ராமகிருஷ்ணன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் செல்வ கணேஷ்.

விருப்பங்களை நிறைவேற்றும் மரம் அதாவது கற்ப விருட்சம், அதன் தேவி என்ற பொருளுடன் கற்பகவல்லி என்று போற்றப்படும் மயிலையில் குடிகொண்டுள்ள கற்பகாம்பாள் புகழ் ஒலிக்க கேட்டும் டி எம் சவுந்தரராஜன் இசையமைத்து பாடிய பாடலின் மூலமாக இனுவில் வீரமணி வரிகளில்

பூலோகத்தில் உருவான முதன் கோயில் என்று அழைக்கப்படுவதால் திருவொற்றியூரில் உள்ள அந்த சிவனை ஆதிபுரீஸ்வரர், அதாவது சிவபெருமானின் முதல் வடிவம் என்று அழைக்கிறோம். தோற்றத்தில் மூலவர் திருவாரூரில் உள்ள தியாகேசரை ஒத்திருப்பதால் தியாகராஜ சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த திருவொற்றியூரில் வீற்றிருக்கும் புற்றீசன் ஆதிபுரீஸ்வரின் பக்தியின் புகழை ஒலிக்க கேட்டும் கே.ஜே. ஏசுதாஸ் குரலில் செம்பனார் கோவில் சண்முகம் வரிகளில் டி.சி. ராதாகிருஷ்ணாஜி இசையமைப்பில்

சிவபெருமானும் பார்வதி தேவியும் மாங்கனிக்காக தங்கள் மைந்தர்களான கணேசனுக்கும் முருகப்பெருமானுக்கும் வைத்த போட்டியில் முருகப்பெருமான் தன்னால் அந்த பழத்தை எடுக்க முடியவில்லை என்று கோபம் கொண்டு மலை மீது நின்று கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் அவரை தணிப்பதற்காக, அவரின் கோபத்தை தணிப்பதற்காக அவரிடம் வந்து பழம் நீ என்று, அதாவது நீ ஞானத்தின் பலன் என்று கூறினார். அதுவே அந்த ஊருக்கு பழனி என்ற பெயரை பெற்றுத்தந்தது. அப்படிப்பட்ட அந்த பழனி ஆண்டவனின் புகழ் ஒலிக்க கேட்டோம் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் குரலில். வெம்பத்தூர் கிருஷ்ணன் வரிகளில் எம் ரங்காராவ் இசையமைப்பில் நாம் பக்தியுடன் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

சத்தியம், நீதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தி சென்ற அந்த ஹரிஹர புத்திரனின் புகழ் ஒலிக்க கேட்டோம். கே ஜே யேசுதாஸ் குரலில், ஆலப்புழா ரங்கநாத் இசையமைப்பில்.

தைரியம், புத்தி கூர்மை மற்றும் உடல் வலிமைக்கு அடையாளமாக விளங்கும் அந்த அஞ்சனை மைந்தனின் புகழ் ஒலிக்க கேட்டோம். பி எஸ் சசிரேகா குரலில், கே சதாசிவம் வரிகளில், எல் கிருஷ்ணன் இசையமைப்பில்.

வி நடராஜன் குரலில் வி சுரேந்திரன் இசையமைப்பில் பாடல் ஒலிக்க கேட்டோம். பசித்தவருக்கு உணவளித்தல், தனிமையில் வாடுவோரை சந்தித்தல், நலமற்றோரை பராமரித்தல் போன்ற உண்மையான உதவிகளின் மூலம் நாம் பிறருக்கு அன்பை செலுத்தினோமானால் அந்த அன்பின் மூலமாக நாம் வணங்கும் அந்த இறைவனை காண முடியும். அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் எஸ்எஸ்ஏ வாஹித் குரலில் ஒலிக்க கேட்கலாம்.

0: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 6:45 மணிக்கான மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905 August 7 இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒவ்வொரு குடிமகனும் இத்தினத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும், ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் குறைந்தது ஒரு கைத்தறி தயாரிப்பை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து நாடு முழுவதும் பகிர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் இந்திய கைவினை கலைஞர்களின் திறன் உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற வழிவகுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்களின் தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பு கிடைக்க மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கைத்தறி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நெசவாளர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 கபீர் கைத்தறி விருதும், 19 தேசிய கைத்தறி விருதும் வழங்கப்படுகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் குறித்த பயிற்சி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உதவிடும் என்று அக்கல்லூரியின் இயக்குநர் திரு தென்னரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால இங்க வேலைவாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. 100% வேலைவாய்ப்பு இருக்கு. இங்க படிச்சு முடிக்கிற அத்தனை பேருக்கும் படிச்சு முடிக்கும் பொழுது வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறோம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படித்தாங்கன்னா மாதம் 2500 ஸ்டைஃபன் கொடுக்குறோம். இதே பிடெக் படித்தாங்கனாக்கா மாதம் 3000 ஸ்டைஃபன் தரும். இது இல்லாமல் நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாதம் 5000 ஸ்டைஃபண்டும், அது இல்லாமல் அவங்களுடைய என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் தரும்.
2: நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நுகர்வு கலாச்சாரம் வளமான பொருள் சார்ந்த மனப்பான்மைக்கு அடிமையாகாமல் நாகரிக அடையாளத்துடன் சர்வதேச அரங்கில்

0: வெற்றி பெறுவதே நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் தொழில் முனைவுடன் கூடிய கடமை உணர்வு, நாகரிக ஞானம், கலாச்சார பண்புகள் ஆகிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்க வழிவகுக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்க சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளித்த போதிலும் அரசு பள்ளிகளில் தொடரும் அவல நிலை மாநில அரசின் நிர்வாக குளறுபடிகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அவற்றில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் அரசு பள்ளிகளின் தரநிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தினத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சரவண பொய்கை திருக்குளத்தில் 3 சுற்றுகள் வளம் வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சரவண பொய்கை குளத்தில் கரையில் திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் 4 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் கலாச்சார திருவிழா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் 1.08% அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வி ஆண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணுவத்தின் பொறியியல் சேவை பிரிவு சென்னை அலுவலக தலைவராக திரு ஈஸ்வர தத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற ஆதரவற்றோர் தங்கும் இடங்களுக்கான நிலையான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து தன்னார்வலர்களுக்கு நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனித உயிர்களை பாதுகாப்பதில் தன்னலமற்ற சேவை ஆற்றியவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கோரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 21-16, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மிங் ஜியை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ராம்ராஜ் 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனாமி சுயிசியை வென்றார்.

தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டவர்த்துக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் வந்து புது புது பாடல்கள் அதோட கூட அந்த நாளோட சிறப்புகள் பற்றி சின்ன சின்ன தகவல்கள் நாம் தினந்தோறும் கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினம் தேசிய கைத்தறி தினம் பற்றிய சின்ன தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்க முடியும். கூடவே உலக தாய்ப்பால் வாரம் இதை பற்றின தகவல்களையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் நேர்களாக நீங்க கடிதங்கள் வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப, உங்க பெயர்களோட கூட நீங்க விரும்பின பாடல்களை ஒலி உலா செய்யக்கூடிய நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் காலை 8 மணிக்கு. 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற கேம் ஷோ இருக்கு. 10 மணிக்கு பாத்தீங்கன்னா என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில இன்றைய தினம் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் நாங்கள் கேட்கறச்சு. நேர்களாக நீங்க தொலைபேசி வழி அதற்கான விடைகளை நீங்க வந்து சொல்லலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 2952-0853 இது ஒரு எண், 2838-9871 இது மற்றொரு எண். காலை 11 மணிக்கு என்றும் இனியவை 1950, 60, 70 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்களின் தொகுப்பு என்றும் இனியவையாக நமது விவித் பாரதியில். 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் 1980-90 இந்த காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் ரெட்ரோ நேரமாக ஒலி உலா வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி 12 மணிக்கு. 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், அதாவது நேர்களாக நீங்கள் தொலைபேசி வழியாக வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க அதை உடனுக்குடன் நாம் வந்து வானொலியில் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த பாடல் உங்கள் சாய்ஸ். அதுக்கப்புறம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 5 மணிக்கு பூந்தன்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பக்தி மாலை அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு. 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு அதுக்கப்புறம் 7:25 இந்த 2 நேரங்களிலும் திரைகானம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு. 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்புல சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 8:00 இசையும் நானும், பக்தி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஹேமலதா. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள். ஸோ இதெல்லாம் கேட்கணும்னா ஸ்டே டியூன்டா இருங்க நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. விவித் பாரதி பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாக்க அதனால் யாரும் தோற்கிறது இல்லை. நடுவில் நம்ம வந்து அந்த வேகத்தை கம்மி பண்ணிக்கிட்டதுனால தான் நாம் வந்து தோற்கிறோம். அதனால் வேகம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நிறுத்தாமல் முன்னேறுவது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. ஃபேஸ்புக்கில் நம்ம விவித் பாரதி நேயர்கள் போட்ட ஒரு கமெண்ட்டு தான் இது. நிஜமாகவே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதில் வந்து செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க ஒரு சில காரணங்கள்லாங்க நடுவில் நாம் வந்து பின்வாங்கினோம் அப்படின்னாக்கா அந்த வெற்றிங்கிறது கிடைக்காது. எப்பேற்பட்ட சோதனையும் கடந்து நம்ம அதே வேகத்தோட இறுதி வரைக்கும் நம்ம போராடினோம் அப்படின்னாக்கா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். நிறுத்தாமல் தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் நம்ம நேயர் ஒருத்தர் போட்ட அந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி காலையில் நாம் எல்லாருமே கேட்க முடியும். இதை வந்து நம்ம எல்லாருமே எல்லா நாட்கள்லையுமே வந்து தொடர்ந்து கடைபிடித்தோம் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிந்தனையோட இன்றைய தினத்திற்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம்.

கைத்தறி நெசவாளர்களை கௌரவிக்கவும், நாட்டின் வளமான ஜவுளி பாரம்பரியத்தை கொண்டாடவும், இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7 அன்று தேசிய கைத்தறி தினம் அனுசரிக்கப்படுகிறது. இப்படி கொண்டாடுவதன் மூலம் கலாச்சாரம், வாழ்வாதாரங்கள் மற்றும் பழங்குடி தொழில் முறையின் ஆன்மா ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான விழிப்புணர்வு தினமாக இந்த நாள் உள்ளது. 1905 ஆகஸ்ட் 7 அன்று பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கல்கத்தா நகர மண்டபத்தில் சுதேசி இயக்கம் முறைப்படி தொடங்கப்பட்டது. இது இந்தியர்களை வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கவும், உள்நாட்டு தொழில்களை குறிப்பாக கைத்தறியை புத்துயிர் பெறச் செய்யவும் வலியுறுத்தியது. தேசிய கைத்தறி நாளை கொண்டாடுவதன் மூலம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னம்பிக்கைக்கான அழைப்பையும், இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் கதர் மற்றும் கைத்தறி ஆற்றிய முக்கிய பங்கையும் நாம் நினைவு கூறுகிறோம். கைத்தறி தொழிலாளர்களில் கிட்டத்தட்ட 70% பேர் பெண்கள். இத்துறை பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதோடு, குறிப்பாக தொழில்முறை வேலைவாய்ப்புகள் குறைவாக உள்ள பகுதிகளில் பெண்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிந்து வருமானம் ஈட்டும் வாய்ப்பை வழங்குகிறது. இந்தியா 135 மேற்பட்ட தனித்துவமான கைத்தறி நெசவு முறைகளை கொண்டுள்ளது. அவற்றுள் சில பனாரசி, காஞ்சிபுரம், சந்தேரி, பாகல்பூரி பட்டு, படோலா, புல்காரி, போச்சம்பள்ளி, ஜம்தானி, இந்த மாதிரி சில. ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் அதற்கே உரிய தனித்துவமான தறிநுட்பங்கள், வடிவங்கள் மற்றும் துணி வகைகள் உள்ளன. நாம் ஒரு கைத்தறி பொருளை வாங்கும் போது வெறும் துணியை மட்டும் வாங்குவதில்லை, ஒரு நெசவாளரையும், ஒரு குடும்பத்தையும், ஒரு கலாச்சாரத்தையும் ஆதரிக்கிறோம். இந்த மரபை பாதுகாத்து கைத்தறியை பாதுகாப்பதில் ஒரு அங்கமாக

இருப்போம். இந்த கைத்தறி தினத்தில் இந்திய உடைகளை அணியவும் கைவினை கலைஞர்களை ஆதரிக்கவும் நமது கைத்தறி துணிகளின் ஒவ்வொரு இழையிலும் இழையோடும் பாரம்பரியத்தை போற்றவும் நாம் உறுதியேற்போம்.

0: பொற்காலம் அப்படிங்கிற படத்துலேருந்து சித்ராவோட குரலில், வைரமுத்துவோட வரிகளில், தேவாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உலக தாய்ப்பால் வாரத்தின் விழிப்புணர்வு பயணத்தில் இந்த 7 நாட்களில் தாய்ப்பாலின் மகத்துவம், அதன் அறிவியல் ஆதாரங்கள், தாய்க்கும் குழந்தைக்கும் கிடைக்கும் நன்மைகள், குடும்பம் மற்றும் சமூகத்தின் ஆதரவின் அவசியம் என பல்வேறு அம்சங்களை பகிர்ந்து கொண்டோம். தாய்ப்பால் என்பது ஒரு குழந்தையின் முதல் உணவு மட்டுமல்ல, அது முதல் தடுப்பூசி, முதல் பாதுகாப்பு, முதல் அன்பு, முதல் அரவணைப்பு, பிறந்த குழந்தைக்கு வாழ்க்கையின் சிறந்த தொடக்கத்தை அளிக்கும் இயற்கையின் அற்புதமான வரம். பிறந்த முதல் 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடங்குவதும், முதல் 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே வழங்குவதும், அதன் பின்னர் சத்தான துணை உணவுகளுடன் 2 வயது அல்லது அதற்கும் மேலும் தாய்ப்பாலை தொடர்வதும் குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவை. தாய்ப்பால் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, தொற்று நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது, உடல் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைகிறது, அதேபோல் தாயின் உடல் நலத்தையும் பாதுகாக்க உதவுகிறது. எனவே ஒவ்வொரு தாயும் தன்னம்பிக்கையுடன் தாய்ப்பால் கொடுக்க குடும்பம், பணியிடம், மருத்துவத்துறை மற்றும் சமூகத்தின் ஆதரவு மிகவும் அவசியம். ஒவ்வொரு தாயையும் ஊக்குவிக்கும் நமது பொறுப்பும் என்றும் தொடர வேண்டும். வாருங்கள், தாய்மார்களை மதிப்போம், தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிப்போம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையின் சிறந்த தொடக்கத்தை உறுதி செய்வோம். தாய்ப்பால் குழந்தையின் முதல் உரிமை, அதை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை.
2: உலக தாய்ப்பால் வாரம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் RJ சகா பார்த்திபன்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 7:15 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும்

0: வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தொலைபேசி மூலம் தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் மேற்காசியாவில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் இருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை வடிவமைப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே உற்பத்தி, தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு லியூக் கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் போது இருதரப்பு பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பரஸ்பரம் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு காலித் ஹஷீம் அலி மஹேருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு தொழில்துறை அமைச்சர் திரு மாசியோ பெர்னாண்டோ எலாஸ் ரோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயம், எரிசக்தி, மருந்து உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தகத்தில் துறைமுகங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் இணையவழி புவிசார் அரசியல் சார்ந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட உறுதியான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்புகள் அவசியம் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உடான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் விமான பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு உலகின் மிகச்சிறந்த விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம் தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்த

0: எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எத்தனாலை இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று அந்த அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. எத்தனால் இறக்குமதி தொடர்பான இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் உள்ள மரீப் மற்றும் ஹத்ராமவுட் மாகாணங்களில் உள்ள சர்வதேச ராணுவ முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அமெரிக்கா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 13 பேர் காயமடைந்துள்ளனர். டமாஸ்கஸில் உள்ள ஜரமனா பகுதியில் கார் ஒன்றில் எடுத்து வரப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்ததில் இந்த சம்பவம் நேரிட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் நீண்ட காலமாக திரு பஷர் அல் அசாத் ஆட்சி செய்து வரும் நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் குடிமக்களை குறிவைத்து பல்வேறு இடங்களில் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், 2 பெண்கள் காயமடைந்தனர். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நேற்று ஆய்வு செய்தார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் நீண்டகால அடிப்படையில் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மத்திய பிரதேசம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சேலம் அணி 19.4 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும், திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. சிங்கப்பூருக்கு எதிரான 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தொடங்குகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் சியாங் மாவட்டத்தில் 5 நடைபெறும் இப்போட்டிக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆய்வு செய்தார். இப்போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்க கேட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM 102.3. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:25:15 நொடி ஆயிட்டு இருக்குங்க. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில நாம கேட்டுட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்

அதாவது முகநூலில் நாம் ஏற்கனவே ஒரு கேள்வி போட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னாக்கா, நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூலான இந்த நான்மணி கடிகை, இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம முகநூலில் வந்து கேள்வியாக போட்டிருக்கோம். இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா 8 மணிக்கு முன்னாடி நீங்கள் பதில் போட்டுடுங்க. யார் யாரெல்லாம் என்ன சரியான பதில் போட்டிருக்காங்க, சரியான பதில் என்ன அப்படிங்கிறதையும் நாம் வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, காந்தாரா ஏ லெஜெண்ட் சாப்டர் 1 அப்படிங்கிற படத்துலேருந்து முத்து சிற்பியோட குரலில் பி.எஸ். சங்கரகுமார் வரிகளில் அஜினீஷ் லோக்நாத்தோட இசையமைப்பில்

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

பரிமலா அண்ட் கம்பெனி அப்படிங்கிற படத்துலேருந்து ஆர் கே ஆதித்யாவோட குரலில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் காளிதாஸ் 2 அப்படிங்கிற படத்துலேருந்து கபில் கபிலனோட குரலில் மோகன்ராஜனோட வரிகளில் சி எஸ் சாமோட இசையமைப்பில் நாம் கேட்கலாம்.

0: பிளாஸ்ட் அப்படிங்கிற படத்துலேருந்து பென்னி தயாலோட குரலில், விவேக்கோட வரிகளில், ரவி பஸ்ரூரோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, அ ப்ரீமியம் ஹெரிட்டேஜ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸ்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படத்துலேருந்து விஷ்ணு விஜய் இசையமைச்சு பாடின பாடல் அது. விஷ்ணு ஏடவனோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆயிட்டுருக்குங்க.
1: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
2: ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे.

பராசக்தி அப்படிங்கிற படத்துலேருந்து ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைச்சு பாடின பாடல் இது. ஜெயஸ்ரீ மதிமாறன் அவங்களோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்துன்னு கேட்டிங்கனாக்கா, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படத்துலேருந்து ஷா

முகநூல் ஃபேஸ்புக்கில் நாம் வந்து ஒரு கேள்வி போட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான பதில் வந்து நிறைய நேயர்கள் போட்டிருக்காங்க. கூடவே காலையிலேருந்து வந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து வாழ்த்துக்கள், காலை வணக்கம் நிகழ்ச்சி சிறப்பிற்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நேயர்கள் போட்டிருக்காங்க. என்ன கேள்வி நாம் கேட்டிருந்தோம் அப்படின்னாக்க, நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பதினெண் கீழ்கணக்கு வகை நூலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறதா கேள்வியாக நாம் போட்டிருந்தோம். அதற்கான சரியான விடை வந்து விளம்பி நாகனார் அப்படிங்கிறவர் தான் நான்மணி கடிகை அப்படிங்கிற அந்த நூலோட ஆசிரியர். சரியான விடை போட்ட நேயர், மற்றபடி வாழ்த்துக்கள் சொன்ன நேயர்கள் எல்லாரோட பெயர்களையும் இப்போ படிச்சிடலாம். காஞ்சனா கேவிஜே அவங்க போட்டிருக்காங்க, கொடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன், அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன், தாமலேறு முத்தூர் மெக்கானிக் சரவணன், சுசி அவங்க போட்டிருக்காங்க, மந்திரமூர்த்தி ஆச்சாரி, மேலப்பேடு தயாலன், என் வி வேலு காஞ்சிபுரத்துலேருந்து, கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூந்தண்டலம்லேருந்து புண்ணியக்கோடி அவங்க, அதுக்கப்புறம் யார் இது ஐயப்பன் நாச்சியார் கோவில்லேருந்து குணால் அண்ணாமலை அவங்க, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், முத்துமாரி குறுக்குப்பேட்டையிலேருந்து

போட்டிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தர் ராஜன், கீதா ராஜகோபாலன், வேறு யார், குமரேசன் கௌஷிக் அவங்க போட்டிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பட்டியிலேருந்து ஆண்டாள் தேவமணி, மயிலை பட்டாபி அவங்க, அதுக்கப்புறம் புரசைவாக்கம் சவுந்தர் ராஜன், அன்புராணி, முருகேசன் அடைக்கலம் அவங்க போட்டிருக்காங்க. திருநின்ற ஊர் இந்து தமிழன் ஜெயராம், திருமழைசை அஸ்வினி, ராக் நாகராஜ், சூளை ரீஜா மனோகரன் அவங்க, வீரதுரை அவங்க, அதுக்கப்புறம் வேறு யார், ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தெய்வமணி, மேட்டுப்பட்டி கண்ணன், வி ஆர் செந்தில் விளக்கப்பாடியிலேருந்து, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க, பிரபாகரன் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பொன்னியம்மன்மேடு வண்ணே கணேசன் அவங்க, பழனி கவிதா, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் வந்து வேறு யார், சிவன் அருண், அல்லிநகரம் மகாதேவன் அவங்க, ஆந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து, ஹரிராம் அவங்க போட்டிருக்காங்க, வி ஆர் செந்தில், அதுக்கப்புறம் நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, அப்பர்ணா நகர் மூர்த்தி அவங்க, மாலினி தேவி, அருணாச்சலம், ராஜமாணிக்கம் கோபி அவங்க, ஒரே நேரே நிறையா பதிவு போட்டுட்ருக்காங்க இல்லையா, முத்துமாரி கொருக்குப்பேட்டை சொல்லியாச்சு, சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ் அவங்க, அதாவது எல்லா நேர்களுமே ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தனித்தனியாக அவங்க வந்து பதிவுகள் போடுறாங்க, ரொம்பவே சந்தோஷம் அது. யுக ராஜேஷ் அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு யார் புதுசாக பேர் இருக்கு அப்படின்னாக்கா பிரமிளா தமிழ்ச்செல்வன், கல்யாண சுந்தரம் அவங்க, அதுக்கப்புறம் வந்து ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, டிநகர் ரங்கராஜன், ரமா ரவி அவங்க, அதுக்கப்புறம் வந்து வேறு யார், ஒரே நேயரோட பதிவே வரிசையாக வந்துகிட்டு இருக்கு, பாபு முள்ளக்காடுலேருந்து போட்டிருக்காங்க, ஜே யுவராஜ் நெமிலியிலேருந்து, புவனகிரி சுமதி பாபு அவங்க போட்டிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த ஒரு தத்துவத்தை தான் நாம் காலையில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் சொன்னோம், அதாவது வேகம் இல்லாததால் யாரும் தோற்கவில்லை, நடுவில் விட்டதால் தான் தோற்கிறார்கள், வேகம் முக்கியம் அல்ல, நிறுத்தாமல் முன்னேறுவது தான் முக்கியம் அப்படின்ட்டு புரூஸ்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு போட்டிருந்தாங்க. சிறிய முன்னேற்றம் கூட பரவாயில்லை, நிறுத்தாமல் தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலை துரைராஜன் அவங்க போட்டிருக்காங்க, வேறு யார், தாமலேரி முத்து மெக்கானிக் சரவணன் அவங்க, ஆல்ரெடி படித்தாச்சு இந்த பேர், சரவணன் ராமலிங்கம், பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்க, சுந்தர ராசு அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பர்வத வர்தினி அவங்க, வேறு யார், அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஆரம்பித்து இப்போ வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா நேயர்களுமே பதிவு போட்டுட்ருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்க, அருள்குமரன், புருசைனா, முத்துக்குமரன், அதுக்கப்புறம் வெங்கடேசன் அவங்க போட்டிருக்காங்க, என்எம்பி நச்சுப்பிள்ளை, ரஞ்சித் குமார் அவங்க, கருணாநிதி வீரவ நல்லூர்லேருந்து போட்டிருக்காங்க, புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் அவங்க, இது எல்லா நேயர்களோட பேரும் படிச்சிட்ருக்கோம், சின்ன ராஜி அவங்க, சாந்தி ரமேஷ் அவங்க போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா நேயர்களுக்குமே பதிவுகள் போட்ட எல்லா நேயர்களுக்குமே பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். உங்களோட இந்த பதிவுகளை தொடர்ந்து எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் போடுங்க. உங்களோட இந்த ஊக்குவிப்பான வார்த்தைகள் தான் எங்களை வந்து நிகழ்ச்சிகளை மேலும் மேலும் சிறப்பாக செய்ய ஊக்குவிக்குது.

0: 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைகிறோம் நேர்களே. 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு நேர்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம் நேயர்களே, தினம் தினம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் வானலைகளில் வலம் வரும் நேரமே.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம்நேர்களே, தினம் தினம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் வானலைகளில் வலம் வரும் நேரம் இது. உங்கள் விருப்பம், கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலிக்கும் நேரம் இது.

செவிக்கு விருந்தளிக்கும் பாடல்களை கேட்போமீர்களே. அதற்கு முன்னால் சிந்தனைக்கு விருந்தாக இதோ சில வரிகள். ஐன்ஸ்டீன் என்ற அறிஞர் சொல்கிறார், என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை, என்னிடம் இருப்பது எல்லாம் ஆர்வம் மட்டுமே அப்படின்னு சொல்கிறாராம். இது போதாதாங்க, ஆர்வம் அப்படின்ற அடித்தளம் இருந்தால் நம்மளால் எதையுமே வந்து சாதிக்க முடியும் இல்லையா. ஆனால் அவர் எவ்வளோ ஒரு அடக்கமான வரிகள், என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை, அங்கே வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, பணம் இல்லை, நேரம் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லலை. எந்த ஒரு சிறப்பான தனித்திறமையும் என்கிட்ட கிடையாது, என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே. அந்த ஆர்வம் தான் இன்றைக்கும் நாம் வந்து அவரை பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞராக, ஒரு கண்டுபிடிப்பாளராக வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு இடம் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அதற்கான அடித்தளம் என்னது? ஆர்வம் மட்டும்தான். அப்போது இந்த நாளை நம்ம உற்சாகத்தோடும் மிகுந்த ஒரு ஆர்வத்தோடும் நாம் வந்து தொடங்கலாம் அப்படின்ற சிந்தனையோடு இன்றைக்கி நம்ம உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இட்லி கடை திரைப்படத்திற்காக புஷ்பவனம் குப்புசாமி குழுவினர் பாடியது. ராஜு முருகன் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் இந்த பாடலை கேட்க போகிறோம். யார் யாருடைய விருப்பமாக கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கருக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, குப்பனத்தாம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூரு ஹேமப்பிரியா துருவா ரவிக்குமார், திருவாரூர் லதா, கிருஷ்ணன் பாவனா, சோழிங்கநல்லூர் சுமதி, தருண்குமார், சென்னையை சேர்ந்த லக்ஷ்மி, நரசிம்மராஜா, உமிகாஸ்ரீ, பவிஷாஸ்ரீ, இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்கள் விருப்பத்தின் முதல் பாடலாக.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் இசை என்பது அர்ப்பணிப்பு, பக்தி என்பது அனுபவம், தன்னுடன் பணியாற்றிய இசை கலைஞர்களை பாராட்டி அவர் சொன்ன விதம்.
1: இந்த கம்போசருக்கு உண்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பாருங்க, 3 வேரியேஷன் பாருங்க.
2: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன?
1: 2.
2: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன?
1: 3.
2: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? தாராரி ராரி தத்தாரி தத்தாரி.
1: அதான் நான் ஜென்சி கிட்ஸுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த காலத்து ரசிகெல்லாம் கொண்டாடுங்க, ஆனால் ஒரு நல்ல இசையமைப்பாளராக வரணும், ஒரு நல்ல இசைக்கலைஞனாக வரணும்னா இந்த பாடலெலாம் கேட்டால் தான் உங்களுக்கு அந்த இசையை நீங்கள் அடாப்ட் பண்ணும். வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
0: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

கலந்து ஒழித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து ஆரணி, பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயாள், இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, மாங்காடு, வசந்தி, சசிகலா, மைத்திலி, அபிதா, லாவண்யா, இவர்கள் விருப்ப பாடலாக பத்மஜா ஸ்ரீனிவாசன், சிபி ஸ்ரீனிவாசன் குரல்களில். மாடர்ன் குடைவிழா திரைப்படத்திலிருந்து பாடல், வே. ராமசாமி வரிகளில் விபின் ஆர் இசையமைத்த பாடல் இது.

ஒரு பாடல் கேட்கலாம். அறிவு இயற்றி வேடனோடு இணைந்து நிவாஸ் கே பிரசன்னாவோடு இணைந்து பாடிய பாடல் இது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேர்கள் சிதம்பரம் சின்ன மார்க்கெட் வெள்ளைச்சாமி செல்வி, சென்னை முகப்பேறு பிரமிழா தமிழ்ச்செல்வன், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, ஸ்வேதா, இன்பாஸ்ரீ செல்லப்பா, இரா, தில்லை ஸ்ரீனிவாசன், தில்லை நாயகி, ரத்ன சபாபதி, ஜீவா, கல்கி வேல்முருகன், ஷர்மிளி சாகர், தமிழ்ச்செல்வி, வேல்விழி வேல்முருகன், தர்ஷினி திவ்யா, லாவண்யா, ரேணுகா, ராஜா முகமது.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேர்கள் ஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி, ராஃபி, காதர் ஷமீத், காஜா செல்மா, ஷம்மு அலி, தபசுன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் ஃபர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஹயாத், ரிஸ்வான், ஷமியா பானு, சையாறு வட்டம், கொருக்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை, சுரேஷ், சந்தியா, நரசிங்கப்பேட்டை, ஐயப்பன், திருவிழிமிழை, சாகுல் ஹமீத், சிதம்பரம், வண்டிகேட் பகுதியிலிருந்து சிலுவை சந்தனராஜ். இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் விஷால் மிஸ்ரா குரலில், விக்னேஷ் சிவன் வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்த பாடல் இது.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் இப்போது 8:31 நிமிடம் இணைந்திருக்கிறோம். நேர்களை இது உங்கள் விருப்பம். கும்பகோணம்

பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களை, உங்கள் விருப்பத்தில் அடுத்து சத்யபிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையமைத்த பாடலை கேட்க இருக்கிறோம். சீமராஜா திரைப்படத்திலிருந்து. காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு, ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, செய்யாறு வட்டம் சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் சந்தியா மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர் வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன். இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது.

திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித், யுகதீரன், நாற்றாம்பள்ளி வேட்டம்பட்டு, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணிகுண்டா, சுஜாதா முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன் பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடகா மாநிலம் பங்காருபேட்டை சுரேந்தர், இந்திரா. இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் தான் நாம வந்து உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம். கருப்பன் அப்படிங்கிற படத்துலேருந்து பிரதீப் குமாரோட குரலில், யுகபாரதியோட வரிகளில், டி இமானோட இசையமைப்பில்.

அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், போரூர் சங்கர் சுசீலா, மேல்பாக்கம் சந்திரேஷ் ரோஜா, சேலம் களங்காணி ராதாகிருஷ்ணன் சங்கீதா, திருமழைசை நாகராஜ் அஸ்வினி, தேசூர் குமரன், அயப்பாக்கம் அபர்ணாநகர் மூர்த்தி, கமலா பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா. இந்த நேர்களோட விருப்பமான பாடல் தான் நாம கேட்க போறோம். எந்த படத்திலேருந்து அப்படின்னாக்கா சர்க்கார் அப்படிங்கிற படத்திலேருந்து, மோஹித் சௌஹான் அவங்களோட குரல்ல, விவேக்கோட வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்புல.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிலையத்தில் நேரம் 8:48:25. டியூட் அப்படிங்கிற படத்துலேருந்து தான் நாம் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். சாய் அபியங்கர் இசையமைச்சு, பால் டப்பா, பேபூமிகா, தீப்தி சுரேஷ் இவங்களோட பாடின பாடல் இது. பால் டப்பா அவங்களோட வரிகளில் இந்த பாடலுக்கு யாரெல்லாம் விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பூந்தண்டலம் புண்ணியகோடி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி இமை, தருண் நட்சத்திரா, அன்வர்திகான்பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கரநாராயணன் ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன், மேல் ஆவதம் பார்த்திபன் ஜெயவேலு, மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் சந்திரபோஸ் சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம். இந்த நேர்களோடு சேர்ந்து இந்த பாடலை நாமளும் கேட்கலாம்.

ஜமாலியா ஹவுசிங் போர்டு ஃபாத்திமா பஹதூர் சகோதரர்கள் ஷேக் மாபூப், பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கவுசர், நஃபீஷா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோடு பகதூர்பாய், ராஃபிபாய், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, புதுப்பாக்கம் சடகோப்பன் ரங்கநாதன், பட்டினம்பாக்கம் பரந்தாமன் வளர்மதி, கொளப்பாக்கம் கணேசன் மனோகரன், பேரம்பாக்கம் வேணுகோபால் ஆறுமுகம். இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் சிவகார்த்திகேயன் குரல்ல, கருமாத்தூர் மணிமாறன் அவங்களோட வரிகளில், நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையமைப்பில் தாய் கிழவி அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் கேட்க போகிறோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: சபாஷ்.

0: நேர்களே, கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக நம்ம வந்து இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். பாடல் வரிகள் கங்கை அமரன். கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 2952 0853 மற்றும் முறையின் 2838 1871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. 044 இது வந்து இணைப்பு எண். சரி, கலக்கலரங்கத்தில் இன்றைக்கி பாட்டு புதிர், அதுதான் வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு பாடல், அந்த பாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத தான் நாம் வந்து கேள்வியாக கேட்டு அதுக்கு நேர்கள் வந்து பதில் சொல்ல போகிறாங்க. சரி, அப்போ இப்போ என்ன பண்ணணும், வரப்போகிற இந்த பாடல் ஒரு 4.5 நிமிஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 4 நிமிடங்கள் 30 நொடி இருக்குது. இந்த நேரத்தை முழுமையாக இந்த பாடலில் கவனம் செலுத்தி இந்த பாடலை கேளுங்க. இந்த பாடலுடைய முடிவில் நம்ம கேள்விக்கு வரலாம். சரியா?
1: என்ன வேணும்?
2: நகை வேணா?
1: என்ன நகை?

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நேரம் 9:12 ஆகுது. இப்போ நாம் வந்து கலக்கல் அரங்கத்தில் இருக்கிறோம்.

0: ரொம்ப ஜாலியா நம்மளுடைய சின்ன வயசுக்கே கூட்டிட்டு போனதோ பசங்க தான் நீங்களும் நினைக்கிறீங்க, ஆனா அது இல்லையே. வணக்கம். ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்குல இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் சிவகுமார் ஐயா. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து இந்த பாடல் கேட்டோம்?
1: இந்த படம் வந்து கவனிக்கல மேடம், வேற கேள்வி கேளுங்களேன்.
0: இந்த கேள்விக்கு முதல்ல பதில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க
2: மேம். இந்த படம் வந்து நான் வெயில் அப்படின்னு நினைக்கிறேன் மேம்.
0: நினைக்கிறீங்க, பட் அது இல்ல. வணக்கம். வணக்கம்.
3: கனவு வாரியம் படம், வாழ்த்துக்கள்.
0: யார் நீங்க? யாரு?
3: ரேவதி.
0: அம்பத்தூர்ல இருந்து. கனவு வாரியமா?
3: ஆமா மேடம்.
0: அதுதானா?
3: மாற்றமே
0: கிடையாது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கனவு வாரியம் அப்படின்ற திரைப்படத்துல இருந்துதான் இப்ப சூப்பரா நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டோம். சரி, அடுத்த கேள்வி என்ன? வணக்கம். வணக்கம். யாருங்க? சொல்லுங்க. கனவு வாரியம்னு அவர் சொல்லிட்டாரு. சரி, யாருடைய பாடல் வரிகள் இது? ஏன்னா இந்த வரி எல்லாமே ரொம்ப நாம பார்த்து பார்த்து நாமெல்லாம் அனுபவிச்சு ரசிச்சு விளையாண்ட விளையாட்டுகளோட இருந்தது. யார் எழுதியிருக்காங்க இந்த பாடல் தெரியுமா?
4: அப்படின்னு
0: நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல. மகிழ்ச்சி. வணக்கம். கனவு வாரியம் படத்துல இருந்துதான் இந்த பாடல் கேட்டோம். அதை அவங்க சரியா சொல்லிட்டாங்க. ஷியாம் பெஞ்சமின் அவங்களுடைய இசையில் வந்த பாடல் இது. ஆனால் பாடல் வரிகள் யாருக்கானது? வணக்கம்.
5: வணக்கம்.
0: வாங்க.
5: அண்ணாநகர்லேருந்து வாணிதேவி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க.
5: அருண் சிதம்பரம்.
0: அருண் சிதம்பரம்.
5: ஆமாம்.
0: அவர் தான் இந்த படத்தோட இயக்குனரும் தெரியுமா? அவர் அவருடைய டைரக்ஷனில் வந்த படம் தான். 2017 இந்த படம் வந்துச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி அமைப்புகளோட. இதுல இந்த குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா மிதுனா, சாய், ரிஷி, ஹரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா இந்த படத்திலேயே வந்து அவங்க வந்து பாட வச்சு இது பண்ணியிருந்திருப்பாங்க. நல்ல ஒரு அந்த காட்சி பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா கேட்கும் போதே காட்சி நம்ம மனசுக்குள்ள ஓடி இருக்கும்.
5: ஆனா
0: அப்படி ஒரு அற்புதமான வரிகள். வாழ்த்துக்கள் மா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஹலோ. வணக்கம்.
6: கணபதி.
0: வாங்க கணபதி, சொல்லுங்க. இந்த பாடல் முழுமையா நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்க. வரிதான். அதாவது இதுல வந்து நிறைய நம்ம விளையாண்ட விளையாட்டுக்கள், சின்ன வயசுல நாம இன்னைக்கு நம்ம குழந்தைங்க எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்களோ, நாம எதெல்லாம் அனுபவிச்சோமோ அந்த பாடல் எல்லாம் இதுல இருக்கும். அந்த விளையாட்டுகளுடைய பெயர் எல்லாம் இதுல இருக்கும். ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சொல்ல முடியுமா? மூணு
6: சொல்லுங்களேன்.
0: பச்சை குதிரை. அப்புறம் ஒரு விளையாட்டு சொல்லிருக்காரு. வணக்கம். ஹலோ. வணக்கம். இங்க லைன் போட்டுட்டு அங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கீங்களே. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
7: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன்.
0: சொல்லுங்க பிரமிளா. விளையாண்டு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா?
7: ஆமாங்க மேடம். ஐயோ, எப்படி எப்படி அழகா ரசிச்சு எழுதிருக்காங்க.
0: அருமையான வரிகள்.
7: ஆமாங்க மேடம், அப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஆமா, நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த விளையாட்டெல்லாம் இப்போ அப்படியே நினைவுல வந்துட்டு போகுது. இல்ல
0: சொல்லுங்களேன் அப்படியே ஒரு ஒரு மூணு விளையாட்டு.
7: மூணு சொன்னா போதுமா?
0: போதும்.
7: சரிங்க மேடம். கல்லாமண்ணா.
0: விளையாண்டுருக்கீங்களா கல்லாமண்ணா?
7: நாடுபுடி விளையாட்டு. டயர் வண்டி ஓட்டுதல்.
0: போதும் போதும், மூணு போதும். கல்லாமண்ணா, நாடுபிடி, டயர் வண்டி. இதுல எது பிரமிளாக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு?
7: இதுல கிச்சு கிச்சு தாம்பலம் பிடிக்கும்.
0: ஐ, அது இல்ல, மூணுல ஒண்ணு தானே கேட்டேன் நானு. நீங்க நாலாவதா ஒண்ணு சொல்லிட்டு போறீங்களா? போனஸ். ஓகே சரி, அடுத்தது அடுத்த நண்பர்கிட்ட கேக்கு.
7: உட்காந்து அந்த மாதிரி சின்ன எல்லாரும் கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து விளையாடுற விளையாட்டு அந்த மாதிரி.
0: எனக்கெல்லாம் கல்லாமண்ணா தான்ப்பா ரொம்ப பிடிக்கும்.
7: அதெல்லாம் ரொம்ப ரசிச்சு அதெல்லாம் விளையாடு.

0: எனக்கு வந்து கல்லாமண்ணா விளையாடதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து மண்ல விளையாடாதீங்க குழந்தைங்களன்னு சொல்லி கொடுக்கறோம், ஆனா மண்ல விளையாடணும்னு சொல்லி கொடுத்த ஒரு இது வந்து இந்த கல்லாமண்ணா. சொல்லுங்க சூர்யா, பாடல் கேட்டீங்களா? சரி, இப்போ அதுல வந்து நிறைய ஒரு 3-4-5 விளையாட்டு இப்போ ரெண்டு நேர் சொல்லிட்டாங்க. முதல்ல முடிக்கணும் முடிச்சிடணுமே, ஏன்னா நிறைய இன்னும் விளையாட்டுகள் இருக்கு. வணக்கம். ஹலோ,
1: ஹலோ மேம்,
0: வாங்க.
1: குழந்தைங்களுக்கு
0: அதுல ஒரு மிகப்பெரிய அறிவியல் விஷயம் இருக்கு, அது தெரியுமா? என்னன்னா, உள்ளங்கையில வந்து நமக்கு நம்மளுடைய நரம்பு முடிச்சுகள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய இடம், அங்க நம்மளுடைய அந்த முழங்கை வச்சு இப்படி பண்றோம், அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது அதுல வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவ ஆற்றல் இருக்குன்றதுனாலதான் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அது வந்து ஒரு இப்போ சொல்றாங்க இல்லையா, தொடு சிகிச்சை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அன்னைக்கு அதை விளையாட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். பருப்பு கிடைஞ்ச அப்புறம்
2: சொல்லிட்டாங்க.
0: வேற
3: டயர்
0: வண்டி அதுவும் சொல்லியாச்சு. வேற
3: விளையாட
0: முடியுமா? இப்போ முடியுதா நமக்கு?
3: பிள்ளைங்க விளையாடுது, அதெல்லாம் என்னன்னு கேக்குதுங்க.
0: வாழ்த்துக்கள் மா, நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: திருடை முடிஞ்சு வட்டம் சேத்தர்மன்னூர் சரவணா கமலேஷ்மா.
0: சரவணா கமலேஷ், சொல்லுங்க.
4: கூடை பந்து தானம்மா?
0: கூடை பந்தா அப்படின்னு ஒரு விளையாட்டு அதுல வந்துச்சா? என்ன
4: வந்தது மாப்பா பாடல்ல?
0: அப்படியா, நான் தான் கவனிக்கலையா? சரி, வேற
5: என்னென்ன
0: விளையாட்டுகள் அந்த பாடல்ல இருக்குன்னு நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விளையாட்டுகள் அதுல மிச்சம் இருக்குதே. விளையாட்டுகள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட இல்லைனாலும் திரைப்படங்கள் அதை கொண்டு வந்து சேர்க்குது. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வாங்க.
6: தஞ்சாவூர்லேருந்து வள்ளி பேசுறேன்.
0: தஞ்சாவூர்ல இருந்து சொல்லுங்கம்மா.
6: என்னென்ன
0: கல்லாங்காய் விளையாடுவோம்?

0: ஒரு பாட்டு போட்டோம் இல்லையா? பாட்டு கேட்டிங்களா? ஓ இல்ல இல்ல, நீங்க பாடல் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தான் முடியும். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: நான் வீரதுரை, அரியலூர்ல இருந்து.
0: சொல்லுங்க வீரதுரை.
1: நிறைய விளையாண்டாங்க, நான் கொஞ்சம் விளையாட்டு வந்திருக்கேன்.
0: விளையாடுங்க விளையாடுங்க, அதுக்காக தானே இந்த விளையாட்டு. சொல்லுங்க. கூடுதல் தகவல். நன்றி நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். யாருங்கம்மா?
2: பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, பாடல் கேட்டீங்களா? பாடல் கேட்டீங்களாமா? மண் வீடு, மண்ல வீடு கட்டி மணல்ல வீடு கட்டி விளையாடுவோம் இல்லையா, அந்த இது. சூப்பர். அப்புறம் ஞாபகம் வந்துச்சா? பரவாயில்லங்கம்மா, நன்றி நன்றி. சரி, அவங்க வந்து அந்த மணலில் வீடு கட்டி விளையாடுவோம் அப்படின்றத ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை சொன்னாங்க. அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு விளையாட்டுகள் இருக்குது, அந்த ரெண்டு விளையாட்டுகள் யார் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி

வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் இப்போ நம்ம வந்து கனவு வாரியம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் போட்டுட்டு அதில் என்னென்ன விளையாட்டுகள்னு கேட்டுட்ருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். பெரும்பாக்கத்துலேருந்து வித்யா ரவி.
0: சொல்லுங்கம்மா.
1: நிலா பூச்சி.
0: ஆ, நிலா பூச்சி. அப்புறம்
1: இல்லை, அது ஒன்று தான் எனக்கு இப்போ தெரிஞ்சுது.
0: சரிங்கம்மா, நன்றி. வணக்கம். இன்னும் அந்த குழந்தைங்கள வச்சு விளையாடுறதுல வந்து அவங்க அந்த பருப்பு கடைஞ்சின்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரியே குழந்தைங்களுக்கு இன்னொரு வகையான விளையாட்டும் வந்து நம்ம அவங்க குழந்தைங்கள வச்சு நாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்போம், அவங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அந்த விளையாட்டும் அதில் இருக்கும். வணக்கம். 2952085853 மற்றும் ஒரே 2838917871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. முகநூலையும் உங்களுடைய அந்த பதிலை வந்து நீங்கள் பதிவிடலாம். வணக்கம். இப்போ உங்க ஊரும் பேரும் சொல்லுங்க. ஏன்னா இப்போ நீங்க பேசுறது வந்து எங்களுக்கு ஒழுங்கா கேட்காது இல்லையா, அதனாலதான் நான் சொன்னேன். சரி, இப்போ என்ன ரெண்டு விளையாட்டுகள் அதுல இருந்ததே சொல்லுங்க.
2: கண்ணாமூச்சி தேரே காதலப்பாரே.
0: ஓகே, அது சொல்லிட்டாங்க. வேற
2: சொல்லிட்டாங்களா?
0: ஆமா. வேற
2: திருட போலீஸ்.
0: ஆ, அதுவும் சொல்லியாச்சு.
2: ஆமா.
0: பல்லாங்குழி. இல்ல, பல்லாங்குழியா? வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: ரேடியோ ஆஃப் பண்ணிருங்களே.
0: பண்ணிட்டேன் மேடம். 1 மினிட்
1: முடிஞ்சு.
0: நான் ரெட்யூஸ் வந்து ஹயத் பாஷா ஜெய் பண்ணி சார்.
1: சொல்லுங்க ஹயத் பாஷா, சொல்லுங்க.
0: உப்பு மூட்டை மேடம்.
1: உப்பு மூட்டை வேற. அவங்க சரி பரவாயில்ல. இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நண்டூறுது நரியூறுதுன்னு ஒரு இது அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி நம்ம வந்து விளையாடுவோம் இல்லையா, அந்த ஒரு கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரியான ஒரு விளையாட்டு அது இருக்கும். அப்புறம் அம்மா குத்து அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னா அந்த ரெண்டு கையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு பெரியவங்க வந்து அப்படி வச்சுக்கிடுவோம், குழந்தைங்கள வந்து அப்படி குத்த சொல்லுவோம். ஆ குத்து, அம்மா குத்து, அந்த மாதிரி. அதே மாதிரி அப்படி அவங்க பூ குத்து அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சாங்குத்து அப்படின்னு சொல்லி கை, அது எப்படின்னா அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கையை எடுக்க தப்பிக்க அந்த குழந்தைக்கு வந்து அந்த அந்த ஒரு லாவகம் வருதா அப்படின்றத பயிற்சியாக நம்ம வந்து சொல்லி கொடுக்கறதுக்காகவே அந்த விளையாட்டுக்கள்லாம் அந்த நாட்களில் வந்து இருந்திருக்குது. அது இன்றைக்கி நாம் வந்து பயன்படுத்துகிறதில்ல. எப்படி விரலுக்கும் அந்த உள்ளங்கைக்கும் அன்னைக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரியான விளையாட்டுகள் இருந்ததோ இன்றைக்கி நமக்கு தெரியும். நம்ம குழந்தைங்க மொபைல் ஃபோனில் விளையாடும் போது இதே விரல்களும் இதே கை, அந்த கை நரம்புகள் மூலமாக அவங்களுடைய மூளைக்கான அந்த ஒரு செயல்பாடுகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய விளையாட்டுகள் மூலமாக, மொபைல் ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படின்றதையெல்லாம் நம்ம யோசித்து இந்த பாடலை போட்டாவது நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் இருக்குப்பா விளையாட்டா, நம்ம முன்னோர்கள் இப்படி தான் விளையாண்டுருக்குறாங்க, அம்மா அப்பாலாம் இப்படி தான் விளையாண்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியாவது நம்ம குழந்தைங்கள அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை வந்து நம்ம கடத்தணும் அப்படின்றது தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுடைய நோக்கமே. நேரம் 9:30.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் நாம் வந்து பாட்டு புதிரில் இருக்கிறோம். ரொம்ப அழகாக நேர்கள் எல்லாருமே ஒரு பாடல், அந்த ஒரு பாடலுக்குள்ளே இத்தனை விதமான செய்திகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு பாடல் உங்களுக்காக, இந்த பாடலையும் முழுமையாக நீங்கள் கேளுங்கள். பாடல் வரிகள்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக பதில் சொல்லிடலாம்.

0: பாடல் கேட்டு முடிச்சாச்சு. இனிப்பில் யார் வந்திருக்காங்க? வணக்கம். இவங்க வந்ததும் வந்தாங்க, ரேடியோ ஆன் பண்ணிகிட்டே வந்தாங்க. அவங்களுக்கே நாம் வணக்கம் சொன்னது கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பழைய பாடல் அப்படின்னு சொல்கிற மாதிரி 1956 வெளியான ஒரு படத்துலேருந்து பாடல் கேட்டு முடித்தோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: விவத் பாரதி, யார் வந்திருக்கீங்க?
1: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணிய வட்டம் கத்திரிப்பள்ளத்துல இருந்து பாக்கியராஜ் பேசுறேன் மேடம்.
0: பாக்கியராஜ், சொல்லுங்க, பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: பாடல் கேட்டீங்க, ரொம்ப பழைய படத்துல இருந்து பாட்டு போட்டீங்களே அப்படின்னு சொல்றீங்களா? சரி, 56 வெளியான
1: படம் மேடம்,
0: நானே ராஜா படம். சூப்பர். கேள்வி கேட்க முன்னாடி பதில் வந்துருச்சு. பாடல் எல்லாம் சொல்லிட்டீங்க, இசை யாருடையது? கேள்வியே அங்கதானே இருக்குது. கேள்வி அதுலதானே இருக்குது நண்பா. வணக்கம். வணக்கம்.
2: காலையில வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: சொல்லுங்க கோபால், இந்த பாடல் வந்து அழகாக நண்பர் சொல்லிட்டாரு, டி எம் சௌந்தரராஜன், என்ன படத்துல இருந்து, நானே ராஜான்ற படத்துல இருந்து, அதெல்லாம் இசை யாருடைய இசை?
2: டிஆர் பாப்பாங்களா?
0: டிஆர் பாப்பா இல்ல, கிட்டத்தட்ட அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ்ல இருந்ததோ அந்த இசை. ஆமா, ஆனா டிஆர் பாப்பா இல்ல. வணக்கம். ஹலோ.
3: வணக்கம்.
0: வாங்க.
3: வணக்கம்மா, நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் மாறிக்கிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, பாடல் இந்த பாடலுக்கு இசையமைச்சவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம்.
3: சுப்பையா நாயுடு. எஸ் எம்
0: சுப்பையா நாயுடுவா? இல்லையே, அடுத்த நண்பர்கிட்ட கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் ராஜேஷ்.
0: சொல்லுங்க ஐயா.
4: கண்டசாலா.
0: கண்டசாலாவா இருக்குமா? கேட்டலாம் அடுத்த நண்பர்கிட்ட. வணக்கம். ஹலோ.
5: சென்னை மும்பையிலிருந்து ஹேமா மேடம்.
0: சொல்லுங்க ஹேமா.
5: டிஆர் ராம்நாத் மேடம்.
0: டிஆர் ராம்நாத், சூப்பர், சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
5: பழைய சாங், ரேர் சாங் மேடம் இது.
0: ரொம்ப ரேர் சாங்.
5: செம்மையா, சூப்பர் சாங்.
0: ஏன்னா ஒரு இடையில இப்போ நம்ம ஒரு 2000 பீரியட்ல ஒன்று கேட்டோம் இல்லையா, முதல் பாட்டு.
5: ஆமா, அதுல ஒண்ணுமே தெரியல மேடம்.
0: 50களில் வந்த பாடல்லையும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு.
5: ஆமா ஆமா, இந்த பாட்டு நிறைய இருக்கு.
0: நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி. 1956 வந்த திரைப்படம் அப்படின்னு சொன்னோம், டி ஆர் ராம்நாத் அவங்களுடைய இசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வீரதுரை, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்க எல்லாருமே இப்போ என்ன படத்துல இருந்து யாருடைய இசை அப்படின்றதையும் முகநூலில் பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வாங்க.

0: யார் பேசு?
1: எம்ஜிஆர் காலனி, ஜிஆர் சரவணன்.
0: சரவணன், உங்களுடைய ரேடியோ ஆஃப் பண்ணுங்களே. காற்றை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருந்தது. மாருதம், மாருதம் அப்படின்னா காற்று இல்லையா? புரியல.
1: கூசா கிருஷ்ணமூர்த்தி என்பவரா எழுதியிருக்காரு அல்லது மாயவநாதனா?
0: மாயவநாதன்.
1: அப்படியா?
0: ஆமா, ஏன்னா இந்த ஒரு டவுட்டுமே வந்து இருந்தது எனக்குமே.
1: அப்படியா? ஆமா
0: ஆமா, எனக்கும் வந்தது இருந்தது. ஆனா இது வந்து மாயவநாதன் அவங்களுடைய வரிகள்.
1: ஆமா, மாயவநாதனுடைய கடைசி பாடல் வந்து டெல்லி டு மெட்ராஸ் புன்னகையோ பூமலையோ, அந்த படத்துலதான் கடைசி பாடல். அவர் இறந்துட்டாரு, அந்த படத்துல டைட்டில் கார்டுல போடுவாங்க.
0: வாழ்த்துக்கள், நன்றி தகவலுக்கு. வணக்கம். வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
0: வாங்க.
2: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். நீங்க யார் வந்திருக்கீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பூதங்குடி முருகேசன் மேடம்.
0: கடலாடியில இருந்து முருகேசன், சொல்லுங்க.
2: ஆமா,
0: இப்போ காற்றை குறிக்கக்கூடிய சொல் மாருதம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. தனிமையை குறிக்க ஒரு வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க, என்ன வார்த்தை அது? இசைதான் கேட்டுட்டே இருந்தீங்களா?
2: டி
0: ஆர் ராம்நாத் சொல்லிட்டாங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: யாருங்க? நன்றி. தனிமையை குறிக்கக்கூடிய சொல் ஏகாந்தம், இனிது இனிது ஏகாந்தம் இனிது. வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் மேடம்.
0: யாருங்கம்மா?
4: எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன்.
0: மாலா, பாடல் கேட்டீங்களா?
4: சொல்லுங்க மேடம்.
0: இந்த பாடலுக்குள்ள அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாம் நேயர்கள் சொல்லிட்டாங்க. திரைப்படங்களுடைய பேரும் ஒன்று ரெண்டு இருந்தது, கவனிச்சிங்களா? திரைப்படங்களுடைய வேறு வேறு சில திரைப்படங்களுடைய பெயரும் அதில் இருந்தது. ஐ சூப்பரியா. அப்புறம் இன்னொன்று எப்படி அடிக்கிறாங்க பாருங்க நம்ம நேயர்கள். வேற
4: முல்லையின் பாட்டு வந்திருக்கு.
0: பேசும் தெய்வம் கரெக்ட். வேற
4: விழித்து பாருங்க வந்திருக்குங்களா?
0: இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல, ஒன்னு சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பேசும் தெய்வம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு படத்துடைய பெயரும் நான் நோட் பண்ணது கேட்கலாம். யாரும் வணக்கம்
5: வணக்கம் வணக்கம்.
0: வாங்க.
5: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: முகமது இக்பால், நலமா இருக்கிறோம், சொல்லுங்க. இப்போ ஒரு படம் சொல்லிட்டாங்க, பேசும் தெய்வம். வேற ஏதாவது படத்தினுடைய பேர் இருந்தது அதுல?
5: படம் வந்து இதுக்கு நானே ராஜா படத்துல இருந்து 1950.
0: இல்ல இல்ல, இது எல்லாமே அதெல்லாமே பதில் சொல்லிட்டாங்க ஐயா.
5: சரிங்க.
0: இப்போ நான் கேட்டது வந்து அந்த திரைப்படத்திலேயே வேற படங்களுடைய பெயர்களும் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை வந்து நம்ம நண்பர்கள் வந்து சொல்லும்போது பேசும் தெய்வம் அப்படின்னு ஒரு படத்துடைய பெயரை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு படத்தின் பெயரும் இருந்தது, அதை கவனிச்சிங்களா? கவனிக்கல, பரவாயில்ல. அடுத்த நேற்று கேட்போம். வணக்கம்
6: வணக்கம் மேடம், நான் திருவான்மியர் மேரா.
0: வாங்க வாங்க சொல்லுங்க.
6: அம்மா, நான் கவனிச்ச வரைக்கும் கனவு
0: வாரியம் நம்ம ஏற்கனவே கேட்ட ஒரு படம், வேற வேற இடத்துல வந்தது இல்லையா?
6: அப்படின்னு
0: நினைச்சீங்களா? இப்போ பேசும் தெய்வம் அப்படின்னு சொன்னாங்கல்ல முந்தின நேயர், அது வந்து ஒரே வரியில வந்தது. அதனால நம்ம இப்போ வேற வேற இடங்கள்ல வரக்கூடியத நாம வந்து சேர்த்து ஒரு படத்தோட பெயர் அப்படின்னு சொல்ல முடியாதேம்மா. இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம்
7: வணக்கம். சுந்தரபெருமாள் தேவி

0: வணக்கம், சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன் பேசுறேன்.
1: துரைராஜன், சுந்தர பெருமாள் கோயில் எங்க இருக்கையா? அந்த ஊரு
0: வணக்கம். வணக்கம். வாழ்க்கு மடிப்பாக்கம் கோபாலன்.
1: சொல்லுங்க ஐயா.
0: இதயம்னு ஒரு பாட்டு. இதயம்
1: என்னங்க ஐயா?
0: இதயம்
1: இதயம் அப்படின்னு வந்ததா?
0: ஆமா.
1: சரி, ரைட்டு, அதையும் எடுத்துக்கிடலாம். அப்ப இன்னொரு படமும் இருக்கு. ஓகே, நன்றி. வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாமே. அதாவது இணைப்பு கிடைக்காம நிறைய நேர்கள் சிரமப்படும் போது கிடைச்சவங்க உடனே பேசலாம். வணக்கம். இப்போ நம்ம முகநூல் பக்கத்தில் வந்து நடராஜன் சுப்பையா, எழுக்குனர் தேவா, அடுத்து மீரா வெங்கட்ராமன், பாபு முள்ளக்காடு, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவங்க எல்லாருமே வந்து அந்த திரைப்படத்துடைய பெயர் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் வேறு அவங்க ஒரு நேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஒரு பழத்தின் பெயர் வரும் அப்படின்னு சொல்லி அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. பரவாயில்லையே. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
1: வாங்க. விவத் பாரதி தான். யார் பேசுறீங்கம்மா? எங்க இருந்து?
2: நான் சென்னையில இருந்து தாங்க பேசுறேன்.
1: உங்க பேருமா?
2: என் பேரா? உஷா.
1: உஷாமா, சென்னையில எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க?
2: உங்கள்
1: விருப்பம் மியூசிக்.
2: ஹலோ,
1: சொல்லுங்கம்மா. என்ன பாடல் பத்தி? ஆமா, இப்போ வந்து நீங்க இந்த பாடல்ல இருந்து கேள்வி கேக்குறோம் இல்லையா, அதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓ, சரி சரி சரி. அவங்க வந்து லைன் கிடைச்சிருச்சு அப்படின்னு பேசி இருக்கிறாங்க. பரவாயில்ல. வணக்கம்.
3: ஹலோ,
1: வாங்க. எங்க இருந்து?
3: வணக்கம்.
1: சந்தானம் சொல்லுங்க. இன்ன ஒரே ஒரு கேள்விதான் இருக்குது இந்த திரைப்படத்துல. இன்னொரு இந்த பாடல்ல இன்னொரு திரைப்படத்தோட பேரும் இருக்கு. இன்னொரு பேரும் இருக்கு. செந்தமிழ் படம் இல்ல, செந்தமிழ் கூடவே வேற ஏதாவது இருக்குமே. செந்தமிழ் பாட்டு, செந்தமிழ் செல்வன் எல்லாம் இருக்கு. ஓ, ஆகுது. ஒரு நேர் முகநூல்ல கூட கொடுத்துருக்காங்க,
4: மாம்பழம்
1: அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது மாதிரி தென்னம்பாளை, அது எல்லாம் நேர்களே வந்து அவங்களே கண்டுபிடிச்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு படம் பேர் வந்து பெண் அப்படின்ற திரைப்படத்துடைய பெயர் வந்து இந்த பாடல்ல இடம்பெற்றது. சரியா? சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்கள். இது 102.3 விவத் பாரதி, தமிழ் பண்பலை.
5: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 9:48 நம்மிடம் 20 நொடி. நேர்கள் தொலைபேசி வாயிலாக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். பாட்டு புதிரில் இருக்கிறோம். இப்போ அடுத்த புதிருக்கான பாடல் இது உங்களுக்காக.

0: நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் மனோவின் குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜா இசையமைத்த பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து கேட்டோம். சரி, பாடல் கேட்டு முடிச்சிட்டோம். கேள்வி என்ன? வணக்கம். ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க.
1: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை.
0: வலங்கைமான்ல இருந்து துரை பேசுறீங்க?
1: ஆமா, கும்பகோணம் பக்கத்துல இருக்கு
0: வலங்கைமான். நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, இப்போ இந்த பாடல் கேட்டீங்களா? ரிக்ஷா மாமா படத்துல இருந்து பாடல் போட்டோமே. ஹலோ.
1: ஆமா, கேட்டேன்.
0: பாடல் கேட்டீங்க இல்லையா? இந்த பாடல் வரிகளில் நிறைய நாம வந்து இந்த டிராவல் பண்ணக்கூடிய அந்த வாகனங்களுடைய பெயர்கள்லாம் வந்தது. என்னது?
1: அதுல வந்து ஸ்கூட்டர் வரும்.
0: ஸ்கூட்டர். ஓகே.
1: ஸ்கூட்டரிலே போற.
0: ஆமா ஆமா ஆமா. ஸ்கூட்டர். வேற
1: காரன்னு வரும்.
0: மோட்டார் பைக், லாரி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வாங்க. மீனாட்சி சொல்லுங்கம்மா. இப்போ அவங்க வந்து மூணு விஷயம் சொல்லிட்டாங்க, நம்ம வந்து பயணப்படுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றதுல. சைக்கிள். வேற முதல்ல வந்து நாம எப்படி போனோம்? கால்நடையா போனோம் இல்லையா? நடந்து தானே போனோம். நடைப்பயிற்சி தானே முக்கியம். அத வந்து முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சைக்கிளுக்கு போனோம் இல்லையா? சூப்பர் சூப்பர்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். வாழ்த்துக்களோ நன்றிகளோ மேடம்.
0: யாருங்க? இப்ப அடுத்து உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இந்த பாடல்ல ஒரு வரி ஒரு திருக்குறள நினைவுபடுத்துற மாதிரி வந்தது.
3: என்ன
0: சம்பந்தம் இருக்கு? அதுல ஒரு அது நீங்க சொன்னது சரி. அதாவது யானை சிங்கம் அதெல்லாம் வந்து முறையா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வரி வந்தது. நான் கேக்குறது அதுல ஒரு வரி ஒரு திருக்குறளோடு தொடர்புடைய ஒரு வரி. வணக்கம். வாங்க.
4: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வள்ளிப்பட்டுல இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நீங்க வாணியம்பாடி சரவணன் சொன்னாலே போதும். ஓகேவா? வாணியம்பாடியில இருந்து சரவணன் பேசுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. சரி, இந்த பாடல்ல ஒரு வரி ஒரு திருக்குறளை நினைவுபடுத்துற மாதிரியான வரி, எந்த குறள் அது? இந்த வரி
4: ஆனா முதலீடுல இருந்து புடிச்சேன். ஆனா அந்த நீங்க அந்த
0: அது மட்டும் தெரியல இல்லையா? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
5: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
5: பாட்டு
0: போட்டு இப்ப அதுல ஒரு வரி வந்து ஒரு திருக்குறளை நினைவுபடுத்தக்கூடிய வரியா இருந்தது அந்த பாடல் முடியும் போது. ஆஹா,
5: ஏதோ வாகனங்கள் கேட்டீங்களே.
0: வாகனம்லாம் சொல்லிட்டாங்களே.
5: பூராமே சொல்லிட்டாங்க.
0: எல்லாம் சொல்லிட்டாங்க. நடந்து போறது, சைக்கிள், ஸ்கூட்டர், மோட்டார் பைக்கு, லாரி எல்லாம் சொல்லியாச்சு. ஒரு வரி திருக்குறளை நினைவுபடுத்தக்கூடிய இதுல இருக்கும். சரி சரி, நன்றி. அடுத்த நேரத்தை கேட்கலாம். அது என்ன ஒரு வரி அப்படின்றத ஞாபகப்படுத்தினா அந்த குறள் ஞாபகம் வந்துடும். யார் சொல்றாங்க? நேரம் வேற ஆகி ஆயிட்டே இருக்கு. வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம்.
6: பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
6: கேள்வி சொல்லுங்க.
0: ஆக்சுவலி அந்த பாடல் கேட்டீங்களா?
6: கேட்டேன்.
0: அந்த பாடல்ல ஒரு வரி வந்து திருக்குறள் ஒண்ணு நினைவுபடுத்துற மாதிரி இருக்கும்.
6: படிச்சது எப்போதும் நடைமுறைக்கு கொண்டு வரணும்.
0: இதுக்குதான்

0: வசதி மேடம் வரணும்னு சொல்றது. நீங்க வரவே மாட்டீங்க, வந்தா பதிலோட தான் வருமோன்ற மாதிரி. நீங்க என்ன திருக்குறள் அது?
1: அது எனக்கு ஞாபகம் வரல, நீங்க கேட்டா டக்குன்னு இல்ல.
0: படிச்சதை எப்போது நடப்புல கொண்டாடணும் இல்லையா? இப்போ நீங்க வந்து வரிய சொல்லிட்டீங்க, நேரம் ஆயிருச்சு, ஒரே ஒரு நேர்ட்ட என்ன குரல்னு கேட்டுருவோம். சூப்பரா அந்த வரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வாங்க,
1: அன்பராணி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: அத வந்து படிச்சத நடப்புல கொண்டு நடந்தான்னு ஒரு பாட்டு வரும், அந்த
0: வரி வரும்.
1: அதான் கற்க கசுர
0: ஆடி. சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்ம நேயர்களை எங்க போனா லாக் பண்ண முடியலையே.
1: பாடல தேர்ந்தெடுக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சல்யூட் பண்ணிக்கிறேன்.
0: இல்ல, எவ்வளவு அழகா அவங்க வந்தாங்க, இந்த வரிய சொன்னாங்க, நீங்க அடுத்த திருக்குறளோட வரியும் சேர்த்து சொல்லிட்டீங்க. உண்மையில சந்தோஷமா இருக்குமா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகாக நேர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நேரம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 மணி ஆக போகுது. 9:59 20 நொடி ஆயிடுச்சு. அதனால் நம்ம மீண்டும் மற்றும் ஒரு இதே மாதிரியான சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் போது பாட்டு புதிர் நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். சரியா, நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தயாராக இருக்குது. நேயர்கள் வந்து விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் நடந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து விடைகள் சொல்கிறது ரொம்பவே எளிமையாக இருக்கும். தொலைபேசியில் வந்து நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் விடை சொல்லலாம். தொலைபேசி எண்கள் சொல்கிற குறிச்சிக்கோங்க. 2952-5-0-8-5-3 இது ஒரு எண், மற்றும் ஒரு எண் இருக்குது, அது என்னென்ன, 2-8-3-8-9-8-7-1 0-4-4 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். விளையாட்டுத்துறை அப்படின்னாக்கா இப்போ சமீபத்தில் வந்து காமன்வெல்த் போட்டிகள் நடந்து முடிந்தது. அதில் வந்து இந்தியா வந்து இந்திய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நல்லாவே அவங்க வந்து சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசலாம். அது சம்பந்தமான பெரும்பான்மையான கேள்விகள் அது சம்பந்தமாக இருக்கும். ஸோ நேயர்கள் வந்து விளையாட்டுத்துறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கேள்விகளுக்கான விடைகள் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு பாடலை கேட்டுட்டு நாம் வந்து கேள்விகளை நம்ம நேயர்கள்கிட்ட கேட்கலாம். முதல் பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா கேளடி கண்மணி அப்படிங்கிற படத்துலேருந்து இந்த பாடல். கேஜே யேசுதாஸ், உமாரமணன் இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில், 4 நிமிடங்கள் 40 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் வந்து தொலைபேசியில் ட்ரை பண்ணலாம்.

0: 9 5 2 0 8 5 3 இது ஒரு எண். 2 8 3 8 9 8 7 1 முதல் நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: காலை வணக்கம் சுதா மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராயப்பேட்டை வெங்கட்.
0: ராயப்பேட்டை வெங்கட், கேட்கலாமா?
1: உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டதுக்கு ஈஸியா இருக்கும்.
0: நீங்க கேள்வி கேட்க போறீங்களா?
1: நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கரண்ட் நடப்பு படகு போட்டி அக்டோபர் 5 துவங்குது, நம்பர் 1. அடுத்தது ஜூனியர் இதுல வந்து ஒடிசாவும் எம்பியும் விளையாடுறாங்க ஹாக்கில. அடுத்தது
0: எதுல விளையாடுறாங்க, எந்த விளையாட்டுல?
1: அடுத்தது வந்து ஃபுட்பால்ல பெங்களூர்ல 20 வயசு கீழே இருக்கிறதுல வந்து ஃபைனல் வந்திருக்காங்க. அடுத்தது நேத்து நடந்த TNPL சேலம் 34 ரன்ல கோயம்புத்தூர் வின் பண்ணிருக்கு.
0: சூப்பர் சூப்பர். சோ 4 கேள்வி அவுட் ஆயாச்சு.
1: ஒட்டுமொத்த சாம்பியன்லாம் அன்னைக்கு வந்து பங்கெடுத்ததுனால நம்ம இந்தியா ஒரு பெரிய 4 சொல்லிக்கிற அளவுக்கு.
0: அந்த 4வது பிளேஸ் அப்படிங்கிறதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி அடுத்தடுத்த கேள்விகள் அடுத்தடுத்த நேயர்களுக்கு, ஏன்னா நீங்க நிறைய க்வெஸ்சன் ஆல்ரெடி லீக் பண்ணிட்டீங்க. நன்றி. ஓகே, பட் இருந்தாலும் பாருங்களேன், விளையாட்டுத் துறையில் ஆர்வம் எடுத்து நம்ம விளையாட்டுத்துறை சம்மந்தமாக தான் கேள்விகள் கேட்க போகிறோம். தெரிஞ்சுக்கிட்டு அழகாக வந்து சமீபத்தில் என்ன விளையாட்டு அரங்கில் நடந்துட்டுருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்னென்ன நடந்துட்டுருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால தான் அவரால் அந்த கேள்வி அந்த தகவல்கள்லாம் நமக்கு கொடுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி தான் எல்லாருமே விளையாட்டுத்துறையில் வந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தயாராக நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த நேயர்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம். அந்தந்த நிகழ்ச்சியில் அவங்க என்னென்ன தலைப்பு நம்ம ஆர்ஜிஎஸ் எடுக்கிறோமோ அது சம்மந்தமாக நீங்கள் தயாராக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
2: सुपर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है.
3: तो ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण.

என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நாம் வந்து விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகள் கேட்குறோம். நேயர்கள் வந்து விளையாட்டுத்துறையில் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விடைகள் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். தொலைபேசி எண்கள் மற்றும் முறை சொல்கிறேன், 2

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம நினைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:11:15 ஆயிட்டு இருக்குங்க. விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள், காமன்வெல்த் போட்டிகள் நிறைவடைஞ்ச நிலையில அது சம்பந்தமா கேள்விகள் தயாரா இருக்கு. வந்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: மாவட்டம்
1: விளையாட்டுத்துறை சம்பந்தமா காமன்வெல்த் போட்டிகள் நிறைவடைஞ்சது இல்லையா, அது சம்பந்தமா
2: கேளுங்க மேடம். தெரிஞ்சு சொல்றேன் மேடம்.
1: அதான் இப்ப முதல் நேயர் வந்து சொல்லிட்டாரு, இந்தியா வந்து 4வது பொசிஷன்ல முடிச்சாங்க அப்படின்ட்டு. அதாவது 10வது நிலையில இருந்தாங்க ஆக்சுவலா இந்தியா. ஓகேயா? அதாவது இறுதி நாளுக்கு முதல் நாள் பாத்தீங்கன்னாக்க 10வது பொசிஷன்ல இருந்து 4வது பொசிஷனுக்கு வந்துட்டாங்க இந்தியா. ஸோ இந்திய வீரர்கள் வீராங்கனைகள் நினைச்சா அடுத்தடுத்த லெவல்ல சாதிக்க முடியும் அப்படிங்கறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா, இந்தியா எத்தனை பதக்கங்கள் வாங்கினாங்க மொத்தமா? தங்கம் வெள்ளி
2: 39.
1: சூப்பர், வெரி குட். வாழ்த்துக்கள். அவரே அவருக்கு வெரி குட் சொல்லிக்கிறாரு, ஏன்னா அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாரு. இதை வச்சேதான் அடுத்த கேள்வியும் நாம கேட்க போறோம். ஸோ தாராளமாக நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். 39 பதக்கங்கள் இந்தியா வாங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இது சம்பந்தமாக தான் அடுத்த கேள்வியும் கேட்க போறோம். என்ன விஷயம்னு புரிஞ்சவங்க நீங்க வந்து ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: கும்போணத்திலிருந்து
1: இதே 39 பதக்கங்கள் இன்னொரு நாடும் வாங்கினாங்க. ஆனாலும் நாம தான் 4வது பொசிஷன், அவங்க 5வது பொசிஷன்னு சொன்னாங்க. அது என்ன காரணம், இல்ல அது என்ன நாடுன்னு சொல்ல முடியுமா?
0: 39ல என்ன பதக்கம் தான் மேடம் தெரியும், என்ன நாடுன்னு தெரியல.
1: சரி சொல்லுங்க, நீங்க தகவல் சொல்லுங்க.
0: ஓகே மேடம், இந்தியா வந்து 39ல 17 சில்வர் வாங்கிருக்காங்க, 13 கோல்ட் வாங்கிருக்காங்க.
1: தவறான தகவல்கள் வேண்டாம் வானொலியில, நம்ம லைவ்ல சொல்றச்சு.
0: 9 மேடம், தவறுதலா
1: சொல்லிட்டேன். அடுத்த நேர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேர் வந்தாச்சு, வணக்கம்.
2: ஸ்காட்லாந்து 17 சில்வர் அதிகமா இருந்ததால நம்ம இந்தியாவை 4வது போட்டாங்க.
1: கரெக்ட் ஆன்சர் சொன்ன நேயர் யாரு? உங்க பேர் என்னன்னு கேக்குறேன். வெச்சிட்டாரு, கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாரு. அதாவது ஸ்காட்லாண்ட்ல தான் நடந்தது காமன்வெல்த் போட்டிகள். ஓகேயா, அந்த நடத்தின நாடு வந்து அவங்களும் 39 பதக்கங்கள் தான் வாங்கினாங்க. ஆனா அவங்க வந்து வெள்ளி பதக்கங்கள் கம்மியா, வெண்கல பதக்கங்கள் நிறையா வாங்கினாங்க. அதனால தரவரிசை பட்டியலில் இந்தியா 4வது நிலை, ஸ்காட்லாந்து வந்து 5வது நிலை அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணினாங்க. அவர் இந்த கரெக்டா ஆன்சர் பண்ண நேயர் பேர் சொல்லாம கட் பண்ணிட்டாரு. சரி, நிகழ்ச்சியில நான் அடுத்தது ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்திலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா, புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற படத்திலேருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், பாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில், 4 நிமிடங்கள் 30 நொடிகளுக்கான பாடல். பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுங்கள்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நாம் விளையாட்டுத்துறை சம்மந்தமான கேள்விகள் தகவல்கள் நேயர்களாகி நீங்களும் தகவல்களை பரிமாறிட்டுருக்கீங்க. அதே மாதிரி முகநூலில் நிறைய நேயர்கள் தொலைபேசியில் வராமல் முகநூல் வழியாக ஆன்சர் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு கேள்வி தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது லான் பால் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு இருக்குது, இப்போ காமன்வெல்த் போட்டியிலையும் அதை வந்து விளையாடினாங்க. இன்றைக்கி நிறையா கேள்விகள் முடிஞ்ச அந்த காமன்வெல்த் பற்றி பேசுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. லான் பால் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முகநூல் மூலமாக நேயர்கள் வந்து நீங்கள் வந்து அதற்கான விடைகளை போடலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: விளையாட்டுத்துறை சம்பந்தமா என்ன வேணா கேள்விகள் கேளுங்கன்னு சொல்ற நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். வணக்கம்
2: மேம். வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடியில் இருந்து பேசுறேன் மேம்.
1: ஓகே. நரேன் கார்த்திகேயன், ஆதித்யா பட்டேல், ஜூலியன் கர்பி இவங்கெல்லாம் யாரு?
2: என்ன மேம், இன்னொரு வாட்டி சொல்லுங்க அந்த பேர்கள் எல்லாம்.
1: நரேன் கார்த்திகேயன், ஆதித்யா பட்டேல், ஜூலியன் கர்பி, இந்தியர்கள் எல்லாரும். இந்தியர்கள் எல்லாரும் ஒரே விளையாட்டை சேர்ந்தவங்க. என்ன விளையாட்டு?
2: ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா?
1: ஃபர்ஸ்ட் பேரே ஒரு க்ளூ. அவர் வந்து பெரிய சாதனையை செஞ்சிருக்காரு. அவர் மூலமா அந்த விளையாட்டு வந்து இந்தியாவில பிரபலம் அடைஞ்சதுன்னே சொல்லலாம். நரேன் கார்த்திகேயன், தெரியுமா?
2: நரேன் கார்த்திகேயன். நீங்க அந்த புகழ் பெற்ற ஒரு சாதனையின்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது.
1: நன்றி. அடுத்த நேயர் பாக்கலாம். வணக்கம், கேள்வி கேட்கலாமா? நீங்க விளையாட்டு அரங்கம், எல்லா ஊர்லயும் விளையாட்டு அரங்கங்கள் இருக்கும். அந்தந்த ஊர்ல இந்த விளையாட்டு அரங்கம் அப்படிங்கறது பிரபலம் அப்படிங்கறது இருக்கும் இல்லையா? சோ அந்த விளையாட்டு அரங்கத்துல நீங்க போய் பங்கு பெற்ற அனுபவம் ஏதாவது, பள்ளி கல்லூரி நாட்கள்ல பங்கு பெற்ற அனுபவம், இல்ல அந்த பிரசித்தி பெற்ற அந்த விளையாட்டு அரங்கத்துல ஏதாவது ஒரு ஊர்ல, உங்க ஊர்லயோ வெளியூர்களையோ ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியை பார்த்த அனுபவம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
3: இருக்கு மேடம். இப்ப வந்து விளையாட்டு எங்களுக்கு வாலிபால் ஆடுறாங்க, அப்புறம் லாங் ஜம்ப் ஆடுறாங்க,
1: விளையாட்டு அரங்கம்னா எல்லா விளையாட்டும் தான் ஆடுவாங்க. நீங்க போய் அங்க உட்காந்து பாத்திருக்கீங்களா ஏதாவது?

0: ஒரு பெரிய மேட்ச் இல்லட்ட நீங்க போய் அங்க விளையாடி இருக்கீங்களா? அரங்கத்துல போய் நீங்க விளையாடி இருக்கீங்க? அடேங்கப்பா, பெரிய விஷயம்.
1: நன்றிமா.
0: தோழிக்காக அவங்க விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விளையாட்டு போட்டிகள்லாம் இது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அந்த இடத்துலதான் நம்மளோட அந்த தனித்திறமையை நிரூபிக்கணும்ட்டு அந்த ஒரு அந்த ஒரு உத்வேகம் சொல்லலாம், அத அந்த மாதிரி இருக்கும். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? கோபி கிருஷ்ணன். சார், எங்க இருந்து?
2: அதாவது தஞ்சை.
0: தஞ்சை, ஓகே. கேள்வி கேட்கலாமா?
2: காமன்வெல்த் ஃபுட்பால்ல வந்து ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா, ஆர்பிஎஸ். ஆர்ஐஎஸ்
0: அப்படின்னு
2: தொழில்நுட்பம் உள்ள ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க ஃபுட்பால் பிளேயர்களுக்கு.
0: காமன்வெல்த்லயா? அது ஃபுட்பால் வேர்ல்ட் கப்லயே கொடுத்தாங்களே.
2: இப்போ தொழில்நுட்பம் இப்போ கொடுத்துருக்காங்க மேடம்.
0: ஓ, அப்படியா? சூப்பர் சூப்பர், வெரி குட். ஆ, என்ன என்ன தொழில்நுட்பம்?
2: டிஎன்பிஎல் இருக்குல்ல, அட்டவணை வந்து பாத்தீங்கன்னா 22 போட்டியில வந்து பாத்தீங்கன்னா
0: நன்றி. ஓகே, அவர் வந்து ஸ்காட்லாண்டில் ஆரம்பித்து தமிழ்நாடுக்கு வந்து இறங்கிட்டார் அவர். அந்த மாதிரி நிறைய தகவல்கள் விளையாட்டுத்துறை சம்மந்தமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க இல்லையா, அதுவே ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். அடுத்த நேர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் சார், கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க மேடம்.
0: ரஃபேல் நாடல், ரஃபேல் ஜோடர், இவங்க ரெண்டு பேரும் எந்தெந்த விளையாட்டை சேர்ந்தவங்க? ஒருத்தர் பிரசித்தி, ரெண்டு
3: பேரும்
0: ரஃபேல், ரஃபேல் நாடல், ரஃபேல் ஜோடர், வெளிநாட்டுக்காரங்க தான் ரெண்டு பேரும். அவ்வளவுதான், அதே தான் விஷயம். ரெண்டு பேரும் எந்தெந்த, சரியா தான், குட். ரெண்டு பேருமே டென்னிஸ் தான். வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். அந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படின்னாக்க நீங்க பாட்டை போடுங்க அப்படின்ட்டு சொல்லாம சொல்றாங்க. அடுத்த பாடல் நாம எந்த படத்திலேருந்து கேட்க போறோம் அப்படின்னாக்கா, தளபதி அப்படிங்கிற படத்திலேருந்து கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி இவங்களோட குரல்களில், இளையராஜாவோட இசையமைப்புல 5 நிமிடங்களுக்கான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில நேயர்கள் ட்ரை பண்ணுங்க.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தகவல்களோட நேயர்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுட்ருக்காங்க.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நடந்து முடிந்த காமன்வெல்த் போட்டிகள் பத்தி, அதுல இந்தியர்கள் செய்த சாதனைகள் பற்றி நிறைய கேள்விகள் இன்னைக்கு கேட்க போறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில கேட்டுட்டு இருக்கோம். நிறைய நேயர்களும் அவங்களும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ உங்களுக்கு தகவல்கள் சொல்லணும்னாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்கள் மூலமாக வந்து மற்ற நேயர்கள் வந்து விளையாட்டுத்துறை சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி முகநூல் நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். லான் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு போட்டி வந்து சமீபத்தில் காமன்வெல்த் இருந்தது.

0: அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் வந்து நம்ம நேயர்களுக்கு முகநூல் மூலமாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து அதை பற்றி போடணுனாக்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் போயிட்டு லான் பால் அப்படின்னு என்ன அப்படிங்கிற தகவல்கள் சொல்லலாம். நிகழ்ச்சி முடிகிற தருவாயில் அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு நேயர் வராங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். 9 மணிக்கு ப்ரோக்ராம் வந்துட்டேன், இப்ப தகவல் கொடுக்கலாமா? எனக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் தகவல் இருக்கு மேடம்.
0: சரி சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க.
1: இது மேடம், 1896 வந்து ஒலிம்பிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஏதென்ஸ்ல தொடங்குச்சு, 1900 வந்து பாரிஸ்,
0: 2026 மற்ற நேர்களுக்கு காத்திருப்பு டைம் கம்மி ஆயிடும். ஆரம்பிங்க அந்த தகவல்கள் போறோம். 26 வருடங்களோட டீடைல்ஸ் நீங்க சொல்றீங்க 26 நொடிகள் 26 நிமிடங்கள் மற்ற நேர்கள் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா?
1: நடத்திருக்கு ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கிரீஸ்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி மேடம், வாழ்த்துக்கு. நன்றி, நன்றி மேடம்.
0: ஓகே, இவர் வந்து நிறைய தகவல்கள் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய நேயர்கள் வந்து எல்லாமே சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் நாங்கள் சொல்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னாக்க, ஃபோன் லைனில் எல்லாராலையும் ரொம்ப நேரம் பேச முடியாது. ஃபேஸ்புக்குங்கிறது எல்லாராலையும் எப்போ வேணாலும் படிக்க முடியும், எவ்வளோ வேணாலும் தகவல்கள் நாம் வந்து பரிமாறிக்க முடியும். தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை, நல்ல விஷயங்களை, ஊக்குவிப்பான வார்த்தைகளை நம்ம முகநூல் பக்கம், அதாவது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் போட்டிங்கன்னா எவ்வளவு தகவல்கள் வேணாலும் நீங்களும் போடலாம், எந்த நேரத்தில் வேணாலும் மற்றவர்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்த நேயர் வணக்கம். தெரிந்து கொள்ளலாம். ஸோ நான் சொன்ன வார்த்தையை நானே திரும்பி கேட்டுட்டேன். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்றீங்களா இல்ல ஃபோன் லைன் கட் பண்ண வேண்டியிருக்கும்? பேசாம வேற ஏதாவது விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா. நன்றி. சில நேயர்கள் பாருங்களேன், இதனால்தான் மற்ற நேயர்களுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக ஒரு லைவ் ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோன்னு அதுக்குன்னு உண்டான ஒரு சில விதிமுறைகளை எல்லாருமே கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, நாம் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த நேயர் வராங்க, அவங்கள ஹானர் பண்ணலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேருந்து மணி பேசுகிறேம்மா. நான் இன்றைக்கி ப்ரோக்ராமுக்கு வரல, உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்.
0: நன்றி, நன்றி. ஓகே, ஓகே. அவரும் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணாமல் பேசுகிறாங்க. தூரத்துலேருந்து பேசுகிறச்சு அவங்களுக்கு தெரியல. ஃபோன் லைன் ட்ரை பண்ணிவிட்டு ரேடியோ கேட்குறதுனால இந்த விஷயம். ரேடியோ நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனில் பேசினீங்கன்னா அந்த எக்கோங்கிறது கேட்கும். அது ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. இன்னொரு ரெக்வஸ்ட் எங்கள் சைட்லேருந்து. ஸோ விளையாட்டுத்துறையில், காமன்வெல்த்தில் நம்ம இந்திய வீரர்கள், வீராங்கனைகள் லாஸ்ட் மினிட்ல பயங்கரமாக விளையாடி நிறையா பதக்கங்கள் வென்று 10th நிலையில் இருந்த இந்தியாவை 4th இடத்திற்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு. 4th நிலையில் இருந்த இந்தியா 2030 காமன்வெல்த் போட்டி இந்தியாவில் நடக்க போகுது, குஜராத்தில் நடக்க போகுது, அகமதாபாத்தில் நடக்க போகுது. 4th நிலையில் இருந்த இந்தியா கண்டிப்பாக 2030 முதல் நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாரும் நம்புவோம். அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஸோ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, புது வசந்தம் அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ் ஏ ராஜ்குமார் அவர் வந்து எழுதி இசையமைச்சு அவரே பாடின பாடல்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை சம்மந்தமான தகவல்களும் நேயர்கள் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கேட்குற கேள்விகளுக்கும் விடைகள் சொல்லிட்டுருக்காங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்கள் சார், நீங்கள் எதாவது தகவல் கொடுக்க விரும்புகிறீங்களா விளையாட்டுத்துறை சம்மந்தமாக?
1: கலந்துட்டாங்க பல துன்பங்களுக்கு அப்புறம் அந்த போட்டியில கலந்துட்டு நம்ம காமன்வெல்த் கேம்ஸ்ல ஷார்ட் புட் வந்து வின் பண்ணிருக்காங்க.
0: ஷர்மிளா தாக்கர்.
1: ஷர்மிளா தாக்கர்.
0: ஓகே, என்ன பல தடைகள்னக்க என்ன சொல்ல வரீங்க?
1: அவங்க ஃபேமிலி குரூப் பேக்ரவுண்ட்ல ஒன்றும் அவங்களோட சப்போர்ட் இல்லை. அவங்க ரெண்டாவது கணவர் தான் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்னும்
0: போன வாரம் நம்ம இவங்களோட வெற்றி கதையை சொல்லிட்டு இருந்தோம். சொல்லுங்க.

0: விளையாட்டுத்துறை சம்பந்தமா நீங்க படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற ஏதாவது சொல்ல விரும்பீங்களா?
1: அதுக்கப்புறம் இப்ப தைப்பேல நடந்த சைனால தைப்பேல வந்து தன்வி சர்மான்னு அவங்க வந்து எப்படின்னா அவங்க சாம்பியன் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பி வி சிந்து, சாய்னா நேவால், தேவிகா அவங்களுக்கு 4வது பெண்மணியா இவங்க வின் பண்ணிருக்காங்க மேடம்.
0: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு விளையாட்டுத்துறை சம்பந்தமா எல்லா நேர்களும் தகவல்கள் சொல்றீங்கிறது இந்த நிகழ்ச்சியோட வெற்றின்னு சொல்லலாம்.
1: இது வரைக்கும் காமன்வெல்த் கேம்ஸ்ல நம்ம இந்திய மொத்தம் எத்தனை பதக்கம் வின் பண்ணிக்க தெரியுமா மேடம்? 603 மேடம் இது வரைக்கும்.
0: அதாவது ஆரம்பித்த வருடம் முதல் இப்ப வரைக்கும்
1: 1934 இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் ஆரம்பிச்சு,
0: ஓகே,
1: போனது வரைக்கும் 564 பதக்கம் வச்சிருந்தாங்க, இப்ப வந்து 603 ஆயிருக்கு.
0: ஓ சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். நல்ல தகவல் சார், நன்றி.
1: நன்றி,
0: ஓகே, நன்றி. ஆஹா, எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிட்ருக்காரு இல்லையா, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி, நிகழ்ச்சியில் லான் பால் அப்படின்னாக்கா என்ன அப்படிங்கிறத ஃபேஸ்புக் நேயர்களுக்கான கேள்வியாக சொல்லியிருந்தோம். இன்னும் நீங்கள் ஆன்சர் போடலன்னு நீங்கள் தாராளமாக போடலாம். அடுத்த நேயர் வராங்க, வணக்கம்.
2: அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்.
0: ஆமா கண்டிப்பா.
2: 1930 முதல்ல கனடா தான் ஆரம்பிச்சது ஹாமில்டன்ல. இது 100 இயர்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம்.
0: கரெக்ட்.
2: இதுக்குண்டான பட்ஜெட் தான் ரீசெண்டா பட்ஜெட் 1678 கோடிக்கு தான் அலோகேட் பண்ணி
0: பண்ணிருக்காங்க. ஆமா, நான் பட்ஜெட் இந்த பைசா பத்தி எல்லாம் நான் பேச வேண்டான்ட்டு நான் சொல்லல ஆக்சுவலா. அது
2: இல்ல, நான் ரீசெண்டா ஒரு ஆர்டிகல் அது சொல்றேன், பேப்பர்ல படிச்சு. இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்.
0: கண்டிப்பா
2: நீங்க நீங்க இந்த நிறைய தகவல் எல்லாம் இது பண்ணி கொடுங்க, ரொம்ப பெருமையா இருக்கு, வாழ்த்துக்களா இருக்கு. குழு எல்லாம் கொடுக்காதீங்க மேடம், வந்தா விஷயத்த சொல்லணும், பதில் சொல்லணும், வேண்டாம்னு அடுத்த நேரம் வழி வேணும் மேடம். இதுதான் டிசிப்ளின்.
0: குழு கொடுத்தாதான் சார் ஒரு இன்ட்ரெஸ்டோட வருவாங்க.
2: குழுன்றது கொடுக்கலாம், ஒரு தடவை கொடுக்கலாம்,
0: ஒரு சில நேயர்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும் இன்ஃபர்மேஷன், அதனால தான் Facebookல போடுங்கன்னு சொல்றோம் நம்ம.
2: பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப பெருமையா இருக்கு, வாழ்த்துக்கள் மேடம்.
0: சரி, நன்றி நன்றி. ஓகே நன்றி. அவர் வந்து காமன்வெல்த் போட்டிகள் வந்து இந்தியாவில் வந்து 2030 நடக்க போகுது, அதுக்காக எத்தனை நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் சொன்னாங்க. நிஜமாவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதற்காக இப்போலேருந்தே அந்த ஊர் வந்து தயாராகிட்டுருக்கு. எந்தெந்த வசதிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி நீங்கள் இணையதளத்துலேயோ இல்லை செய்தித்தாள்லையோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு, அதாவது சும்மா இல்லை இல்லையா, ஒரு சர்வதேச அளவில் வந்து ஒரு விளையாட்டு போட்டி, எல்லா விளையாட்டு நிறைய விளையாட்டுகள் எல்லாம் சொல்ல முடியாது, நிறைய விளையாட்டுகள் சம்பந்தமான போட்டிகள் நடத்தணும் அப்படின்னாக்கா அதற்குண்டான வசதி வாய்ப்பு, அந்த வீரர்கள்லாம் தங்கறதுக்கு உண்டான இடங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்வையாளர்களுக்கான வசதிகள், அதுக்கப்புறம் அவங்க பயிற்சிக்காக வேண்டிய மைதான களங்கள், அந்த போட்டிகள் நடக்க போறிய நடக்கக்கூடிய ஆடு களங்கள், ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு விதமான மைதானம் தேவைப்படும் இல்லையா, அதுக்கெல்லாம் இப்பயிலேருந்தே அந்த ஊர்ல வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காமன்வெல்த் வெற்றி தொடர்ந்து நம்ம வந்து ஒலிம்பிக்ஸும் அடுத்தது இன்னும் சில வருடங்களில் நாம் வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அந்த வாய்ப்பும் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த காமன்வெல்த் போட்டிகளை நாம் வந்து 2030 நல்லபடியாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா மெனக்கெடுறாங்க அப்படிங்கிற தகவல்கள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நேயர்களும் நிறையா சொல்கிறாங்க, ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். சரி, நிகழ்ச்சியில் நாம் ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முதல் மரியாதை அப்படிங்கிற படத்துலேருந்து, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி இவங்களோட குரல்கள்ல, வைரமுத்துவோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையமைப்புல 4 நிமிடங்கள் 25 நொடிகளுக்கு உண்டான பாடல்.

0: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் விளையாட்டு துறை சம்பந்தமான கேள்விகள் தகவல்களோட நாம இணைஞ்சிருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கும்பகோணத்திலிருந்து இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சரவணன், கேட்கலாமா? காமன்வெல்த் போட்டிகளில் இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா, அதில் முகமது ஃபாசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் வந்து நமக்கு பதக்கம் வாங்கி கொடுத்தாரு. அவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஃபாசில் பேர் முடியுது, க்ளூ கொடுத்துட்டேன் நான். ஃபாசில்னு பேர், ஃபாசில்னு பேர் முடியுதுன்னு க்ளூ கொடுத்துட்டேன்
1: நான்.
0: முகமது ஃபாசில் அவர் பேரு, அந்த பேர்லயே க்ளூ இருக்கு. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்?
1: முகமது ஃபாசில் பேரு.
0: அண்டை மாநிலம்?
1: அண்டை மாநிலம் மேடம்,
0: தமிழ்நாட்டோட அண்டை மாநிலம்.
1: தமிழ்நாடோட அண்டை மாநிலம்
0: கேரளா.
1: கேரளா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன். ஓகே, நன்றி.
1: சரி,
0: எதனால இவரோட பெயர் எடுத்தோம் அப்படின்னாக்க, அவரோட கதையை படிச்சு பாருங்க. பெரிய விஷயம் ஆக்சுவலாக. அவர் வந்து மாற்றுத்திறனாளி. ஓகேயா? அவர் வந்து சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு காலில் கொஞ்சம் பிரச்சனையோடு தான் அவர் பிறந்திருக்காரு. ரொம்ப வருடங்கள்

வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருக்காரு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆஸ் யூஷுவல் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்மளை வந்து ஊக்குவிக்கிறத விட நம்மளை வந்து இறக்கி விடுறதுக்கு தான் மனிதர்கள் நிறையா இருக்காங்கங்கிற சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அவருக்கும் அப்படி தான் இருந்தது. இருந்தாலும் விடாமல் நாம் ஏதாவது சாதனை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பித்த புதுசில் தான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது இல்லாமல் அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, சக ஓட்ட தடகள வீரர்களோட சாதாரண தடகள வீரர்களோட தான் ஓடி அவர் பயிற்சி செஞ்சுருக்காரு. அப்படின்னா அவரோட தன்னம்பிக்கை லெவலை நீங்கள் நினச்சி பாருங்கள். நமக்கெல்லாம் 100% இருக்கணும்னு அவருக்கு 200% இருந்தால் தான் மாற்றுத்திறனாளியான அவர் வந்து சக சொல்ல முடியாது, தடகள வீரர்கள் நல்ல ஸ்பீடில் ஓடக்கூடியவங்க அவங்களோட சேர்ந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் 2025 அதாவது போன வருடம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்காக தனியாக போட்டிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயமே போன வருடம் தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம்தான் அவர் வந்து அதற்கு உண்டான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு அதில் தனக்கு இன்னும் நல்ல ஸ்பீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த T47 அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி மூலமாக. இந்த காமன்வெல்த் போட்டிகள்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வகை வகையாக பிரிப்பாங்க. T47 அப்படிங்கிறது அதாவது அந்த எந்த உடல் உறுப்பில் அவங்களுக்கு வந்து அந்த குறைபாடு இருக்கோ அதுக்கு உண்டான விதிமுறைகள் வச்சு T47 அந்த மாதிரி நிறையா வகைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் இவர் வந்து T47 வந்து தன்னோட சக வீரரான திலீப் மஹாத் காவிட் அவரோட சேர்ந்து விளையாடி அவர் வந்து பதக்கம் வின் பண்ணியிருக்காரு 100 மீட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட இந்த போட்டியை பார்த்துட்டு இருந்தப்ப எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக, அவங்க ஊரில் இருந்தவங்க எல்லாரும் நம்மலாம் எப்படி அந்த பையனை கிண்டல் பண்ணோம், அந்த பையன் வந்து இப்போ எப்படி சாதனை பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு. அந்த பையன் சாதனை பண்ணின பிறகு அவனை வந்து பாராட்டுறதுக்கு நிறைய பேர் திரண்டிருக்காங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரி யாரையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யார்கிட்ட எந்த திறன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அதுவும் விளையாட்டு துறைங்கிறச்சு இன்னும் நிறையவே அவங்களுக்கு வந்து தடைகள் வரும், எல்லாத்தையும் மீறி தான் வந்து சாதனைகள் அப்படிங்கிறது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழும் உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நாம் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், லான் பால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. லான் பால் பற்றின தகவல்கள் நிறைய நேயர்கள் போட்டிருக்காங்க, எல்லாருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதே மாதிரி நாம வந்து ஃபோனில் கேட்ட கேள்விகளுக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய நேயர்கள் வந்து ஆன்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஹரிராம் தேனியிலேருந்து போட்டிருக்காங்க, இந்தியா வந்து 39 பதக்கங்கள் வின் பண்ணியதை பற்றி அவர் போட்டிருக்காரு. லான் பால்னா என்ன அப்படின்ட்டு கீழக்குடி பெரியசாமி காஞ்சிபுரத்துலேருந்து, லான் பால் என்பது தட்டையான புல்வெளி மைதானத்தில் சிறிய இலகு பந்தான ஜாக்கை நோக்கி பெரிய பந்துகளை உருட்டி மிக அருகில் சேர்ப்பதன் மூலம் புள்ளிகள் பெறும் ஒரு இலக்கு விளையாட்டு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே தான் விக்னேஷ் ஓசூர்லேருந்து ஆங்கிலத்தில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஹேமலதா அவங்க, அதுக்கப்புறம் மதுரை சோ சண்முக சுந்தரம், நட்ராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, அதுக்கப்புறம் அப்புறம் வந்து செந்தில் நாதன் கோவிந்தசாமி கும்பகோணத்துலேருந்து அவரும் வந்து லான் பாலில் என்னன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வீரராகவன் அவங்க கோபி அரக்கோணத்துலேருந்து, சேகா அவங்க, அதுக்கப்புறம் அப்பு அயனாவரத்துலேருந்து, வித்யா ரவிசங்கர், சூளை ரீஜா மனோகரன், காட்டுப்பாக்கம் ஆந்தனி ராஜ், மேலப்பேடு தயாளன், ஏழுக்கிணறு தேவா, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து, புவனகிரி சுமதி பாபு, பாபு முள்ளக்காடுலேருந்து, மேலப்பேடு தயாளன், அதுக்கப்புறம் வேறு யார், பிரேம்நாத் பிரேம் அவங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ நேயர்களும் நாம் வந்து ஃபோனில் கேட்ட கேள்விகளுக்கு ஃபேஸ்புக் மூலமாக அவங்க ஆன்சர் போட்டிருக்காங்க. என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக விளையாட்டுத்துறை சம்பந்தமான கேள்விகள் தகவல்கள் நாம் கேட்டுருந்தோம். நேயர்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நிகழ்ச்சியை நாம் ஒரு பாடலோட நிறைவு செய்யலாம். இது வந்து எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மலர்களே மலருங்கள் அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ் ஜானகி, பி ஜெயச்சந்திரன் இவங்களோட குரல்களில், எம்ஜி வல்லபனோட வரிகளில், கங்கை அமரனோட இசையமைப்பில் இந்த பாடல்.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பி சுசீலாவின் குரலில், கண்ணதாசன் வரிகளில், ஏ எம் ராஜாவின் இசையில், அன்புக்கோர் அண்ணி அப்படிங்கிற படத்திலேருந்து.

அபிமான விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:08:40 ஆயிட்டுருக்குங்க. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜனோட குரலில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளில் டிஜி லிங்கப்பாவோட இசையமைப்பில் நாம் பாடல் கேட்கலாம்.

கைதி கண்ணாயிரம் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், மருதகாசியோட வரிகளில், கே வி மகாதேவனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டுட்ருக்கோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை வழங்கிக்கிட்டு இருக்கிறது

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்ல, வாலியோட வரிகள்ல, எஸ் எம் சுப்பையா நாயுடுவோட இசையமைப்புல, எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா ஆசை முகம் அப்படிங்கிற படத்துலேருந்து நாம கேட்கலாம்.

0: இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் இசை என்பது அர்ப்பணிப்பு, பக்தி என்பது அனுபவம், தன்னுடன் பணியாற்றிய இசை கலைஞர்களை பாராட்டி அவர் சொன்ன விதம்.
1: இந்த கம்போசர் உண்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பாருங்க, 3 வேரியேஷன் பாருங்க. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, 2வது ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, 3வது ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன, தாராரி ராரி தத்தாரி தத்தாரி. அதான் நான் ஜென்சி கிட்ஸுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த காலத்து ரசிகலாம் கொண்டாடுங்க, ஆனால் ஒரு நல்ல இசையமைப்பாளராக வரணும், ஒரு நல்ல இசைக்கலைஞனாக வரணும்னா இந்த பாடலெலாம் கேட்டால் தான் உங்களுக்கு அந்த இசையை நீங்கள் அடாப்ட் பண்ணும். வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
0: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்கத் தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்கள்ல, கண்ணதாசன் வரிகள்ல, விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்புல 1001 அப்படிங்கிற படத்திலேருந்து நாம கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான்
3: தன் கலை உலக வெற்றி பயணத்தில் உறுதுணையாக நின்ற சக கலைஞர்களுடனான அனுபவங்களை சுவைப்பட நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
4: அப்பா கூட ஆக்ட் பண்ணி பையன் கூட நடித்த ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா நடிகர்

0: கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன் பிரபு கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன் விக்ரம் பிரபு சார் கூடயும் நான் நடிச்சிருக்கேன். இது என்ன மாயம்ங்கிற படத்துல சத்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன், சிவராஜ் கூட நடிச்சிருக்கிறேன், விஜயகுமார் அண்ணன் கூட, அருண் விஜய் சார் கூட, டைரக்டர் டி ராஜேந்தர் கூட, சிலம்பரசன் கூட. இவைகள் எல்லாமே தலைமுறைகளை தாண்டுவது அப்படிங்கறதை தாண்டி நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோங்கிறத காட்டுது.
1: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற படத்துலேருந்து ஏ எம் ராஜா, பி சுசீலா இவங்களோட குரல்களில் ஆர் சுதர்சனமோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழ் ஃபம் தான் ஞாபகத்து வருது.
2: அப்படியா? ஏன்?
1: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழ் ஃபம்ல ஒளிபரப்புறாங்களே.
2: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
2: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
1: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த கால

0: கட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டேதா செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜனோட குரல்ல, ஜெயகாந்தனோட வரிகள்ல, எம் பி ஸ்ரீனிவாசனோட இசையமைப்புல, பாதை தெரியுது பார் அப்படிங்கிற படத்துல இருந்து நாம கேட்க போறோம்.

எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படத்திலேருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் மன்னாதி மன்னன் படத்திலேருந்து பி சுசீலாவோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்பில் கேட்கலாம்.

மல்லியம் மங்களம் அப்படிங்கிற படத்துலேருந்து ஏஎல் ராகவன், ஏ பி கோமலா இவங்களோட குரல்களில் கண்ணதாசனோட வரிகளில் நாம் அந்த பாடல் கேட்டோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியை வந்து நேயர்கள் வந்து எவ்வளோ ரசித்து கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் மூலமாக தெரியுது. எல்லாருமே ஒவ்வொரு பாடலை குறிப்பிட்டு அந்த பாடல் வந்து அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. பி புஷ்பா அவங்க, மந்திரமூர்த்தி ஆச்சாரி, அன்புராணி அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யார், மேலப்பேட்டு தயாளன், செல்வராஜ் நாமக்கல்லேருந்து, கருணாநிதி அவங்க போட்டிருக்க, கருணாநிதி வீரவர்நல்லூர்லேருந்து, ஹேமலதா அவங்க, பிரேம்நாத் பிரேம், கிருஷ்ணராஜ் மேகலா அவங்க மணிகண்டன், செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம்லேருந்து, பாபு சங்கர், சாந்தி ரமேஷ், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், என்எம்பி நச்சிப்பிள்ளை அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சங்கர் அவங்க, சூளை ரீஜா, மனோகரன், மேட்டுப்பட்டி கண்ணன், புஷ்பா, சக்தி ராம் அவங்க போட்டிருக்காங்க இருகையூர்லேருந்து, முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து போட்டிருக்காரு, வீரராகவன், அதுக்கப்புறம் வேல்முருகன், மேலப்பேடு தயாளன், ஏழுக்கிணறு தேவா, ஸ்ரீனிவாசன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, பாரிவள்ளல் அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் அவங்க, மதுரை சோ சண்முக சுந்தரம், தங்கம் சரவணன் அவங்க நெய்வேலியிலேருந்து போட்டிருக்காங்க, ஹைதா மஹி அவங்க புதுப்பட்டியிலேருந்து, அதுக்கப்புறம் அல்லிநகரன் மகாதேவன், ஹரிராம் அவரே இரண்டாவது பதவி போட்டுட்டாரு, முகமது பிலால் அவங்களும் போட்டிருக்காங்க. ஸோ

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

0: ரெட்ரோ நேரம்.
1: பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு இணைந்து கேட்டு ரசிக்கலாம். ரெட்ரோ நேரம். சுகமான பாடல்கள் இதம் தரும் வேலை இது நிகழ்ச்சியின் தொடக்கமாக

நேர்களே, நாம் கேட்ட அந்த பாடல் வைரமுத்து இயற்றி சௌந்தரின் இசையமைத்திருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் கோபுர தீபம் இந்த திரைப்படத்திலிருந்து ஒலித்தது.

0: காவல் கீதம் திரைப்படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, கற்பனை வாலி, இசை இளையராஜா.
1: தொண்டையில தான் நினைச்சேன்.

0: மனோ எஸ் ஜானகி குரல்களில் நாம் கேட்டது தாய் மனசு பட பாடல். தேவாவின் இசையில் கஸ்தூரி ராஜா வரிகளில் அந்த பாடல் வந்தது.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான்.
2: தன் கலை உலக வெற்றி பயணத்தில் உறுதுணையாக நின்ற சக கலைஞர்களுடனான அனுபவங்களை சுவைப்பட நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
3: அப்பா கூட ஆக்ட் பண்ணி பையன் கூட நடித்த ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா நடிகரதுல கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன்னு பிரபுன்னு கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன்னு விக்ரம் பிரபு சார் கூடயும் நான் நடிச்சிருக்கேன். இது என்ன மாயம்ங்கிற படத்துல சத்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன். சிவராஜ் கூட நடிச்சிருக்கிறேன். விஜயகுமார் அண்ணன் கூட, அருண் விஜய் சார் கூட, டைரக்டர் டி ராஜேந்தர் கூட, சிலம்பரசன் கூட. இவைகள் எல்லாமே தலைமுறைகளை தாண்டுவது அப்படிங்கறதை தாண்டி நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோங்கிறத காட்டுது.
1: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேரம் 12:17 நம்முடம் 50. காற்றோடு கலந்து நம் காதோரமாய் சுகம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது ரெட்ரோ நேரம்.

தாரி தத்தாம் தான தத்தா ஜோனு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்க கத்து தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தீங்கிறதும் தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தீங்கிறதுக்கு தருகிறதுக்கு

கள்ளழகர் திரைப்படத்திற்காக அருந்ததி குரலில் அந்த பாடல் வந்தது. வரிகள் வைரமுத்து, இசையமைத்திருந்தார் தேவா.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

வான்வெளி எங்கும் தேன் துளி பரப்பும் பாடல்களோடு நிறைந்திருக்கிறோம் நேர்களே. இது ரெட்ரோ நேரம். வழங்கி கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த நேர்களோடும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் தங்கத்தின் தங்கம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. இயற்றி இசையமைத்திருக்கிறார் எஸ் ஏ ராஜ்குமார். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:30.

எண்ணம் நிறைந்த பாடல்களை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் நேர்களை. பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 12:39 நிமிடம் 40 நொடி. இன்னும் சில நொடிகளில் 12:40 க்கான தமிழ் செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதுகளையும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதுகளையும் அவர் வழங்கினார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை நாடு பெருமிதத்துடன் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல தலைமுறைகளாக நாட்டின் பாரம்பரியத்தை கைத்தறி நெசவாளர்கள் பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மக்களுக்கு அதிகாரம் அளிப்பது, பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, சுயசார்பு இந்தியாவிற்கான கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றிற்கு கைத்தறித்துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கைத்தறி தயாரிப்புகளை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து பகிர வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அவரது படைப்புகள் நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்ததுடன் நாட்டின் ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடல் தேசிய கீதமாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியதன் மூலம் கல்வி, தத்துவம் மற்றும் கலாச்சாரத்தை உலக அரங்கில் அவர் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது இலக்கியங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. யுபிஐ செயலி உள்ளிட்ட இதர டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனை சேவைகளுக்கு வங்கிகள் கட்டணம் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வங்கிகளுக்கு நீடித்த வருவாய் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு விஜய்,

0: தமிழகத்திற்கான நீர்ப்பகிர்வு குறித்து மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்திற்கான நீர் கிடைக்கவில்லை என்றும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு ஒருபோதும் தயங்காது என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான தொகுப்பு நிதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரு விஜய் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தில்லி சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா 2023 நிதியாண்டிற்கான தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையை பேரவையில் சமர்ப்பித்தார். இந்த கூட்டத்தொடரில் தில்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த 2வது திருத்த மசோதாவை தில்லி கல்வி அமைச்சர் திரு ஆஷிஷ் சூட் தாக்கல் செய்கிறார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி துணிநூல் வங்கி திட்டத்தை நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு நெப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். மாநில தலைநகர் கொஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்த திட்டம் அம்மாநில நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்தார். இந்த துணிநூல் வங்கி திட்டம் துலுவி, திமாப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழில்துறை மையங்களில் தொடங்கப்படவுள்ளது. நெசவாளர்களுக்கு தரமான நூல் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்கிறது. அசாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 97 அதிகரித்துள்ளது. இம்மாநிலத்தின் 15 மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் 168,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் 1,000 அதிகமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக தொற்றுநோய் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளின் பாதுகாப்பு கருதி ஈரான் அணு ஆயுதங்களை திரும்பப் பெறுவது அவசியமாகிறது என்று தெரிவித்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் எத்தகைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சயீத் மஜித் ரெஜா தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,000 கடந்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,850 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 694 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 793 பேர் இந்த தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 20-22, 21-15, 21-19 என்ற புள்ளிக் கணக்கில் ஜப்பானின் ஹினே அகேச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீயும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் 23 புள்ளிகள் பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28 தேதி துபாயில் தொடங்குகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில் தாய்லாந்து ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் மாதம் 5 தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் வாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற

0: வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் முகமது அஷ்ஃபாக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ரெட்ரோ நேரம். மனம் நிறைந்த பாடல்கள் வானொலிகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதோ நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.

கேட்ட பாடல் கட்டபொம்மன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்தது. காளிதாசன் ஏற்றி தேவாவின் இசையில் அந்த பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியின் நிறைவாக சக்திவேல் திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடல் அருண்மொழியும் சுனலதாவும் பாடியது. காமக்கோட்டியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: ஆம் நேர்களே, இது பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கெடுத்து தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-2-0-8-5-3 மற்றும் 2-8-3-8-9-8-7-1, இணைப்பு எண் 0-4-4.

0: நேர்களை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட முதல் பாடலை நாம் கேட்டோம். ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் காதலர் தினம் திரைப்படத்திற்காக வாலி ஏற்று எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனலதா பாடியிருந்தது. சரி, இப்போ நேர்களுடைய விருப்ப பாடல் என்ன அப்படின்றத கேட்கலாமா? இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம். நலம் நலமறியாவல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க நண்பா, நலமா இருக்கீங்களா?
1: பூம்புகார் வாழ்க்கை என்னும் போடம் வழங்குகின்ற பாடம்.
0: அருமையான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. 1964 வெளியான திரைப்படம் இது.
1: ஆமா,
0: ரொம்ப நாளைக்கு அப்புறமா இல்லையா? சரி, கேட்கலாம். நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம்
0: வணக்கம்.

0: அருமையான ஒரு தத்துவ பாடல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்டு முடிச்சாச்சு. இப்போ இணைப்பில் யார் இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் கயத்தாக்கத்தில் நடராஜன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்யா, சொல்லுங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் நீ கேட்கலாம்?
1: இன்னைக்கு இந்த கொஞ்சம் நெசவாளர்களுடைய நாள் இருக்குன்றதுனால இந்த புதையல் படத்துல வர சின்ன சின்ன இழை பிணைந்து வரும் பாடல் கொஞ்சம்.
0: அந்த பாடலோடைய சிறப்பு நீங்க வந்து இந்த நாளை முன்னிட்டு கேட்டிருக்கிறீங்க. இந்த கைத்தறி தினம் இன்னைக்கு வந்து நாம அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். காலையில நம்ம விவத் பாரதியில அது குறித்த செய்தி எல்லாம் போச்சு. இந்த பாடல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பட்டுக்கோட்டையுடைய வரிகள் இது. அந்த சந்தங்களே வந்து அந்த தறியோடைய இதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
1: வரும்
0: அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்ப இந்த நாளுக்கான வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: மகிழ்ச்சி,
0: நன்றி. கேட்கலாமா?
1: அனைவருக்கும் நெசவாளர் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க.
0: நிச்சயமாக, நிச்சயமாக வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. பாடல் கேட்கலாம். புதையல் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்தது பி. சுசீலா குழுவினர் குரல்களில்.

0: அப்படியே ஒரு நெசவு நெய்யக்கூடிய இடத்துல போய் நின்று பார்த்த கேட்டுட்ருக்கக்கூடிய ஒரு ஒரு உணர்வு நமக்கு இருக்குது இல்லையா? ஒற்றுமையோடு அத்தனை நூலும் ஒன்றாய் சேர்ந்தால் வளரும். என்ன ஒரு அற்புதமான வரி பார்த்தீங்களா? அதுதான் பட்டுக்கோட்டையாருடைய சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நான் ஆர்கே நகர்லேருந்து ராஜாமணி பேசுகிறேன் மேடம்.
0: ராஜாமணி, சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் இன்னைக்கு?
1: எனக்கு அரங்கேற்றம் படத்துல இருந்து மூத்தவள் நீ கொடுத்தாய் வாழ்விலே முன்னேற்றம் அந்த பாடல்,
0: அந்த பாடல் வேணுமா? சரிங்கம்மா, மகிழ்ச்சி. கேட்கலாமா? நன்றிங்கம்மா, நன்றி. அவங்க கேட்ட அந்த பாடல் கேட்போம். அதுக்கு முன்னாடி
2: இன்று இரவு 8 மணிக்கு விவத்

0: தி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் இசை என்பது அர்ப்பணிப்பு, பக்தி என்பது அனுபவம். தன்னுடன் பணியாற்றிய இசை கலைஞர்களை பாராட்டி அவர் சொன்ன விதம்,
1: இந்த கம்போசருக்கு உண்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பாருங்க, மூணு வேரியேஷன் பாருங்க.
2: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன,
1: ரெண்டாவது
2: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன,
1: மூணாவது
2: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன. தாராரி ராரி தத்தாரி தத்தாரி.
1: அதுதான் நான் ஜென்சி கிட்ஸுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு இந்த காலத்து ரசிகலாம் கொண்டாடுங்க, ஆனால் ஒரு நல்ல இசையமைப்பாளராக வரணும், ஒரு நல்ல இசைக்கலைஞனாக வரணும்னா இந்த பாடலெலாம் கேட்டால் தான் உங்களுக்கு அந்த இசையை நீங்கள் அடாப்ட் பண்ணும். வணக்கம், நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி சுவாமியின் இசை வாரிசு வீரமணி கண்ணன்.
0: பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: நேர்களே, இப்போ நாம கேட்கலாம் அரங்கேற்றம் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலாவுடைய குரல்ல கண்ணதாசன் வரிகளில் வி. குமார் இசையமைத்த பாடல்.

0: சாய்ஸ் நிகழ்ச்சியுடைய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம், எம்கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: விவிஎஸ் கண்ணன், சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பாடம் வந்து பாசமலர்.
0: பாசமலரா?
1: அதுல வந்து வாராய கோழி வாராய, இந்த பாட்டு கேட்டவுடனே எனக்கு சின்ன வயசு வருது. எனக்கு
0: ஆடி மாசத்துல என்னடா இது, கல்யாண பாடல் கேக்குறீங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கையிலேயே சின்ன வயசு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி. கேக்கலாமா? அப்படியே பொண்ணு மாப்பிள்ள வருதான்னு பாத்துக்கிட்டே இருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாரும் ஈஸ்வரி குழுவினர் குரல்கள்ல கண்ணதாசன் இயற்றிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையமைப்புல.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।
4: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இது. கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்ப இணைப்புல யார்? வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
6: வேலூர் மாவட்டம் சின்ன.
5: வேலூர் மாவட்டம் எந்த ஊரு?
6: குடியாத்தம்.
5: குடியாத்தத்துல இருந்து சின்ன பேசுறீங்க. சொல்லுங்க சின்னா, என்ன பாடல் கேட்கலாம்?
6: வரக்கும் படம்
5: கங்கையமரன் ஏற்றி இசையமைத்த பாடல் அது, சரியா? நன்றி. நிகழ்ச்சியில ஏதோ உங்களுக்காக பாடல்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: தன் கலை உலக வெற்றி பயணத்தில் உறுதுணையாக நின்ற சக கலைஞர்களுடனான அனுபவங்களை சுவைப்பட நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: அப்பா கூட ஆக்ட் பண்ணி பையன் கூட நடித்த ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா நடிகர்கள் கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன்னு பிரபுன்னு கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன்னு விக்ரம் பிரபு சார் கூடயும் நான் நடிச்சிருக்கேன். இது என்ன மாயம்ங்கிற படத்துல சத்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன். சிவராஜ் கூட நடிச்சிருக்கேன். விஜயகுமார் அண்ணன் கூட, அருண் விஜய் சார் கூட, டைரக்டர் டி ராஜேந்தர் கூட, சிலம்பரசன் கூட. இவைகள் எல்லாமே தலைமுறைகளை தாண்டுவது அப்படிங்கறதை தாண்டி நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோங்கிறத காட்டுது.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
4: வணக்கம் மேடம், அம்மாபேட்டை லோகன் இருந்து பேசுறேன்.
3: அம்மாபேட்டை லோகநாதன், சொல்லுங்க என்ன பாடல் இன்னைக்கு?
4: பாடம் பட்டாக்கத்தி பைரவன். பாடல் வந்து எங்கெங்கே செல்லும் என் எண்ணங்கள்.
3: எண்ணங்கள், அருமையான ஒரு பாடல். நன்றி, கேட்கலாமா?
4: நன்றி மேடம்.
3: கேட்கலாம். சரி நேர்களே, எங்கெங்கோ செல்லும் என் எண்ணங்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவங்களுடைய குரல்களில் இளையராஜா இசையமைத்த பாடல் இது. பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் நாம் கேட்போம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவாக வரக்கூடிய பாடல் அது. அந்த பாடலை கேட்போம். அதுக்கு முன்னாடி

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேர்களை கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ். பங்கேற்று சிறப்பித்த அத்துணை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதி பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் பிரச்சினை குறித்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் போது சட்டப்பேரவையில் இன்று குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு ஏற்படலாம் என்று தாம் கருதியதாகவும், எனவேதான் பெங்களூரு சென்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தாமே முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்டார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது அண்டை மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்துவது ஏற்புடையதாக இருக்கும் என்று தாம் எண்ணியதாகவும் கூறியுள்ளார்.
1: பெங்களூருக்கு போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துலதான். இன்னைய காலத்துல பகை நாடுகளே பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு. அதனாலதான் அப்படி ஒரு அட்டம் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். காவிரி நதிநீர் பங்கீட்டிலையும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலயும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம்.
0: முன்னதாக இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவையில் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்துக் கட்சிகளும் வலியுறுத்திய போதும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சிகளும் இப்பிரச்சினையில் ஒற்றுமையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். தாவேக்கு அரசு அமைந்த பின்னர் மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் கர்நாடக அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரம் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய அஇஅதிமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, இப்பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பதை அஇஅதிமுக ஏற்கவில்லை என்றும் கூறினார். பயிர்கள் பாதித்துள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தற்போது கர்நாடக அரசு அணையை திறக்கவில்லை என்றும் காவிரியில் வருவது உபரி நீர்தான் என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த தீர்வும் காண முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு குறுக்கிட்டு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர், அவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் இருப்பதால் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியதே போதுமானது என்றும், அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினர். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் நாளை அழைப்பு விடுத்துள்ளதால் இது தொடர்பாக கருத்துக்கள் அங்கு தெரிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் விவசாய பிரதிநிதிகளை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சர்கள் சந்தித்து இது தொடர்பாக பேச உள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். இந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கர்நாடகாவில் உள்ள 4 அணைகளிலும் நீர்வரத்து உயர்ந்து வருவதாக கூறிய அவர், மேட்டூர் அணையில் போதுமான தண்ணீர் இல்லாததால் தான் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க இயலவில்லை என்றார். சூழ்நிலைக்கு ஏற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்கு திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு கர்நாடகாவிற்கு எந்த அனுமதியும் அளிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும்.
0: தமிழகத்திற்குரிய நிதி பகிர்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதி சார்ந்த கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்து மாநிலங்கள் தங்களது

0: பொறுப்புகளை திறம்பட செயலாற்ற நியாயமான சமமான நிதி பகிர்வு முறை அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த தனி தீர்மானத்தை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். வரி பகிர்வில் வெளிப்படையான சமமான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இதற்கான அளவுகோள்கள் மாநிலங்களை பாதிக்கக்கூடாது என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் முன்னாள் உறுப்பினர் மு போடி சுருளிவேல் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், கவிஞர் புவியரசு, பின்னணி பாடகி எஸ் ஜானகி, எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியினர் அமைதி ஊர்வலமாக சென்று மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்ளடக்கிய வளர்ச்சியின் ஆற்றல் மிகு கருவியாக கைத்தறித்துறை திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் வளமான கலாச்சாரத்தையும் மரபுகளையும் இத்துறை பாதுகாப்பதோடு வேலைவாய்ப்பு, மகளிர் ஆளுமை, கலை போன்றவற்றை இத்துறை ஊக்குவிப்பதாக கூறினார். விடுதலைப் போராட்டத்தில் கைத்தறி முக்கிய பங்காற்றியதாகவும் நம் நாட்டின் பரவலாக்கல் தன்மையை இது பிரதிபலிப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் திறனுடன் செயலாற்றிய 22 சிறந்த நெசவாளர் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நினைவு அஞ்சல் தலைகளையும் அவர் வெளியிட்டார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் கைத்தறித்துறையின் பன்முகத்தன்மையை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டின் எதிர்கால கைத்தறித்துறையை மறுவடிவமைக்க இளையோர் கலாச்சார மரபுகளையும் தொழில்நுட்பங்களையும் படைப்பாற்றலையும் தொழில் திறனையும் ஒருங்கிணைக்க மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் நெசவாளர்களின் தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்தும் தறி விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்து நெசவாளர் விருதுகளையும் வழங்குகிறார். ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு கைத்தறி விற்பனை கண்காட்சி இன்று தொடங்கியது. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு தினம் நாளை மறுநாள் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். இதனையொட்டி சுதந்திரத்திற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய அவர் அவர்களது துணிச்சலையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றினார். தொடர்ந்து ராணுவம், உள்துறை, வர்த்தகம், சுகாதாரம், குடும்ப நலத்துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தை அவைத்தலைவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது பல்வேறு பிரச்சினைகளில் அமளி நிலவியதால் மாநிலங்களவை நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்து 77.21 அடியாக இன்று அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 18,875 கனஅடியாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்து வரும் மழை தணிந்து வருவதால் கபினிக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 19,264 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 18,875 கனஅடியாக குறைந்துள்ளது. இன்று காலை 77.21 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 4.19 அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை மலேசிய இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக

0: நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. 25 நொடி. நேர்கள் இப்போது கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கிசான் சம்மான் நிதி அறிக்கை குறித்த நிதித்திட்டங்கள் குறித்த விளக்கங்கள் கேட்கலாம். 3 மணிக்கு வர்ண ஜாலத்தில் இனிய திரையிசை பாடல்கள் ஒலிவுலா வரும். மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் சொல் விளையாட்டு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 5 மணிக்கு பூந்தென்றல். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். மாலை 6 மணிக்கு திரை இசையில் மலர்ந்த இறை இசை பாடல்கள் பக்தி மாலையாக ஒலிவுலா வரும். 6:30 மாநில செய்திகள். 6:40 என் விருப்பம். 7:00 திரை கானத்தில் இனிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 திரை கானம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் பி. சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 8:00 இசையும் நானும் பக்தி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஹேமலதா. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்கலாம். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன். ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.

இரவு 9:15 இருக்கு. என் இனிய பொன் நிலாவே, இனிய திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு முகநூல் வாயிலாக நேர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி. பதினோரு மணிக்கு மனசு மயங்கும் இரவை இதமாக்கும் பாடல்களோடு இணையலாம் நேர்களே. நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காக நேர்களே. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலையோடு.

நேர்களே, நாம் எண்ணிய எண்ணங்கள் யாவும் வண்ணக் கோலங்களாக நம் வாழ்வில் வந்து சேர்ந்திட வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு மு. செண்பகாசி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இவ்வேளையில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: இளைஞர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விதமான ஒரு அழகான பாடல்களோடு நிகழ்ச்சி துவங்குகிறோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மௌனம், அது சொல்லும் அர்த்தங்கள் ஆயிரம் ஆயிரம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த மௌனம் என்ற அந்த ஒற்றை ஒரு சொல்லை வைத்து கவிஞர்களின் கற்பனையில் பலவிதமான பாடல்களை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த பாடல்களை ஒவ்வொன்றும் கேட்க எவ்வளவு இனிமையாக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இது எங்கள் ஸ்டைல்.

0: மௌனம் அது பேசும் கதைகள் ஆயிரம் ஆயிரம். அதை அழகான பாடல் நமக்காக இங்கு சொல்லிவிட்டு செல்ல கேட்டு ரசித்தோம் இல்லையா நேர்களே? சலங்கை ஒலி இந்த திரைப்படத்திற்காக வலம் வந்த பாடல் அது. பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: தே

இளைஞர்களே, மௌனம் என்ற ஒரு சொல்லை கொண்டு தொடங்கும் அல்லது மௌனத்தை மையமாக கொண்ட புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடல்கள் பல உண்டு. அதை எத்தனை எத்தனை அழகாக கவிஞர்கள் தங்கள் கவிதை வரிகளால் நமக்காக கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட பாடல்களை கேட்கும் பொழுது எத்தனை எத்தனை இனிமை, அதைத்தான் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் மயூரி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

தன் கையில் மலர்ந்த மலரின் உள்ளத்து உணர்வுகளை அழகாக கேட்டு தெரிந்து கொள்ள இனியதொரு பாடல் இவ்வேளையில் இங்கு உலாவர கேட்ட சித்தோம் இல்லையா நீர்களே. இது கர்ணா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் மௌனம். இது அழகான மொழிகளை, அந்த மௌன மொழி எத்தனை எத்தனை விதமான அழகான ஒரு கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்லிச் செல்கிறது இல்லையா. இதை இந்த பாடல்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட பாடல்களோடு இன்று உலா வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்

மௌனம், அதுவும் பார்வையால் தன் எண்ணங்களை அழகாக பகிர்ந்து கொள்ள, அதை கேட்பதில்தான் எத்தனை எத்தனை சுகம் பாடலாய் இல்லையா? அப்படித்தான் ஒரு பாடலை இப்பொழுது கேட்டு ரசித்தோம். கொடிமலர் இந்த திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் அது. உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பாடைய பணங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. வளம் வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல்.

இளைஞர்களே, மௌனத்தின் மொழி ஆயிரம் ஆயிரம் கதைகளை சொல்லி செல்ல இவர்களுக்குள் அலை பாய்ந்த எண்ணம் அது. அழகாய் எங்கு பாடலாய் மலர்ந்து வர கேட்டு ரசித்தோம் இல்லையானீர்களே. காக்கி சட்டை இந்த திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம் நாம் அந்த பாடலை. பாடலை பாடியிருந்தார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

நேரம் 2:30 20 நொடி. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மௌனம் எனும் ஒற்றை சொல்லிலும் மௌனம் என்று மௌனமாக அழகாக பேசும் அந்த திரைப்படங்களிலிருந்தும் மலரும் பாடல்கள் எத்தனை எத்தனை, அவை அத்தனையும் இன்று இவ்வேளையில் இங்கு உலாவர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் மௌனம் என்னவாக இருக்கும்

வசந்த காலத்தை இங்கு கொண்டு வருமா அவளின் மௌனம் என அவன் காத்திருக்க, இனிதொரு பாடலை வேளையில் உலவர கேட்டு ரசித்தோம் இளையானீர்களே. என் ஜீவன் பாடுது இந்த திரைப்படத்திற்காக மனு பாடிய பாடல் அது. உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

அழகிய மலரின் மௌனத்தை கண்டு இவர்களது மௌனமும் கலைய இனியதொரு பாடலை இவ்வேளையில் உலாவர கேட்ட சித்தோம் நேயர்களை, கீதாஞ்சலி இந்த திரைப்படத்திற்காக இளையராஜா சித்ராவுடன் பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்ட சுத்துக்கொண்டிருப்பது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. நேரம் 2:40. நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பர்வதவர்தினி அவங்க வந்து முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அழகான கிரீட்டிங்ஸோட வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவரும், ஹரிஹரன் அவங்களும், ஹேமலதா, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, மௌனமான நேரம் பாடல் இனிமை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து இதய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலே அருமை சரங்கை ஒளிப்படத்தில் ஒழித்த பாடல் மௌனமான நேரம் பாடல், சூப்பர் அப்படின்னு பர்வதவதினி பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து தீட்சாளம் தேசி ராஜேஷ், மௌனம் என்பது வெறும் பேசாமை மட்டுமல்ல, அது மன அமைதி, தெளிவான சிந்தனை மற்றும் ஆன்மீக ஞானம் தரும் ஒரு வலிமையான நிலை. இது உடல், வாக்கு மற்றும் மனம் என பல நிலைகளை கொண்டுள்ளது. மௌனத்தின் வகைகள் மற்றும் நிலைகள்: வாக்கு மௌனம், வாய் திறந்து பேசாமல் அமைதியாக இருப்பது மன மௌனம், மனதில் ஓடும் வீண் எண்ணங்களை கோபத்தையும் அடக்கி ஒடுக்குவது இது உடல் மௌனம், உடலை சிறிதும் அசைக்காமல் நிலைத்த தியானத்தில்

வாழ்வது. இப்படி மௌனத்தின் நன்மைகள் மன அழுத்தம் குறைகிறது, மன அமைதியான சூழல் மனதை அமைதிப்படுத்த டென்ஷனை குறைக்கிறது, கோபத்தை கட்டுப்படுத்துகிறது, கோபம் வரும்பொழுது பேசாமல் இருப்பது பல பிரச்சனைகளையும் தவிர்க்கிறது. சிந்தனை திறம், அதாவது நம்மை நாமே அழமாக புரிந்து கொள்ளவும் நல்ல முடிவுகளை எடுக்கவும் இது உதவுகிறது. மௌனத்தை தலைப்பாக கொண்ட பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் வலம் வருவது பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாந்தி ரமேஷ் வணக்கம், வணக்கம் மேடம், வாழ்த்துக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் மௌனம் படல் வரிசை வலம் வந்து கொண்டிருப்பது சிறப்போ சிறப்பாக அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா நண்பகல் அவங்கள வந்து பே முருகன் பெருமாள் ரங்கராஜன் தித்திக்கும் இனிய மதிய வணக்கம், வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள் அனைத்தும் ஆரம்ப பாடலே, மௌனமான நேரம் ஆரம்ப பாடல், அருமையான தேர்வு, இதுதான் எங்கள் விவித் பாரதியின் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தியாகராஜன் நகர் ரங்கராஜன். அப்புறம் வந்து முரளிதரன் விழுப்புரத்தில் மௌனம் நாணம் இதுவரை கேட்காத பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலீல் அகமது, பொன்னேறி மிமிக்ரி கலீல் அகமது வந்து மதிய வணக்கம் மேடம், வாழ்த்துக்கள், பாடல்களை அருமை அப்படின்னு ஒரு கிரீட்டிங்ஸே அழகாக முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து முரளிதரன் வந்து மலரே மௌனமா பியூட்டிஃபுல் சாங் மேடம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நாகராஜன் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு களமருதூரிலிருந்து அனுஷ்கா ஃபேன் இவங்கெல்லாம் உளுந்தூர்பேட்டை மாவட்டம் கள்ளுக்குறிச்சி வட்டத்திலிருந்து அனுப்பியிருக்காங்க. சூரியமூர்த்தி அன்பு சகோதரிக்கு இனி மதிய வணக்கம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களின் தொகுப்பில் மௌனத்தை கானங்களாய் முதலாவது பாடல் மௌனமான நேரம் கவிதையாய் பேசியது, பாடலில் காட்சி அமைப்பு கண் முன்னே நடந்து சென்றது, மலரும் மௌனத்தை பேசியது அப்படின்னு கோவூர்லேருந்து சூரியமூர்த்தி பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து தீட்டாளம் தேசியராஜன் மலரை மௌனமாக பாடல் கேட்டு ஒரு நடி மயங்கித்தான் போனேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகராஜன் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நாங்களே அமைந்துள்ளோம் களமருதிலிருந்து நாகராஜன் பிருந்தா ஜெயகிருஷ்ணன் குடும்பத்தினர் இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து யார் பதிவு பண்ணிக்கோங்க, சண்முகம் ஜீவானந்தம் பெரம்பூர் கமலா சண்முகம் அவங்களோ அன்புராணி அவங்கள மௌனம் தொட்டு வரும் ராகம் இனிது எங்கள் ஸ்டைலில் வாழ்த்துக்களும் வணக்கமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து வந்து மேலப்பேடு தயாளன் கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ஏழுக்கிணர் தீபா பர்வதவர்தினி செல்வராஜ் நாமக்கல்லிருந்து திருமழிசை அஸ்வினி நாகராஜ் முரளிதன் வழுப்புரத்திலிருந்து அவங்களும் அப்புறம் இந்த சரவணார் ராமலிங்கம் இவரும் பாபு முள்ளக்காடிலிருந்து அடுத்து கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து அப்புறம் வந்து அப்பு ஐனாவரம் இவங்களும் வந்து ஐனாவரத்திலிருந்து மீரா வெங்கட் சாமன் அப்புறம் எம் ரவிச்சந்திரன் அப்புறம் வந்து சையத் முகமத் பர்வதவர்தினி அந்தோனிராஜ் அப்புறம் கேவி காஞ்சனா இவங்க வந்து கொடமாட்டப்பட்டி கேவி ஜெயசீலனும் அப்புறம் வந்து வீரராகவன் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அப்புறம் ஹேமா சாரதி இவங்க அனைத்து நேர்களும் மௌனம் இது இனிமையான பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்தர்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு, இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து மலரும் பாடல்

மௌனம், அது அழகாய் படப்பிடிக்கும் தனது மனசாட்சியை. அதைத்தான் அழகாய் சொல்லி சென்றது நாம் கேட்டு ரசித்தந்த பாடல். நூல்வேலி திரைப்படத்திற்காக டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களே, மௌனம் சொல்லும் கதைகள் ஆயிரம் ஆயிரம். அதை காவியமாயும் அழகாய் கவிதையாயும் படைத்து கவிஞர்கள் நமக்கு கொடுக்க கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை எத்தனை மௌனங்கள், எத்தனை எத்தனை விதங்கள், அந்தலில் பிறந்த பாடல்கள், அவைதான் எத்தனை எத்தனை அழகான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

இளைஞர்களே, மௌனம் சொல்லி சென்ற கதைகள் ஆயிரம் ஆயிரம் இல்லையா? பாடல்களின் மூலம் கவிஞர்கள் தங்கள் என்ன கனவுகளை அழகாய் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள பாடல்களை அதை கேட்டு ரசித்தோம். கடவுளுக்கு ஒரு கடிதம் இந்த திரைப்படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் வாணிஜெயராம் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. அதாவது மௌனம் சொல்லும் கதைகள் ஆயிரம் ஆயிரம், அதை எவ்வளவு அழகாக ஒவ்வொரு பாடலிலும் அந்த கவிஞர்கள் கையெடுத்து அதை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை ஒவ்வொரு வரிகளும் கேட்கும் பொழுது எத்தனை எத்தனை ஒரு அதிசயம் ஆனந்தமும் நமக்கு ஏற்படுகிறது இல்லையா? அதைத்தான் அழகாய் சொல்லி சென்றது இன்றைய மௌனம். இது எங்கள் ஸ்டைல் தந்த பாடல்கள்.

0: நேரம் 2:55. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று இடம்பெறுவது PM கிசான் மான்தன் யோஜனா திட்டம் குறித்த சிற்றுரை. மத்திய அரசு விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது. அதில் ஒன்று மத்திய அரசின் PM கிசான் மான்தன் யோஜனா திட்டமாகும். ஒவ்வொரு சிறு குறு விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வங்கியின் மூலமாக வழங்கும் திட்டமாகும். அதாவது மத்திய அரசு 3 தவணையாக 2,000 ரூபாய் வீதம், வருடம் 6,000 ரூபாய் அளவிலான தொகை விவசாயிகள் நலனுக்காக வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு சிறு குறு விவசாயிகளும் ஓரளவு பொருளாதார பிரச்சினையை சமாளிக்க முடியும். ஆனால் இந்த பென்ஷன் தொகையை பெற மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை பிரதமர் கிசான் மான்தன் யோஜனா திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும். சிறு குறு விவசாயிகள் 18 வயது முதல் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 55 முதல் 200 ரூபாய் வரை ப்ரீமியம்

செலுத்த வேண்டும். விவசாயிகள் இந்த திட்டத்தில் இணையும் வயதை பொறுத்து பிரீமியம் செலுத்த வேண்டிய தொகையும் மாறுபடும். இவ்வாறு ஒவ்வொரு விவசாயியும் முதலீடு செய்யும்போது அவருடைய ஓய்வு காலத்தில், அதாவது அவருக்கு 60 வயது ஆகும்போது, அவருடைய வங்கிக் கணக்கில் மாதம் ரூபாய் 3000 கிடைக்கும். இத்திட்டத்தின் மூலம் இணையும் சிறு குறு விவசாயிகள் 2 ஹெக்டேர் அல்லது 5 ஏக்கருக்குள்ளாக சாகுபடி நிலம் வைத்திருக்க வேண்டும். பிஎம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பயன்பெறும் விவசாயிகள் இந்த பிஎம் கிசான் மான்தன் யோஜனா திட்டத்திலும் இணைந்து பயன்பெறலாம். பிரதமர் கிசான் மற்றும் பிரதமர் கிசான் மான்தன் யோஜனா கணக்கின் உரிமையாளர்கள் பென்ஷன் பெறும்போது, அதாவது 60 வயதுக்கு மேல் உயிரிழந்துவிட்டால், குறிப்பிட்ட பென்ஷன் தொகையில் 50% அவருடைய துணைவியார் பெற முடியும். அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி நல்ல முறையில் பயிர் சாகுபடி செய்யலாம். பிஎம் கிசான் திட்டத்தில் இல்லாதவர்கள் பிரதமர் கிசான் மான்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் சேர்ந்து முதலீடு செய்ய வேண்டும். சிறு குறு விவசாயிகள் சொல்லப்படும் இந்த ஆவணங்கள் மூலமாக, அதாவது ஆதார் அட்டை, அடையாள அட்டை, வயது சான்றிதழ், வருமான சான்றிதழ், நில உரிமையை உறுதி செய்யும் பட்டா அல்லது சான்றிதழ், வங்கி பாஸ்புக், மொபைல் எண், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆகியவற்றை கொடுத்து பென்ஷன் அளிக்கும் திட்டத்தில் முதலீடு செய்யலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இதுவரை பிஎம் கிசான் மான்தன் யோஜனா திட்டம் குறித்த சிற்றுரை இடம்பெற கேட்டீர்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நீர்களே. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம். வர்ண ஜாலங்கள் அளிக்கும் பாடல்கள். பாடல்களில் கலைஞர்களின் கைவண்ணத்தில் மலர்ந்த வர்ண ஜாலங்கள் தான் எத்தனை எத்தனை. அப்படிப்பட்ட பாடல்கள் தான்

இளைஞர்களே, ஆத்தோரமாக வலம் வந்த மங்கை அவளின் எண்ணங்கள் பல வகையில் ஆசைகளாக மலர்ந்து இங்கு பாடலாக உருவெடுக்க கேட்ட ரசித்தோம் இளையானியர்களே. எங்கேயோ கேட்ட குரல் இந்த திரைப்படத்திலிருந்து ஜென்சி பாடிய பாடலது. இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

இளைஞர்களே, அசைந்தாடும் பூங்கொடி அதன் கூட இரண்டு மான் குட்டிகள் இணைய இனியதொரு பாடல் இங்கு இவ்வேளையில் அரங்கேற கேட்டோம் இல்லையா? காளி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் அது. உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

அன்புக்கு நானடிமை இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடிய பாடல். இளைஞர்களே, காற்று அவர்களை மெட்டில் தொட்டு செல்ல அந்த ஆனந்தத்தில் மலர்ந்தது நாம் கேட்ட சித்தந்த பாடல். நேரம் 3:15:30. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து மலரும் பாடல்

என்ன நேர்களே, இனிமையாக ஆத்தோரமாக அழகிய பாடலொன்று காற்றிலே கலந்து நம்மிடையே வர கேட்டு ரசித்தோம். கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலை உலாவர நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

சிட்டுக்குருவி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். அழகான தத்தையோடு இளம் மங்கையோள் பேசி மகிழ கேட்டு ரசித்தோம் அந்த பாடலை. உலாவரணம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ண ஜாலமணிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

இன்னே அழகிய மங்கை அவள் தன் இனிமையான எண்ணங்களை நம்மோடு பல கனவுகளாய் மலர் பகிர்ந்து கொள்ள கேட்டு ரசித்தோம் இல்லையா? ஜென்சி திரைப்பட ஜென்சி பாடிய பாடல் அது முள்ளும் மலரும். இந்த திரைப்படத்திற்காக வலம் பெற நாம் கேட்டு ரசித்தோம் நீர்களே. இது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைக்கிறோம். இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

கேஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடிய பாடலது மச்சானை பார்த்தீங்களா இந்த திரைப்படத்திலிருந்து பலம் வந்தது. இளம் சிட்டுக்கள் தன் சிறகை மெல்ல ஆனந்தமாய் விரித்துச் செல்ல இனியதொரு பாடலை வேளையில் உலாவரை கேட்டு ரசித்தோம் நீர்களே. இது 102.3 விவித் பாரதி. தமிழ் பண்பலை வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்

இளைஞர்களே, இனிமையான வேளையில் இதமான பாடல்கள் உலாபார கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்டுக்கார அலமேலு இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் அது. கிராமத்து வாசம் வீச இனியதொரு பாடல்கள் இவ்வேளையில் உலாவர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்

இளைஞர்களே, 16 வயதிலே இந்த திரைப்படத்திலிருந்து இளையராஜா பாடிய பாடலை கேட்டோம். கிராமத்து மனம் கமழும் பாடல்கள் இவ்வேளையில் உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்போம். வழங்கிக் கொண்டிருப்பது விபத் பாரதி 102.3. இது வர்ணஜாலம். நேரம் 3:40. இப்போ நேர்களும் தங்களோட பதிவுகளை நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். என்னென்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தீட்டாளம் ஸ்ரீ ஸ்ரீ ராஜேஷ், பல சமயங்களில் வார்த்தைகளோட மௌனம் அதிக உண்மைகளையும் மன உணர்வுகளையும் வெளிப்படுத்தும். அது பல வரிகளையும் பதில்களையும் பேசாமல் உணர்த்தும் ஒரு கலை அப்படின்ற அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹைடாமணி, அவங்களும் வந்து அவங்களும் பர்வதவர்தினி. அடுத்து வந்து சாந்தி ரமேஷ், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து. அடுத்து நகராஜன், இவங்கள்லாம் கூட பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்தவர்களும் களமருதலிருந்து பிருந்தா, நாகராஜன், ஜெயகிருஷ்ணன் இவங்கள்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கார்த்திக் சோழா, வர்ணஜாலம் கொண்டு வந்த முதல் பாடல் ஆத்தோரம், நீண்ட இடைவெளிப்பின் கேட்டது மகிழ்ச்சி அப்படின்னு சோழா கார்த்திக் ஆலங்காடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து கார்த்திக் சோழா, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து. அடுத்து பர்வதவர்தினி, மேலப்பேடு தயாளன். அடுத்து ரவிச்சந்திரன், சென்னை சிவராம் நாகராஜன். அடுத்து வந்து கமலாவரதன், முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து. அடுத்து இவங்கெல்லாம் வந்து வர்ணஜாலம் பாடல்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கேவிஜே காஞ்சனா, குடமாண்டப்பட்டியிலிருந்து. கேவி ஜெயசீலன் இவங்கெல்லாம் கூட வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு போக பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து ராஜமாணிக்கம் கோபி, இவங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ், வர்ணஜாலம் என்பது நிறங்களின் விதையையும் சொற்களின் மாயாஜாரத்தையும் குறிக்கும். கவித்துவம் என்பது உள்ளத்தின் உணர்வுகளை அழகிய கவிதையாக வடித்தெடுக்கும் கலை வெளிப்பாடு ஆகும். இரண்டும் இணைந்து வண்ணமயமான சொற்களால் மனதை ஏற்கும் கவித்துவ ஒளியை உருவாக்குகின்றன. கவிதையில் வர்ணஜாலம் அதற்கேற்றது போல் தேர்ந்தெடுத்து ஒளிபரப்பும். அத்தனை பாடல்களும் சிவிக்கு தேனமுதமாக இணைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முரளி வெங்கடேஷ், வாடைக்காற்று வீசும் நேரத்தில் மனதை வருடும் இனிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அடிப்பண்ணை பாடல், சூப்பரோ சூப்பர் அப்படின்னு முரளிதரன் விழுப்புரத்தில் இருந்தால் பதிவு பண்ணியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய மதிய வணக்கம், வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை. வர்ணஜாலம் பாடல்கள் அனைத்தும் வண்ண வண்ண வண்ணத்து பூச்சிகளின்

அழகு. நன்றி தியாகராஜன். நாங்கள் இங்கே தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் இவர் பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசிரோதம் வண்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரம்பட்டியிலிருந்து, தருமபுரி மாவட்டத்திலிருந்து திருமதி சேஸ்வினி நாகராஜ், முத்துமாரி குறுக்குப்பட்டையிலிருந்து அன்புராணி, இவங்களும் அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, அடுத்து முத்துமாரி, வீரராகவன், சூளை ரீசா மனோகரன் இவங்களாம் கூட பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சுகுமார், அவர் வந்து மாதம்பதி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து. அப்போ ஐனாவரம் ஒவ்வொரு பாடலும் தேர்வும் மிக மிக அழகாக இணைத்தது, வேறு என்ன சொல்கிறது மேடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அத்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வர்ணச்சாலம் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு சூலா ரிஜா மனோகரன், நாட்டுக்காராலும் ஏற்படுத்தி எடுக்கிறது அப்பப்பா, இது போன்ற பாடல்களை கேட்டு பல நாட்கள் ஆகிறது. அடுத்தடுத்து சோலை விம்பதை கேளை பாடும் காற்றலையில் எங்களை கிராமத்துக்கு அழைத்து சென்று விட்டது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நிதர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து வரும் பாடல்

இளைஞர்களே, சகல கலாவல்லவன் இந்த திரைப்படத்திலிருந்து பலமந்த பாடலை கேட்டும் பாடலை பாடியிருந்தார் இளையராஜா. இளைஞர்களே, உங்களை கிராமத்திற்கே அழைத்து சென்று விட்டோமா? அப்படி ஒரு தோணல் தான் இல்லையா? இந்த மூன்று பாடல்களை கேட்கும் பொழுது சரி, அடுத்து மலரும் பாடல் தான் என்ன?

இல்லை நேஷ்லே, இது மாணவர் ஒரு வேளையில் இனிமையான பாடல். அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாட கேட்டு ரசித்தோம் இல்லையா நேர்களே? கிராமியம் மனம் கமிழும் பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

ஒரே ஒரு கிராமத்திலே இந்த திரைப்படத்திலிருந்து ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். மழலையின் அமுதச் சொல்லுக்காக இயங்கும் தாயவள் பாடிய இனிய கீதம் பாடலாய் உலவரை கேட்டு ரசித்தோம் நேர்களே. அடுத்து வரும் பாடல்

இளைஞர்களே, செங்கரும்பாய் இழித்ததாக நாம் கேட்ட சித்தந்த பாடல்கள், கேட்ட பாடல் அதைவிட ரகசியம் திரைப்படத்திலிருந்த மலேசியா வாசுதேவன் பாடியது. இதுவரை வலம்பர நாம் கேட்டது வர்ணஜாலம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது நாம் கேட்கலாம்,
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேட்போம். அதற்கு முன்னதாக,
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியின் அனுசரணையாளர் AISSMS புனி.
1: இளைஞர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதில் பாடல்களிலிருந்தான் வழக்கம் போல் உங்களுக்கான கேள்வி விழுந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. சரி, இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53, 2838-9871 இந்த எண்களில் வாங்க உங்களோட பதில்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. ஆம்னேர்களே, கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க, இதமான பாடல்களோடு இனிமையாய் வலம் வர இருக்கிறது இன்றைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். சரி, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும் கேளுங்க. இந்த பாடலில்தான் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது.

0: கல்யாணராமன் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? சரி, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்ல யார் முதல்ல வராங்கன்னு பார்ப்போம். வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: பாஸ்கர், பாஸ்கர், ஆண்டிமடம் பாஸ்கர்.
0: பாஸ்கர் சார், பாடலை கேட்டிங்களா? சரி, எண்ணங்கள் இவளை சீராட்டி செல்ல தாலாட்டி சென்றது யாரோ இந்த பாடலில்,

0: எண்ணங்கள் இவளை சீராட்டிச் செல்ல தாலாட்டிச் சென்றது யாரோ? சொல்லுங்க கேட்போம்.
1: பசுங்கிளிகள்.
0: இல்லையே, அடுத்து நேர கேட்போம். நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், திருநெல்வேலி கணபதிங்க.
0: கணபதி சார் சொல்லுங்க.
1: எண்ணத்தை தாளாட்டும்
0: வண்ணங்கள் வண்ணங்கள் இவளை சீராட்டி செல்ல தாளாட்டி சென்றது யாரோ? யோசிச்சிட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. இல்லையே, சரி அப்படியே யோசிச்சிட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: கும்பகோணத்துலேருந்து பிஎம் சரவணன் பேசுகிறேன்.
0: சரவணன் சார் சொல்லுங்க.
2: சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம்.
0: அதாவது எண்ணங்கள் இவளை சீராட்டி செல்ல தாளாட்டி சென்றது யாரோ?

0: அப்படியே யோசிச்சிட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: கும்பகோணத்துலேருந்து பிஎம் சரவணன் பேசுகிறேன்.
0: சரவணன் சார், சொல்லுங்கள்.
1: ஆ, சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் மேடம்.
0: அதாவது, எண்ணங்கள் இவளை சீராட்டி செல்ல தாளாட்டி சென்றது யாரோ?
1: தாளாட்டி சென்றது யார்? பூங்கிளிகள்
0: இல்லையே? அப்படியே யோசிச்சிட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், யாருங்க?
2: மாலை வணக்கம், மோகன் சுந்தரி மேடம்.
0: சொல்லுங்கள், சொல்லுங்கள்.
2: ராயப்பேட்டை வெங்கட். பொன்வண்ணம் என்னை தாளாட்டு அப்படின்னு வரும், பொன்வண்ணம்
0: இல்லையே? தாளாட்டி சென்றது பொன்வண்ணம், தாளாட்ட. சொல்லுங்க, சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை இல்லை. அதாவது, நான் அந்த வரிகளை கவனிங்க. எண்ணங்கள் இவரை சீராட்டி செல்ல தாளாட்டி சென்றது. அடுத்து அடுத்து வரும் வார்த்தை வரிகள் அதுதான் கேட்டேன். வணக்கம், வணக்கம். வாங்க, யாருங்க?
3: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி.
0: சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. யாருன்னு?
3: யானி ஜிஆர் சரவணன்.
0: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: இது வந்து பஞ்சாரணாசலம் பாடல் இளையராஜா என்பதில்.
0: அதெல்லாம் நான் கேட்கல, நான் கேட்டது வரிகள் தான். அந்த வரிகளை மட்டும் சொல்லுங்க பாப்போம்.
3: சொர்க்கங்கள் தாளாட்டன்னு வரும்.
0: அப்படியா? அது கிடையாது. சரி, அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். இல்லை, நான் சொல்லிடுறேன் பதில். வணக்கம், வாங்க, யாருங்க? ஆ, சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிச்சிங்களா?
3: வண்ணங்களா?
0: ஆமா, வண்ணங்கள் என்னை சீராட்ட. சரி, நானே பதில் சொல்லிடுறேன், அப்படியே சரியானு பார்த்துக்கோங்க, சரிங்களா? பொன்வண்டின் ரீங்காரம் கொஞ்சம் தாளாட்ட. அதாவது, தாளாட்டு அப்படிங்கிறது பொன்வண்டின் ரீங்காரம் தான் தாளாட்டி சென்றது. இன்பத்தின் வண்ணங்கள் என்னை சீராட்ட பொன்வண்டின் ரீங்காரம் கொஞ்சம் தாளாட்டி சென்றது அப்படின்னு ரொம்ப அழகான வரிகளை கவிஞர் அந்த பாடலில் எழுதியிருப்பார். சரி, வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க, இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சபாஷ் போட்டுக்கோங்க. அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்கள்.

0: இளநீர்களே, காலை கதிரோனுடன் சோலை குயிலும் இசைப்பாட இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலா அவரை கேட்டு ரசித்தோம். பொண்ணு ஊருக்கு புதுசு இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி சைலஜா பாடிய பாடல் அது. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, வலம் வந்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் நாங்கள் கேள்விகளை தொடுக்க, நீங்கள் பதில்களை கொடுக்க, இதுவான பாடல்களோடு இனிமையாக இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53, 2838-9871 இந்த எண்களில் வாங்க, உங்களோட பதில்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. சரி, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன தெரிஞ்சுக்குவோம். அதற்கு முன்னதாக,
1: உங்கள் கனவுகளுக்கு சரியான சிறகுகளை அளித்து சிறந்த தொழில் வாழ்க்கையை உருவாக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் AISSMS புனே நோக்கி முன்னேறுங்கள். 100 ஆண்டுகளுக்கும் மேலான கல்வி பாரம்பரியத்துடன் AISSMS நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் ஒளிமிகு எதிர்காலத்தை நனவாக்கி வருகிறது. இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது ஃபார்மசி, MBA அல்லது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதோடு பாலிடெக்னிக், ITI, BBA அல்லது பள்ளிக்கல்வி, ஒவ்வொரு துறையிலும் தரமான கல்வியும் சிறந்த தொழில் வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கின்றன. சாவித்ரி பாய் புலே புனே பல்கலைக்கழகத்தால் தொடர்ந்து 3 ஆண்டுகள் சிறந்த கல்லூரி விருது பெற்ற நிறுவனங்கள். நடைமுறை கற்றல், தொழில்துறை அனுபவம், நவீன ஆய்வகங்கள், வலுவான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் 3 லட்சத்திற்கும் அதிகமான முன்னாள் மாணவர் வலையமைப்பின் நம்பிக்கையுடன் திகழ்கிறது. NAC A+ மற்றும் MBA அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள், மேலும் புனே நகரின் மையப்பகுதியில் மெட்ரோ இணைப்புடன் அமைந்துள்ள வளாகம். அப்படியானால் இனி ஏன் தாமதம்? சேர்க்கைக்காக இன்றே 8496045045 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது www.eissms.org பார்வையிடுங்கள்.
0: இளநேர்களே, சோலை குயிலே காலை கதிரி இந்த பாடலை கேட்டிருப்பீங்க. இதற்கான கேள்வி என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்காங்க நேர்கள். வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
2: கார்த்திக் பேசுகிறேன் மேடம்.
0: கார்த்திக் சார், வெள்ளி மேகங்கள் சூடிக்கொண்டது எது? வெள்ளி மேகங்கள் சூடிக்கொண்டது எது?
2: அது அடுத்த வரியா மேடம்?
0: அடுத்த வரி எல்லாம் இல்ல, நீங்க அப்படியே கண்டுபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா தெரியும். அடுத்த வரி அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேப்போம். வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் வாங்க யாருங்க?
3: ஹலோ வணக்கம்,
0: யாருங்க?
3: பொன்னேரியிலிருந்து சேகர் டெய்லர்.
0: சொல்லுங்க சேகர் சார், கண்டுபிடிச்சிங்களா?
3: சொல்லுங்க மேடம், அந்த வரி சொல்லுங்க.
0: அதாவது வெள்ளி மேகங்கள் சூடிக்கொண்டது எது? எதனை சூடிக்கொண்டது வெள்ளி மேகங்கள்? அடுத்த நேரம் கேப்போம். வணக்கம் வணக்கம் வாங்க யாருங்க?
4: வணக்கம்
0: யாருங்க?
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார, நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. அப்படிங்களா? சரி சொல்லுங்க, தெரிஞ்சுதா? அதாவது வெள்ளி மேகங்கள் சூடிக்கொண்டது எது அப்படின்னு
4: சொல்லணும்.
0: யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
5: மயிலாடுதுறை மாவட்டம்

0: ஆலம் கே சிவசுப்ரமணியன்.
1: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா?
0: நான் மேடம்
1: கண்டுபிடிச்சிங்களா நான் கேட்ட கேள்வி பதில்?
0: ஆன்லைன்ல கேட்டிருக்கேன், சொல்லுங்க.
1: சரிங்க சரிங்க. அதாவது வெள்ளி மேகங்கள் சூடி கொண்டது எதனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
0: வெள்ளி மேகங்கள் சூடி கொண்டது எதனையா?
1: ஆமா, யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம். வாங்க, யாருங்க?
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யாருங்க?
2: நான் ரெட்டிஸ் வந்து ஹயத் பாஷா ஜெய்புனி சார்.
1: சொல்லுங்க சார்.
2: முல்லை மாலைகளைன்னு வருதா மேடம்?
1: அழகு அழகு. ஆமா ஆமா, முல்லை மாலைகளை சூடிடும் வெள்ளி மேகங்கள். அருமை அருமை, நன்றி, அழகா சொன்னீங்க. நன்றி சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். பரவாயில்ல, அப்படியாவது அது அழகா அந்த வரிகளை கோர்த்து அவங்க சொல்லும் போது ஒரு சந்தோஷம்தான் இல்லையா? ரொம்ப அழகா நேர்களாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருக்க நேர்களை வித் பாரதியின் தமிழ் பண்பையோடு உங்களோடு இணைந்திருப்பது உங்களின் நண்பர் வைப்பாளர் மோகன சுந்தரி. அடுத்து வரும் பாடல் தான் என்ற இது உங்களுக்காக.

0: இளைஞர்களே, கடவுள் அமைத்த மேடை இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜுன்சி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். இளைஞர்களே, பாடல் முழுவதுமாக கேட்டிங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு வாரத்தோட காத்துட்ருப்பீங்க இல்லையா? வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடையிலேருந்து பேசுகிறேன்
0: மேம். பாடலை கேட்டிங்களா?
1: சூப்பரான பாட்டு, மயிலை மயிலை பாட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் மேம்.
0: சரி, சென்றல் தென்றல் தாராட்டி சென்றது எதனை?
2: தென்றல்
0: தாராட்டியது தென்னை.
2: என்ன
0: உங்களை பதில்? சரியான பதிலா?
2: சரியான பதில்தான்.
0: சரிங்க, அடுத்த நேரம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, தென்றல் தாராட்டியது. ஹலோ, வணக்கம்.
3: வள்ளி.
0: வள்ளி மேடம் சொல்லுங்க. அவங்க தென்னைன்னு சொன்னாங்க, சரியா? பாடியாச்சு. நன்றி, நன்றி. இருவருக்கும் வாழ்த்துக்கள். வள்ளி அவங்களுக்கும் விஜயா அவங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது நேர்கள் அந்த பாடலோட இணைஞ்சு அவங்க வந்து அதோட ஒன்றி இருக்கும் அந்த அழகு இருக்குது பாருங்க, அது அவங்க பாடும்போது தெரியுது இல்லையா? இப்படித்தான் ஒவ்வொரு பாடல்களும் கவிஞர்களின் கற்பனையில் ரொம்ப அழகாக நம்மிடையே உலா வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல், கேளுங்கள்.

0: கண்ணில் தெரியும் கதைகள். இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பேசு சுயிலா எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களே, பாடலை முழுதுமாக கேட்டிங்களா? பாடலில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சரி, அந்த கேள்வி என்ன அப்படின்னு ஆர்வத்தோடு கற்றுருப்பீங்களே, கேட்போம். அதற்கு முன்னதாக
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியின் அனுசரணையாளர் AISSMS புனே.
0: இளைஞர்களே, என்ன கேள்வி அது அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டுருப்பீங்களே. வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
2: எம்கேபி நகர் முருகேசன்.
0: முருகேசன் சார், பாடல் முழுதும் கேட்டீங்களா?
2: கேட்டமா.
0: சொல்லுங்க, இதற்கு என்ன கேள்வி கேட்கட்டுமா? அதாவது, இந்த பாடலில் ஒரு இசைக்கருவி ஒளிந்திருந்தது, அது எந்த இசைக்கருவி?
2: நன்றி.
0: வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ. யாருங்க?
2: பாண்டியன் பேசுறேன்.
0: பாண்டியன் சார், சொல்லுங்க.
2: அதாவது எவ்வளவு உணர்வுகளை அப்படியே அடுக்கடுக்க அப்படியே கொட்டி இருக்காரு பாருங்க சார். அதாவது இந்த இந்த பாட்டுல வந்து மிருதங்கம் தான் முக்கியமான வாத்தியம். இந்த பாடல்கள் வந்து மிருதங்கத்தை தான் அதிகமா யூஸ்
0: பண்ணிருக்காங்க. ஆனா அந்த வரிகளில் வரும் கருவி இசைக்கருவி அது அப்படித்தான் நான் கேட்டேன். வரிகளில் வரும் இசைக்கருவி. யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம். இல்லையே இல்லையே, அப்படியே யோசிச்சே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். சரிங்களா? நன்றி. வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ. யோசிச்சிட்டே இருக்காங்க போல இருக்கு. அதாவது இந்த பாடலின் வரிகளில் வரும் இசைக்கருவியின் பெயர் என்ன? வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
3: நம்ம மாணிக்கம் கேக்குறேன். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிச்சீங்களா?
3: நாதஸ்வரம் மேடம்.
0: நாதஸ்வரம் அப்படிங்கிறது சரியான விடை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நாதஸ்வரம் அப்படிங்கிறது சரியான விடை. ரொம்ப அழகாக கவனித்து அதை சொல்லியிருக்காங்க, பாராட்டுக்கள். சரி, என்ன நேர்களே, தொடர்ந்து இணைந்தவர்கள் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. நேரம் 4:32. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: இளைஞர்களே, பகலில் ஒரு இரவு இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். சரி, இதில் ஒளிந்திருக்கும் கேள்வி என்ன அப்படின்னு பாரத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? இது வாங்க வணக்கம், வாங்க வணக்கம். யாருங்க?
1: இனிய பொன்மாலை வணக்கம்.
0: யாருங்க?
1: ராஜேந்திரன். ராஜேந்திரன், நாகை மாவட்டம், திருக்கோளை வட்டம், மணக்குடி. சொல்லுங்கம்மா.
0: சொல்லுங்க, கேள்வி சொல்லட்டுமா? புன்னகை, புன்னகையாய் மறந்து வந்த நகை எது? புன்னகையாய் மறந்து வந்த நகை எது?
1: புன்னகை, அது புன்னகையால் வந்த நகை, புன்னகைதான்.
0: இல்ல, புன்னகையாய் மறந்து வந்த நகை எது? நகை. யோசிங்க யோசிங்க யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வாங்க. யாருங்க? வணக்கம், ஹலோ, வணக்கம்.
2: மேடம், சென்னை நும்பல் இருந்து ஹேமா மேடம்.
0: இதான் வந்துச்சு, பாடலோட தான் வரீங்க. சிந்த தமணி மாலை ஒன் பொன்.

0: அப்படியே
1: மனப்பாடம் போல
0: பாட்டு மேடம்.
1: அருமை அருமை. சரி சரி, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
0: நன்றி.
1: பாருங்க, அந்த பாடலோடு அப்படியே பாடிட்டே வராங்க, அப்படியே ஒன்றி அந்த பாடலோடு இருக்கும் பொழுது அழகழகான வார்த்தைகள் வெளியே வரும். அதுதான் இது இல்லைங்களா? சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன அப்படின்னு ஆர்வத்தில் கற்றுப்பீங்க இல்லையா? இது உங்களுக்கான அடுத்த பாடல் வந்துட்டே இருக்க கேளுங்க.

0: இளநேர்களே, செந்தமிழ் பாடும் சந்தன காற்று அழகாய் மலர்ந்து வர கேட்டிருசைத்தோம். வைரனின் சந்தரி படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாட கேட்டோம். நேர்களே, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன, பதில் என்ன அப்படின்னு வாரத்தில் வந்துட்டுருக்கீங்களே, வாங்க. வணக்கம் வணக்கம், யாருங்க?
1: கும்பகோணம் சூர்யா பேசுகிறேன் மேடம்.
0: ம், சரிங்க. பாடல் கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேன் மேடம்.
0: ம், சரி. இந்த பாடலில் மலர்ந்து வந்த பொன்மாலையில், இந்த பாடலில் மலர்ந்த பொன்மாலையில் எத்தனை வைரங்கள் மலர்ந்து வந்தது, எத்தனை வைரங்கள் இருந்தது?
1: ஓராயிரம்.
0: ஓராயிரமா? அப்படியே யோசிச்சே இருங்க, அடுத்த நேரக்கே போ. நன்றி. வணக்கம் வணக்கம், யாருங்க?
2: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: கேள்வி கேட்டீங்களா?

0: எத்தனை வைரமா மேடம்?
1: ஆமாங்க.
0: ஓர் ஆயிரமா?
1: இல்லையே, பொன் மாலையில் எத்தனை வைரங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டேன்.
0: பொன் மாலையில்
1: எத்தனை வைரங்கள் இடம்பெற்றிருந்தது?
0: யோசிங்க.
1: வணக்கம், வாங்க. யாருங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க, எங்கிருந்துங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
1: சொல்லுங்க சார்.
2: முகமது இக்பால், பாபுராஜபுரம்.
1: சரிங்க, கேள்வி கேட்டீங்களா?
2: கேளுங்க.
1: பொன்மாலையில் இடம்பெற்ற வைரங்கள் எத்தனை?
2: முத்து
1: வைரங்கள் எத்தனைன்னு கேட்டேன். யோசிங்க. நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ.
3: ஹலோ,
1: இதில் பலம் வந்த பொன்மாலையில் இடம்பெற்றது எத்தனை வைரங்கள்?
3: சிறப்பா?
1: இல்லை இல்லை, பாடல். பாடலில்
3: பாடல் செந்தமி பாடும் சந்திரன் காற்று வைர நெஞ்சம்.
1: யோசிச்சே இருங்க, அடுத்த பாடலை கேட்போம், அடுத்த நேர கேட்போம். வணக்கம், வாங்க. யாருங்க?
4: அன்பு வணக்கம், மதுரையிலிருந்து ஆண்டனி. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க சார்.
4: அதனால ஒரு பாடல் போட்டீங்க வைரநந்தன் திரைப்படத்துல, எப்படி எப்படி கஷ்டம் ஆன்சர் பண்ண போறேன்னு தெரியல. ஆக்சுவலி
1: பொன்மாலையில் பதிந்த வைரங்கள் எத்தனை? இதில் பலம் வந்த பொன்மாலையில் பதிந்த வைரங்கள் எத்தனை?
4: சொல்லுங்க சார், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க க்வெஸ்சன்.
1: பொன்மாலையில் பதிந்த வைரங்கள் எத்தனை?
4: முன்னூறு.
1: அவ்வளவுதான், 300 வைரங்கள் பொன்மாலை சூடும். அருமை அருமை
4: வைரங்கள் பொன்மாலை சூடும்.
1: அருமை அருமை,
4: ஒரு பாடல் மறக்க முடியாத ஒரு பாடல்,
1: மனதில் நின்ற பாடலையா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. அடாடா, 1000, 1000 எத்தனை எத்தனை பதில்கள், அழகாக சொன்னாருங்க. 300 தெரிஞ்சிருக்கும், அப்படியே யோசிச்சு கேட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அப்படியே அதோட ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: நாம் கேட்டது நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து மலர்ந்து வந்த பாடுறது எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாட கேட்டோம் நேயர்களே. அதாவது இதற்கான கேள்வி என்ன அப்படின்னு மாறுத்தோட காத்துட்ருப்பீங்க இல்லையா, இதோ உங்களுக்கான கேள்வி. வாங்க. வணக்கம் வணக்கம். ஹலோ வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க யாருங்க? ஹலோ
1: ஹலோ
0: வாங்க.
1: கேக்குதா?
0: ஆ கேக்குது, சொல்லுங்க.
1: ஏழு கிணறு தேவம்மா.
0: ஆ சொல்லுங்க சார், பாடல் கேட்டீங்களா? வணக்கம் வாங்க யாருங்க?
2: ஹலோ
0: வாங்க யாருங்க?
2: சைதாபட்டில ஆனந்த் மேடம். மோகன ராகம் மேடம்.
0: மோகன ராகம் தான் சரியான விடையா?
2: சரியான விட மேடம்.
0: சரி சரி, இன்னொரு நேரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு பேரும் தான் சொல்லியிருக்கீங்க. வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: ம் வணக்கம், சொல்லுங்க யாருங்க?
3: ஹலோ
0: யாருங்க?
3: உஷா. உஷா சென்னைங்க.
0: உஷா சென்னை.
3: சென்னையில இருந்து பேசுறேன்.
0: மோகன ராகம் அப்படிங்கிறது சரியான விடை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சரி, மூவருக்கும் வாழ்த்துக்கள். மோகன ராகம் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேங்களா? சரி, இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அதாவது இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதில் இனிமையான பாடல்களும் அந்த பாடல்களில் கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கான அழகிய பதில்களும் நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952 5353 2838 9871. இந்த எண்களில் வாங்க, நீங்கள் உங்களோட பதில்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். நேர்களும் ரொம்ப அழகாக எல்லா பதில்களும் சொல்லிகிட்டே வராங்க. அந்த வகையில் வந்து அடுத்து வரும் பாடல் தான் என்ன அப்படின்ற மாறுத்தர காத்துட்ருப்பீங்க இல்லையா? தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. அடுத்த பாடல்

உதய கீதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களே, இந்த பாடலுக்கான கேள்வி என்ன, பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? வணக்கம், வாங்க. யாருங்க? வணக்கம், வணக்கம், வாங்க. வணக்கம், வணக்கம். யாருங்க? சொல்லுங்க, பாடலை கேட்டீங்களா? கேள்வி கேட்கட்டுமா? சரி, அணையா விளக்கு என்று கவிஞர் எதனையெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்? அணையா விளக்கு அப்படின்னு கவிஞர் எதை குறிப்பிட்டிருந்தார்? அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரேன். வணக்கம், வாங்க. யாருங்க? ரமா ரவி மேடம், சொல்லுங்க. அருமை, அருமை. பாருங்க எப்படி எல்லாம் நம்ம நேர்கள் ரொம்ப சந்தோஷம்.

இருக்கு. ஏன்னா நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி நன்றி மேடம், நன்றி நன்றி. எத்தனை எத்தனை இனிமை.

தெஞ்சிலேயே இணையத்தோட திரைப்படத்திலிருந்து மலர்ந்து வந்த பாடலை கேட்டோம். கே ஜெயசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. இதுவரை வலம் வர நாம் கேட்டது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி.

அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் நேயர்களே. இது பூந்தென்றல் நிகழ்ச்சி. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி நம்ம நேயர்கள்கிட்ட கலந்துரையாடுவோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு தேசிய கைத்தறி தினம். அந்த நாளை கடைபிடிக்கும் விதமாக நம்ம நேயர்கள்கிட்ட ஆடைகள் பற்றி, குறிப்பாக கைத்தறி ஆடைகள் பற்றிய அவர்களுடைய கருத்துக்களை, அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதனுடைய முக்கியத்துவம், அதை பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இன்றைய பூந்தென்றல் நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டே அழகழகாக இடையில் ரொம்ப அழகான இனிமையான திரையிசை பாடல்களின் தொகுப்பை கேட்டு மகிழப் போகிறோம். நேயர்களே இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களுக்கு

ஆர்ஜே கனிமொழி. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-295-258-53 மற்றும் ஒரு எண் 044-282-38-987-71. இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நேர்களே, இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: கொடி பறக்குது என்கிற திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல், ஹம்சலேகா இசையில் ஒலித்தது. கொடி பறக்குது திரைப்படத்திலிருந்து தொடக்கமாகவே, நிகழ்ச்சியின் தொடக்கமாகவே ரொம்ப ஒரு அருமையான பாடலை கேட்டோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்து பேசக்கூடிய முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி என் சரவணன் பேசுகிறேன் மேடம்.
0: சரவணன் சார், சொல்லுங்க, கைத்தறி நாள் இன்னைக்கு, கைத்தறி ஆடைகள் நம்முடைய
1: கைத்தறி நெசவாளர்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் மேடம்.
0: சொல்லுங்க சார், நீங்க எந்த மாதிரி ஆடைகள் பயன்படுத்துறீங்க, கைத்தறியை பத்தி நீங்க சொல்லுங்க.
1: பட்டு சேலைகள்.

0: ராஜேந்திரன், மணக்குடி.
1: மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் சார், சொல்லுங்கள் கைத்தறி ஆடைகள் பற்றி, குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள், அதனுடைய புகழ் ஏதாவது சொல்லுங்கள்.
0: நம்மளுடைய கைத்தறி ஆடைகள்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ கைத்தறி ஆடைகள்னா எங்க பக்கம் அரியலூர் சைடு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களே வந்து அந்த சமூகத்தை சார்ந்த நாங்கள் தான் கைத்தொழில் முதல்ல பண்ணிட்டு இருந்தோம், ஆடைகள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து தலைமுறைகள் கல்வி அறிவு இப்போ பெற்றதுனால வந்து அது ரெண்டு விவசாயம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பட்டுப்புடை, இங்கிட்டு நான் தஞ்சை மாவட்டம் சார்ந்தேன், எங்களுக்கு திருபுவனம் பட்டுப்புடை.
1: ஆமா ஆமா ஆமா, தஞ்சாவூர் பக்கத்துல திருபுவனம் வந்து ரொம்ப புகழ் பெற்றது.
0: ஆமா, பேமஸான பட்டுப்புடவை. அதே மாதிரி கைத்தறி நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அம்பாசமுத்திரம் பாத்தீங்கன்னா பாய், திருநெல்வேலியில பாய் எப்படி பண்றாங்களோ அங்க கைத்தறிகளும் பண்றாங்க,
1: கைத்தறிகளும் பண்றாங்க.
0: ஆமா, அதே மாதிரி அருப்புக்கோட்டை, அருப்புக்கோட்டையில கைலி பண்றாங்க. திருவல்லிபுத்தூர் போட்டீங்கன்னா வந்து இந்த டவல், காசிட் டவல் பாத்திருப்பீங்க.
1: ஆமா, ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஒரு ஊர் சிறப்பு இல்லையா, ஒரு ஒரு ஆடைகள்.
0: ஆமா, அருப்புக்கோட்டை, ஸ்ரீவல்லிபுத்தூர், அம்பாசமுத்திரம், பட்டுப்புடவைக்கு வந்து எங்க காஞ்சிபுரம், உங்க சென்னையில வந்து காஞ்சிபுரம், எங்களுக்கு திருபுவனம்,
1: திருபுவனம். ஆமா ஆமா ஆமா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, நன்றி நன்றி நன்றி
0: நன்றிம்மா, நன்றி நன்றி.
1: வணக்கம்.
2: மாலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: காயப்பேட்டையில இருந்து வெங்கட் பேசுறேன்.
1: வெங்கட் சார் சொல்லுங்க.
2: முதல்ல கைத்தறி நெசவாளருக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் நம்ம வாழ்த்துக்கள் கூறிட்டு நம்ம வந்து விட்டுற கூடாது.
1: கண்டிப்பா,
2: அவங்களுக்கு நம்ம பக்க பலமா இருந்தாதான் அவங்களோட பொருளாதாரம், நாட்டின் பொருளாதாரம், ஏற்றுமதி எல்லாமே வந்து நம்ம மேல் நோக்கி போகும். அவர் எல்லா ஊரும் சொன்னாரு. அதே மாதிரி கைத்தறிக்கு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஊர் எதுன்னா சேலம், அம்மாப்பேட்டை தான்.
1: சேலத்துல அம்மாப்பேட்டை, அங்க என்ன சிறப்புங்கய்யா?
2: வேஷ்டி ஃபுல்லா வந்து உங்களுக்கு நாலு முழத்துல இருந்து துண்டுல இருந்து அந்த பெரிய அந்த கல்யாணம் இதுக்கெல்லாம் வரும் பாருங்க, 16-12 கோயிலுக்கு அதே மாதிரி சாமிக்கு சாத்துறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேலம் தான் வந்து அம்மாப்பேட்டை தான் ஃபேமஸ்.
1: மகிழ்ச்சி. ஆமா, நம்ம ஆடைனாலே பொதுவா வந்து பெண்களுக்குரிய ஆடைகளை மட்டும்தான் அதிகமா பேசுறோம், நீங்க வந்து ஆண்களுக்குரிய ஆடைகளுக்கு சிறப்பான இடம் சொன்னீங்க. மகிழ்ச்சி, நன்றி ஐயா, நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், குரமான பட்டிமா.
1: ஐயா சொல்லுங்க.
3: கைத்தறி ஆடை வாங்குறதாலமா நம்ம ஆடை வாங்கின மாதிரி இருக்கா, கைத்தறி நெசவாளர்கள் வாழ்வாதாரத்து தெரிய மாதிரி இருக்குமா?
1: ஆமா ஆமா ஆமா. இப்ப கடைசியா எப்படி நீங்க, எப்படி நீங்க எப்போதுமே கைத்தறி ஆடைகள் தான் வாங்குவீங்களா, இல்ல எப்பயாவது நிகழ்ச்சி ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி?
3: எப்பவுமே சொல்ல மாட்டேன், அப்பவே வாங்குவேன், பெட்டிலாம் வாங்குவேன், வாங்குவோம்மா.
1: சரிங்கய்யா, மகிழ்ச்சி, நன்றி நன்றி
3: நன்றி. வணக்கம்,
1: நன்றி. கைத்தறி ஆடைகள் அப்படிங்கிறது நம்முடைய மரபு சார்ந்த, அதாவது பாரம்பரியம்னு சொல்லுவோம், அந்த பாரம்பரியத்தினுடைய பெருமை அப்படின்னே சொல்லலாம். உடுத்துகின்ற உடை நம்முடைய அடையாளம, அந்த அடையாளம் அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. கைத்தறி அப்படிங்கிறது இந்தியா மட்டும் கிடையாது, இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்பவே ஒரு முக்கிய தொழிலாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த கைத்தறியை போற்றும் வகையில் இன்றைய கைத்தறி நாள் என்கிற இந்த நாளில் அதை பற்றி நம்ம நேர்கள் கிட்ட தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. உங்கள் விவித் பாரதியின் 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். டிஎல் மகாராஜன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் அது. பழனி பாரதி எழுதியது, ஏ ரஹ்மான் இசையில் ஒலித்தது. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையின் நான்களோடு ஆர்ஜே கனிமொழி. நிகழ்ச்சியில் தொடரும் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? முன்னாடி இருந்ததுக்கும் இப்பவும் வந்து கைத்தறி ஆடைகளை வந்து அதிகமா வாங்குறாங்களா? கம்மி, வணிக ரீதியா கம்மி அப்படிங்கறீங்க? தொடரும் நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? சார் சொல்லுங்க, இன்னைக்கு கைத்தறி தினம் இல்லையா, அத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
1: நானே ஒரு நெசவாளி தான் மேடம்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: லுங்கி லுங்கி லுங்கி நேரம் மேடம்.
0: ஓ லுங்கி, இப்ப ஆண்கள் கட்டக்கூடிய லுங்கி நேரிங்க. எப்படி முன்னாடி இருந்ததுக்கும் இப்பவும் வந்து கைத்தறி ஆடைகளை வந்து அதிகமா வாங்குறாங்களா?
1: வாங்குறாங்க, ஆனா கம்மி தான் மேடம்.
0: கம்மி, வணிக ரீதியா கம்மி அப்படிங்கிறீங்க?
1: ஆமா ஆமா ஆமா, கம்மி தான். ஆனா ரொம்ப இதுவாகல.
0: ரொம்பவும் குறைவாகவும் இல்லை, ஓரளவுக்கு போகுது, சீரா இருக்கு.
1: ஆமா போகுது.
0: சரி, மகிழ்ச்சி. அதுவும் இன்னைக்கு வந்து நீங்க நெசவாளர் அப்படின்னும் போது கூடுதல் சிறப்பு. நீங்க நிகழ்ச்சியில பேசிருக்கீங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நம்ம வெளியில அதிகமா தெரியாது, ஆனா நெசவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. மகிழ்ச்சி சார்,
1: நன்றி.
0: நன்றி சார், நன்றி நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். எம்டி ரவிச்சந்திர, ஸ்ரீநகர் அம்பத்தூர் மேடம். கைத்தறி கழகம் இருக்கு, கைத்தறி சட்டை வாங்கி போட்டுருக்க மேம், 86-87 எல்லாம். அதனுடைய அருமையா எனக்கு தெரியும். கைத்தறி தொழிலாளர் வாழ்க்கை தரம் மேலும் உயரணும். அவங்க சொந்த டொயோட்டோல போகணும்னு ஆசைலாம் உண்டு மேம். ஆலப்புறான் தமிழன்றாங்க, சென்னை உலகத்தின் தலைநகரா இருக்கு. தொழிலாளர் வாழ்க்கை வந்து செழிக்கணும்னு வாழ்த்துறேன் மேடம். ஏராளமான அன்புகள் மேடம்.
0: நன்றி சார். நேயர்களுக்கும்
2: ஏராளமான அன்புகள்.
0: நன்றி சார், நன்றி, மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெருக்கில இருந்து சா சிவகுமார் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நல்லம்மையா, சொல்லுங்க. உங்க ஊர் பக்கத்துல ஏதாவது இந்த கைத்தறி சார்ந்த இடம் இருக்குங்களா, புகழ்பெற்ற இடம் ஏதாவது?
3: எங்க பக்கத்துல வேதாரண்யா, இங்க வந்து இல்லமா, அரியலூர் மாவட்டத்துல ஜெயங்கொண்டா அந்த பகுதியிலாம் கைத்தறி நெசவு இருக்கு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு வந்து கைத்தறி ஆடையதான் வாங்குவோம். கைத்தறி ஆடை அலைஞ்சு கோடை காலத்துல ஃபுல்லாவே நாங்க வந்து கைத்தறி ஆடையதான் உளுத்தி கொள்ளுவோம். மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது போல, கைத்தறி ஆடைகளை வாங்கி உளுத்துங்கள், நெசவாளர்களுக்கு நல்ல ஒரு
0: வாழ்வாதாரம்,
3: அதாவது அவங்க வாழ்வாதாரத்தை உயரும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அடிப்படையிலேயே மகாத்மா காந்தி என்ன சொன்னாருன்னா, நாம வந்து கைத்தறி ஆடையதான் அணியணும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல பாத்தீங்கன்னா

0: காலம் போற போக்குல விஞ்ஞான யுகத்துல இதெல்லாம் மாறிடுது. இது வந்து இது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் கூட அந்த கைத்தறி அழிஞ்சு போக கூடாது. அந்த தொழில் மேல் மேலும் செம்மையா இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா நாம ஒவ்வொருத்தரும் அதுல ஒரு துணி எடுத்தா ஒரு கைத்தறியில ஒரு துணி கம்பல்சரி எடுக்கணும்.
1: ஆமா, அந்த மாதிரி பழக்கத்தை உண்டு பண்ணணும்.
0: வாழும் இல்லையா? அதாவது அண்ணா ஒரு வாட்டி சொன்னாரு, கைத்தறி துணி அண்ணா சொல்லல செயல்படுத்தினாரு, கைத்தறி துணி வந்து தேங்கி இருக்கும்போது இருக்க கூடாது, அதை எல்லாரும் பயன்படுத்தணும் சொல்லி அவரு தலையில மூட்டை மாதிரி கட்டி தலையில வச்சு ஒரு இதுல வித்தாரு கைத்தறி துணிய. அண்ணாவே இந்த மாதிரி செஞ்சா மத்தவங்களும் அதை எல்லாருமே செய்வாங்க வாங்குவாங்கிற அடிப்படையில அண்ணா ஒரு காலத்துல அது பண்ணாரு. அதனால கைத்தறிக்கு வந்து நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பா மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி நன்றி. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே அந்த காலத்தில் வந்து தேச தலைவர்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே கதராடைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம காந்தியடிகள் கூட கதராடையை பயன்படுத்தணும் அப்படின்னு அதிகமாக பேசியிருக்காரு. பேசினது மட்டும் கிடையாது, அவர் அதை வந்து செயல்முறையும் படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கதராடை என்று சொல்லக்கூடிய கைத்தறி ஆடைகள் என்பது நம்முடைய நாட்டிற்கும் குறிப்பாக தமிழகத்திற்கும் ரொம்பவே ஒரு அவசியமான ஆடை. நம்முடைய தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடை, உடலுக்கு பொருத்தமான ஒரு உடை அப்படின்னா இந்த கைத்தறி ஆடைகள் தான். இந்த கைத்தறி ஆடைகள் அந்த தொழிலை செய்யக்கூடிய கைத்தறி நெசவாளர்களை நாம் வந்து எப்போதும் மறக்கவே கூடாது. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நம்ம வந்து எப்பொழுதும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நினைவில் வைத்து நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதாவது நாம் வந்து இந்த கைத்தறிகளை வாங்கி நம்ம வந்து அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நம்முடைய நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டு வராங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுட்ருக்கீங்க. இந்த நேயர்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். எண்களை மீண்டும் சொல்கிறேன், 0442952583, 0442283871, இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நேரம் 5:25 நிகழ்ச்சி திரும்ப அடுத்த பாடல்.

0: வள்ளல் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் தேவாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நேரம் 5:30 இது பூந்தென்றல் நிகழ்ச்சி. கைத்தறி ஆடைகள் பற்றி நேயர்கள்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா 04429952 0853 மற்றும் ஒரு எண் 04482383871 இந்த இரண்டு எண்களுக்கும் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: மிக்க மகிழ்ச்சி மேம். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த கைத்தறி நெசவு அப்படிங்கறது கம்மியா இருக்கு மேம். ஆனா இளைஞர்கள் சிலர் ஆர்வமாகத்தான் இருக்கிறாங்க, அதை அப்ரிசியேட் பண்ணும். இப்ப எங்க குடும்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பாவும் வேஷ்டி தான் போட்டுப்பாங்க, நானும் வேஷ்டி தான் போட்டுப்பேன். கைத்தறியில நெசவுல அந்த நெய்த அந்த ட்ரெஸ் அப்படிங்கறதுதான் எங்க அம்மாவும் கட்டிப்பாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். அதே மாதிரி இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கைத்தறியிலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அதுல இருக்க
3: கைத்தறி பொறுத்த வரைக்கும் மேடம், அந்த மாதிரி ஒரு டிரெஸ் வந்து எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. அதை வாங்கி போட்டா நமக்கு வெயில்ல கூட பாருங்களேன், அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் உடம்புல இது எரிச்சல் இருக்காது, காந்தாது, வேர்வையை உறிஞ்சும். அதனால எனக்கு கைத்தறி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: கைத்தறி ஆடைகள் தான் எப்பயும் வாங்குவீங்களா எப்படி?
3: இல்லங்க மேடம், எப்பவுமே வாங்குறது கிடையாது. ஆனா இருக்கு என்கிட்ட கொஞ்சம் கைத்தறி ரொம்ப பிடிக்கும்.
0: அதுதான் அதுதான் நம்ம வந்து இன்னும் அதிகமா

0: வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த
1: நாளுடைய நோக்கம். கண்டிப்பா நான் வாங்குறேன். அனைத்து உள்ளங்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி
1: சார். அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி மேம். நன்றி நன்றி சொல்லிடலாம் கண்டிப்பா.
1: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பாபுராஜ் வந்து முகமது இக்பால்.
0: பாபுராஜபுரத்துல இருந்து
2: முகமது இக்பால். கைத்தறியை பத்தி கேட்டீங்க.
0: ஆமா சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: கைத்தறி ஒரு நாட்டின் முதுகெலும்புங்கிறது விவசாயம் சொல்றாங்க. விவசாயத்துக்கு இணையா வந்து நெசவு தொழில் முக்கியமா அடுத்த இடத்துல இருக்குதுங்க.
0: ஆமா ஆமா.
2: அது மாதிரி நெசவு தொழிலும் விவசாயமும் ரெண்டு கண்கள் போல ஒரு நாட்டுக்கு. இந்த கைத்தறியை பொறுத்த வரைக்கும் இப்ப வெயில் காலத்துல கைத்தறி ஆடைகள் தான் மிகவும் ரொம்ப சிறந்ததா இருக்குதுங்க. கைத்தறிக்கு அரசாங்கத்துல வந்து உதவி பண்ணி அந்த கைத்தறி துறையை விரிவுபட்டுக்கு நிறைய பல திட்டங்கள் எல்லாம் தீட்டிட்டு இருக்காங்க.
0: அது
2: மாதிரி கடையில வந்து பாண்டக்ஸ் இது மாதிரி நிறைய இது தொடர்ந்து இருக்காங்க. அதனால அந்தந்த டைத்துல வந்து ஆஃபர் போட்டு மக்களுடைய அந்த கைத்தறி துணியை உபயோகப்படுத்தியாக
0: ஊக்கப்படுத்துறாங்க. நிறைய திட்டங்கள் நிறைய வந்து ஆஃபர் எல்லாம் கொடுத்து
2: ஊக்கப்படுத்துறாங்க.
0: அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கும் வந்து பயன்பெறுற மாதிரியான வழிவகையில செய்யணும். மகிழ்ச்சி
2: சார். நலிவடைந்து வராங்க வர வர எல்லாம் மாடர்ன் டெக்ஸ்டைல் வந்துட்டு கைத்தறி வந்து ரொம்ப நலிவடைந்த நிலையில இருக்கு. அதை ஊக்குவிக்க வகையில நம்ம அரசாங்கமா பார்த்து எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்கீங்க.
0: ஆமா ஆமா.
2: நன்றி.
0: மகிழ்ச்சி சார். நன்றி நன்றி. ரொம்ப அழகாக நம்முடைய நேயர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. கைத்தறி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் எப்போ கடைசியாக கைத்தறி ஆடை வாங்கினீங்க? கைத்தறி ஆடைகளில் நிறைய வகைகள் இருக்குது இல்லையா? பட்டும் சொல்லுவோம், பருத்தி ஆடைகளும் சொல்லுவோம். பட்டாடைகள் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், பருத்தி ஆடைகள்லாம் யார் யாருக்கு பிடிக்கும், உங்கள் ஊர் பக்கம் இருக்கக்கூடிய இந்த கைத்தறி நெசவு ஆடைகள் அதெல்லாம் இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்களே இணைந்திருங்கள், நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 5:35.

பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல். பழனி பாரதி எழுதியது, யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒலித்தது. அடுத்து தொடரக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்திலிருந்துனா, பொற்காலம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. சித்ரா பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, தேவாவின் இசையில் வருகிறது.

0: inspire and uplift others. Until next time, embrace the opportunity to be a beacon of positivity and guidance in the lives of those around you. You've been listening to Spice, the voice of hope with me, Chetan, and we would love to hear from you. Tell us of a time when you were a mentor and what worked for you. If you are someone in need of mentorship, reach out to us as well. We will be more than glad to help you in that aspect. Call us on 095-15-227-039. That's 095-15-227-039. Or write to us on feedbackamc1@gmail.com. This is Chetan signing off for today. Please share your valuable insights with us. Call or message us on 095-15-227-039. That's 095-15-227-039. Or write to us at feedbackamc1@gmail.com. That's feedbackamc1@gmail.com. Join us next time for another thought-provoking discussion on Spice, the voice of hope. Until then, stay informed and stay inspired.
1: ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கிய நிகழ்ச்சி கேட்டோம். நேரம் 5:54 நம்முடைய நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி வெஸ்டமாம்பலத்துல இருந்து மேடம் பேசுறேன். நான் 70-80s சைதாப்பேட்டையில லுங்கி தறி எல்லாம் இருந்துச்சு, இப்ப இல்ல. அதெல்லாம் வீட்டுலவே நூல், அதோட கைத்தறியினதுமே மகாத்மா காந்தி தான் நினைவுக்கு எனக்கு வர்றாங்க.
1: நினைவுக்கு வராரு.
2: அப்ப வந்து இப்பயும் இருக்குது, எக்மோர்ல தில்லையாடி வள்ளியம்மை கோலகம் அப்படி இருந்துச்சு. இது கோஆப்டெக்ஸ், அதுலதான் எடுக்கிறது கைத்தறி ஆடைகள்னா அதுதான் எடுக்கிறது. இப்ப இங்க ஃபேமஸ் கடைங்களவே நூல் புடவை தான். நான் எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் நூல் புடவை தான் கட்டுறேன். எங்க வீட்டுல எல்லாருமே
1: கைத்தறி தான் அதிகமா பயன்படுத்துறீங்க.
2: அது மாதிரிதான் எல்லா கதர் ஆடைகள் தான், நூல் இதுதான் போடுறோம். பசங்களும் போடுறாங்க, எல்லாருமே போடுறோம்.
1: மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி தொடர்ந்து அதையே பண்ணுங்க சரிங்களா? நன்றிமா, நன்றி.
2: சந்தோஷம் மேடம், ரொம்ப நன்றி.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க. கைத்தறி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
3: அது எல்லோருக்கும் இதமான உடைமா, கட்டினா கட்டின மாதிரியே இருக்கும், மடிச்சா மடிச்ச மாதிரி இருக்கும், வேர்வைய உறிஞ்சு தன்மை உள்ளது. துவட்டுறதுக்கு இருந்தாலும் சரி, கட்டுறதுக்கு இருந்தாலும் சரி, உடுத்துறதுக்கு இருந்தாலும் சரி, போட்டுறதுக்கு இருந்தாலும் சரி, கைத்தறி தான் கை கண்ட ஆடை நம்ம வீட்டுல.
1: சரி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சார், நன்றி, நன்றி, நன்றி,
3: நன்றி.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், சொல்லுங்க.
4: நான் தாம்பரம் தரணி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
4: முதலில் கை மானம் காக்கும் கடவுளாகிய கைத்தறி நெசவாளர் தோழர்களுக்கு என் தாழ்மையான வணக்கம் சார்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
4: ஓகேங்க மேம், நான் சொல்றேன் தப்பா நினைக்காது. இந்த காலத்துல வந்து யாரும் வேணுமா நம்ம பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை?
1: குறைஞ்சு போச்சு, எல்லாமே குறைஞ்சு போச்சு. அதுக்காக தானே இன்றைய நாள், அதை நினைவுபடுத்தணும்னு தானே.
4: எல்லாமே வந்து யாருமே வந்து ரொம்ப இது பண்றது இல்லை, ரொம்ப அவாய்ட் பண்றாங்க. அதனால ஆங்கில முகம், வடநாட்டு முகம் இது மாதிரி வந்து சுடிதார், சல்வார் கமீஸ், மிடி டாப் அது மாதிரிதான்
1: யோசிக்காம மீண்டும் நம்முடைய பாரம்பரிய ஆடைகளை அணிவோம். நன்றி சார், மகிழ்ச்சி, நன்றி.
4: அதோட கைத்தறி ஆடைகளுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிட்டு கைத்தறி ஆடைகளை கண்காட்சி அதிகப்படுத்தணும்.
1: கண்டிப்பா சார், மகிழ்ச்சி, நன்றி, நன்றி, நன்றி. நிறைய நம்முடைய நேயர்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகழகான கருத்துக்கள்லாம் பதிவிட்டிருந்தாங்க. கைத்தறி ஆடைகளை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஊக்கப்படுத்துறதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். நிகழ்ச்சியின் தொலைபேசி வழியே தொடர்பு கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நிறைவு பெறுகிறது தொடர்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:01. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு வலம் வரையிருப்பது பக்தி மாலை.

நேர்களை நாம் கேட்ட சுத்தந்த பாடல் சித்ரா குழுவினர் பாடியது நாட்டுப்புற பாட்டு என்ற திரைப்படத்திற்காக வலம்பெற கேட்டோம். தெய்வீக மனம் கமிழும் பாடல்களோடு வலம்பெற நாம் கேட்ட சுத்தம் கொண்டிருப்பது பக்தி மாலை

மஞ்சள் நிலா இந்த திரைப்படத்திற்காக சிறுகழி ஜி சிவசதர்மரம் பாடிய பாடலை கேட்டோம். உலவர் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை

அத்தி பூத்தது. இந்த திரைப்படத்திற்காக டி கே கலா, பி எஸ் சசிரேகா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டுக் கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

கந்தன் கருணை. இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, சோழமங்கலம் ராஜலட்சுமி, ரேணுகா பாடிய பாடலை கேட்டோம். உலா வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

கந்தன் கருணை இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, சோழமங்கலம் ராஜலட்சுமி, ரேணுகா பாடிய பாடலை கேட்டோம். உலா வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திலிருந்து எம் பாலமுரளிகிருஷ்ணா அபயம் பாலமுரளிகிருஷ்ணா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது பக்தி மாலை. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி தொடரவிருப்பது மாநில செய்திகள்.

0: 们下回聊。தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்.
1: நண்பர்களே, நெசவாளர் குடும்பமும் தங்கள் கைகளாலே தங்கள் சின்ன சின்ன வீடுகளில் இருக்கும் தறிகளிலே நெசவு செய்கிறார்கள். புதிய புதிய வகைகளில் நெய்கிறார்கள். பாருங்கள், இங்கே என்ன இல்லை. மேலும் நீங்களும் கூட இந்த முறையிலே ஒரு

0: கைத்தறி வகையை பயன்படுத்தி GRWM வீடியோவை உருவாக்கி கண்டிப்பாக உலகின் முன்பாக உங்கள் கருத்தை முன்வைக்கலாமே, கைத்தறி விஷயத்தில் கருத்தூக்கம் அளிக்கலாமே. நம்முடைய பணி பாரதத்தை தற்சார்பு உடையதாக ஆக்குதல். அது வாயிலாக நமது இந்த சின்ன சின்ன ஏழை குடும்பங்களையும் கூட பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய செய்தல். வாருங்கள், நாமே கூட கைத்தறி ஆடைகள் சிலவற்றையாவது வாங்குவோமே. இதனை அனைத்து இடங்களிலும் பரப்புரை செய்வோம். இதன் வாயிலாக நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறமைகள் பற்றி உலகம் தெரிந்து கொள்ளட்டும். கைத்தறி நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 541,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவு தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவு தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தாவேக்கா அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்திரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கியபோது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில் பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான இயக்குநர் திரு எம் சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன்

0: இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஒரு ஸ்கீம்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து ஒரு வரைமுறையெல்லாம் வகுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்குறதில்ல. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் வேண்டுகோள்.
1: கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் வாரவிழா ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகன சேவையை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓணம் பண்டிகையையொட்டி 112 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் எக்கா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:40 20 நொடி. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் என் விருப்பமான பாடல்கள். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். என் விருப்பம் தரும் முதல் பாடல்

வசந்தராகம் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம். அடுத்து மலரவிருப்பது

உனக்காகவே வாழ்கிறேன் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது வர்ணஜாலம் இந்த நிகழ்ச்சி பற்றியது. முத்துமாரி குறுக்குப்பேட்டையிலிருந்து அவரும் அன்புராணியும் வண்ணமயமான இனிய பாடல்கள் இனிமே அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் மச்சானி பார்த்தீங்களா பாடத்திலிருந்து மாம்பூவே பாடல் போட்டு அசத்துட்டீங்க மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட்டுக்கார அலமேலு இதை பற்றியும் அந்த முத்துமாரி பதிவு பண்ணியிருக்காங்க. வீரராகவன் வர்ணமிக்க வர்ணாஜலம் வர்ணஜாலம் வண்ணமிகு கீதங்கள் மாயம் வந்தேன் மனதில் நிற்கும் கோலம் வசந்தம் தரும் பால் காலம் அப்படின்னு ராமேஸ்வரத்திலிருந்து வீரராகவன். அப்புறம் சூளை ரீஜா மனோகர் எங்கள் ஸ்டே நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள். சூளையிலிருந்து

இந்த அடுத்து வந்து பர்வதவதினி ஆட்டுக்காரால் மேலுப்படத்தில் ஒருத்த பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சுகுமார் மாதம் பதி கிருஷ்ணகிரி மாவட்டம் பரணசாரம் நிகழ்ச்சியில் எங்கள் மனதிற்கு பிடித்த பாடல்கள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்பா என வரம் ஒவ்வொரு பாடலும் தேர்வு மிக மிக அழகாக இணைத்தது, வேறு என்ன சொல்கிறது மேடம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. தோனிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சியின் பாடல் ஒவ்வொன்றும் செவிகளுக்கு தேன முதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் நாட்டுக்கால அருமை பருத்தி எடுக்கையில் அப்பப்பா இது போன்ற பாடல்களை கேட்டு பல நாட்கள் ஆகிறது. அடுத்து வந்த சோளம் விதைக்கையிலே படம் காற்றலையில் எங்களை கிராமத்துக்கே அழைத்து சென்று விட்டது வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டன்வள்ளி எடப்பாளையம் சௌக்கார்பேட்டை நிகழ்ச்சி அருமையாக இருக்குது வாழ்த்துக்கள்னு பர்வதவர்தினியும் வந்து 16 வயதினில் கொடுத்த சோளம் விதைக்கையில் பாடல் அருமை அப்படின்னு போது குறிப்பிட்டிருக்காங்க. சுகுமார் செந்தில் குமரன் சோபா அப்புறம் உரத்தநாடு நித்தீவன் அவர் வந்து நீங்காத மனதில் என்ற பாடல்கள் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த சூளை ரீஜா மனோகர் என்ன சகோதரி இன்று இளையராஜா கிராமத்து ஸ்பெஷலாக அல்லது ஆடி மாத ஸ்பெஷலாக அம்மன் கோயில் கிழக்காலை பாடங்களை மெய்மறக்க கேட்க வைத்தது ஒலிபரப்பே விவித் பாரதி வானொலி குழுவினருக்கும் மற்றும் சகோதரி அவருக்கும் நன்றின்னு கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து ஒலிக்கும் அத்தனை பாடல்கள் மெய் சிலர்க்க வைக்கும் பாடல்களை செஞ்சான் இளையராஜா பாடிய அம்மன் கோயில் கிழக்காலை பாட ஒழித்து கொண்டிருக்கும் பொழுது மழை பெய்து விட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த முத்துக்குமார் வந்து வர்ணச்சாரம் சாங் சூப்பர் அப்படின்னு உஷா அப்பப்பா முடியல பாடல்களெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தீட்டாளம் ஸ்ரீ சி ராஜேஷ் வர்ணஜாலத்தில் மீண்டும் ஒரு நேயர் உங்கள் நிகழ்ச்சி உங்கள் விருப்ப நிகழ்ச்சி கேட்ட மனநிறைவை ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுளை ரீஜா மனோகர் இனி எங்கும் செல்லப்போவதில்லை. விவித் பாரதி வானொலி அருகே உட்கார்ந்து மட்டும் சிவிக்கினே திரைப்பட பாடல்களை கேட்பதற்காக எங்களை இளமை காலத்திற்கே அழைத்து சென்று விட்டது அன்னக்கிளியை உன்னை தேடுதே ஜானகி அம்மாள் அவங்க நினைவில் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் முத்துக்குமார் வந்து தஞ்சாவூரில் இருந்து அவரும் அப்புறம் வந்து அடையாளம் பெற்ற ஆசிர்வாதம் கமலாபரதன் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து அடுத்த தீட்டாளம் டி சி ராஜேஷ் இவங்கள்லாம் வந்து பாடல்களை வந்து பாராட்டி பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் வந்து வர்ணச்சாரம் நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் ஜாலம் படைத்து எங்களை மகிழ்வித்த விவித் பாரதிக்கு நன்றி. 1976 வெளிவந்த அன்னக்கிளி கிராமத்து பின்னணியை கொண்ட ஒரு சிறந்த காதல் நடக திரைப்படமாகும் இது. இசையமைப்பாளர் இளையராஜாவை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படம் அப்படின்ட்டு தீட்டாளம் சி சி ராஜ் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடராஜன் சுப்பையா ஒரே ஒரு கிராமத்தில் படத்தில் இடம்பெற்ற 1987 வெளிவந்த திஸ் ஜானகி அம்மா படிய ஓலக்குடிசையில் பாடல் அருமை கேட்டிடாத பாடல் நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த டீட்டாளம் டி சி ராஜேஷ் பக்தி மாலை என் விருப்பம் திரைக்கானும் பாட்டும் பயணம் நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் சூளை ரிஜா மனோகரன் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த பர்வதவர்தினியும் இது பாடல் சிங்கரும்பு பாடல் தங்கக்கட்டி அந்த சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருமலிசை அஸ்வினி ராகராஜ் அப்புறம் சூளை ரிஜா மனோகரன் அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் கமலாபரதன் ரவி எடப்பாளையம் இவங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை பாராட்டி பதிவு பண்ணியிருக்காங்க. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பை அடுத்த அனைத்து பாடல்களும் அதிகம் கேட்டிடாத பாடல்கள் ஆனால் எத்தனை முறை கேட்டாலும் தேட்டாத பாடல்கள் ஒளிபரப்பே நிகழ்த்தாருக்கு நன்றி அப்படின்னு ஒரு பாஷா ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு ஏனோ திண்டாட்டம் அதை வந்து அழகாக சொல்கிற நேர்கள் இருக்காங்க தெரியும். அதை வந்து இந்த ரசிச்சுட்டே விட்டுருக்காங்க இந்த லைனெல்லாம் அதை தான் நினைக்கிறேன் நான். அந்தோனிராஜ் காட்டு பக்கம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சுளை ராஜா மனோகரன் ஆரம்ப பாடலே மன்னர்கள் ஆடும் இளமை புதுமையை பாடல் எங்கள் முதுமையை திரும்பி பார்க்க வைத்த அற்புதமான பாடல் வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க கேட்கலாம் இந்த பாடலை தொடர்ந்து.

நிலவே மலரே இந்த திரைப்படத்திற்காக கேஜி யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது என் விருப்பம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. உலவர இருப்பது திரை கானம். திரைகானத்தில் மலரவிருக்கும் முதல் பாடல்

வரவை எதிர்பார்த்து காத்திருந்த மனம் தேடலை தொடர்ந்து தொடங்க மலர்ந்து வந்தது. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் சுஜாதா திரைப்படத்திலிருந்த கல்யாணி மேனன் பாடியது. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உலா வந்து கொண்டிருப்பது திரைகானம்.

தேர் போல அசைந்து வரும் தன் அவளின் அழகைக் கண்டதும் இவன் சில நேரம் கவிஞனாய் மாற மலர்ந்து வந்தது நாம் கேட்டு ரசித்தந்த பாடல் பி ஜெயசுந்தரன் வாணி ஜெயராம் பாடியது பொன்னகரம். இந்த திரைப்படத்திற்காக பலம் பெற கேட்டோம். உலா வந்து கொண்டிருப்பது திரைகானம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உலா வந்து கொண்டிருந்தது திரைகானம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். இனி தொடர்பது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர்

திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளாதவரை அந்நாட்டுடனான நல்லுறவில் முன்னேற்றம் காண முடியாது என்று குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக பாகிஸ்தான் கடைபிடித்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்த போதிலும் இரு அவைகளிலும் முக்கிய அலுவல்கள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில் துறைக்கான மேம்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இம்மசோதா தொடர்பான விவாதம் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டினார். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த குழுவில் வளரும் நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் இந்தியா கொண்டுள்ளது என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை 118.6% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். 2014 முன்னர் 387 மருத்துவ கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது இந்த எண்ணிக்கை 846 அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் 51,348 என்ற நிலையிலிருந்து 1,39,864 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களும் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதாவும் கொண்டுவரப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு புதுமை கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்களின் பிரகடனமும் இக்கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்டது. காற்று மாசினை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரைகளை ஹரியானா அரசு நிறைவேற்றி வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹரியானாவின் மனேசரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு பரிந்துரைகளை ஹரியானா அரசுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். இதனை ஹரியானா அரசு

0: சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தேர்தல் தொடர்பான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மங்கோலியாவும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் திரு உல்சித் லவ்சன்ஜா தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமாரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் நிர்வாகம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் இந்தியாவிற்கான கஸ்கஸ்தான் தூதர் திரு அசமாத் எஸ்கராயிடும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் உள்ள சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டுக்கான முனையமாக குஜராத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு புபேந்திர பட்டேல் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இளையோர் நலனுக்கு எதிராக உள்ளது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்றார். இளையோர் நலனுக்கு பிரதமர் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே குறை கூறினார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பணி நியமன முறைகேடுகள் பிரச்சினையை எழுப்பி பிஜேபி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் பிஜேபி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பி இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஹெமந்த் சோரன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் நிலவியதால் பேரவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆந்திராவில் பாதசாரிகள் பாதுகாப்பு கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இலங்கை மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் மற்றும் இலங்கை மின்துறை அமைச்சர் திரு அனுரா கருணத்திலகே தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பது குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். தேசிய ஈட்டி எறிதல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இப்பொழுது கேட்கலாம் சிறைகானம்.

சாவித்ரி இந்த திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை உலா வந்தது திரை கானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 7:30. பத்தினுடி இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவ

0: அண்ணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ரவி வாசுதேவனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற பழமொழி உங்களுக்கு தெரியும். ஆடிப்பட்டம் தைப்பட்டம் பயிர் சாகுபடிக்கு உகந்த பட்டங்கள், குறிப்பா காய்கறி பயிர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு தனி மனிதன் குறைந்தபட்சம் 300 கிராம் காய்கறிகளை எடுத்துக்கணும், சாப்பிடணும். சாப்பிட்றோமா? அரிசி சாதம் நிறைய எடுத்துக்கிறோம், சத்துக்கள் குறைவு. ஆனா காய்கறிகளில் சத்துக்கள் கூடுதலா இருக்கு. தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டை, சின்ன வெங்காயம், அவரை, கீரைகள், முருங்கை, கருவேப்பிலை, இப்படி நமக்கு தேவையான காய்கறிகள் நம்ம தோட்டத்திலிருந்து கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒவ்வொன்றுத்துலேயும் 2-2 செடிகள் இருந்தாலே ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகள் கிடைச்சிரும். ஃபார்ம் ஃப்ரெஷ்னு சொல்லக்கூடிய பசுமையான காய்கறிகள் நம்ம தோட்டத்திலிருந்து பறித்து சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷம் இருக்கே, அனுபவிச்சா தான் தெரியும். மாடி வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்காதே, தோட்டம் இல்லையேன்னு வருத்தம் வேண்டாம், தொட்டிகள்ல வளர்க்கலாம்.
2: ரவி வாசுதேவனையா,
3: வீட்டுல இருக்கும் பழைய பிளாஸ்டிக் வாளிகள், உடைஞ்சு போன குடம், இல்லனா விலை கொடுத்து தொட்டிகள் வாங்கிக்கலாம். க்ரோபேக்ஸ்னு சொல்லக்கூடிய பைகள் விற்கிறாங்க, வாங்கி ஒவ்வொன்றுத்துலயும் 2-3 விதைகள் அல்லது 2-3 காய்கறி நாற்றுகளை நட்டுட்டா கொஞ்ச நாள் பொறுத்து நல்லா இருக்கிற 2 செடிகளை வச்சுக்கிட்டு இன்னொன்னு நீக்கிடலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த காய்கறி செடிகளை வளர்க்கறது நமக்கு ஒரு பொழுதுபோக்கும் கூட, உடம்புக்கு நல்ல பயிற்சி. காலையில மாலையில நடைபயணம் போறவங்களுக்கு இந்த தோட்ட வேலைகளே போதுமானது. வெள்ளை முள்ளங்கி பார்த்துருப்பீங்க, அவ்வளவு நல்லது. புகைப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட நுரையீரலை சரி செய்ய இது உதவும், உடல் எடையை குறைக்க உதவும். வைட்டமின் சி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், சிறுநீரக தொற்றை சரி செய்யும், ஹை பிபி உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள், தொண்டை எரிச்சல், தொற்று, அலர்ஜி சரியாயிடும். உடம்புல இருக்கும் கழிவுகளை நீக்கும் ஆற்றல் கொண்டது முள்ளங்கி. இது ஓர் உதாரணம். இது மாதிரி ஒவ்வொரு காய்கறிக்கும் நிறைய ஆற்றல் இருக்கு, சத்துக்கள் அளிக்க வல்லவை. பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது இன்னும் நல்லது. கீரைகள் கட்டாயம் இடம்பெறணும் நமது உணவுல.
2: ரவி வாசுதேவனையா,
3: உணவை மருந்து போல சாப்பிடணும், இல்லைன்னா மருந்த உணவை போல் சாப்பிட வேண்டிய சூழல் உருவாகிடும். பழங்களும் நமது அன்றாட உணவுல இடம்பெறணும். வாய்ப்பிருந்தா 1-2 பழமரங்கள், கொய்யா, சப்போட்டா, மா, பலா, மாதுளை, வாழை, இவற்றில் ஏதாவது 1-2 நம்ம வீட்டு தோட்டத்துல வச்சு வளர்க்கணும். இதற்காக இடம் ஒதுக்கலாம். கேட்டுக்கொள்வது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

அந்த வகையில் இன்று தென்றலோடு ஒரு பயணம். இன்று நாம் தென்றலோடு பயணிக்கப் போகிறோம். முதல் பாடல் என்னவாக இருக்கும்?

நேரம் 7:35. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாட்டும் பயணமும். பாட்டும் பயணமும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அழகான பயணங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நேர்களே?

இளைஞர்களே, சுகமான தென்றல் காற்றது நம்மை தொட்டு செல்ல இவ்வேளையில் இனியதொரு பாடல் நம்மை சுற்றி உலாவர கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலது நேற்று இன்று நாளை. இந்த திரைப்படத்திற்காக பலம் வர கேட்டு ரசித்தோம். நேர்களே, உலாவர நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது பாட்டும் பயணமும். இன்று தென்றலோடு ஒரு பயணம் செய்ய நாம் இனிமையாக வலம் வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் என்ற தென்றலோடு ஒரு பயணமாய்

தென்றது தொட்டுச் செல்ல, கூந்தலோ அசைந்தாடத் துவங்க, கவிஞனோ பாடத் துவங்க. அப்படியாய் இனிமையானதொரு பாடல் இவ்வேளையில் வலம் பெற கேட்ட சித்தோம். மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் இந்த திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டும் பயனும். இதில் தென்றலோடு ஒரு பயணம்,

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மந்திரி குமாரி திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன் ஜிக்கி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 7:55. இப்பொழுது கேட்கலாம் என்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கட்சி.

0: சுவாமிநாதன் அவர்கள்.
1: இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம், அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்ட்டானான். பணம் வச்சுருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான், அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான், ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி, அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான், அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க, ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானும் ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது மறுபடியும், உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான், தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான், அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போம்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுவிட்டது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான், ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான், தொப்பியை கொளுத்தினான், எரிஞ்சுது, எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாராம் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா, அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர்.
0: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் திரு தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது இசையும் நானும்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் பக்தி இசை பாடகர் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஹேமலதா.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 விரும்பி கேட்டு ரசிக்கும் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டினை போல் விந்தை பாரின் மிசை இல்லையடா என்று வியந்த மகாகவி பாரதியார், பாட்டினிலே நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று தம் பரவச நிலையை பாடுகிறார். அத்தனையும் உண்மைதான். கேட்போரை கவர்ந்து இழுக்கும் காந்தமாக இசை உள்ளது. அதேபோல இசையும் நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையுமே இந்த நிகழ்ச்சி கவர்ந்து இழுக்கும் என்பது உறுதி. அப்படி ஒரு உறுதியோடு நம்மோடு இணைகிறார் நமது சிறப்பு விருந்தினர். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற ஒரு பாரம்பரியமிக்க பாடல், எல்லோரோட நெஞ்சத்திலும் என்றென்றும் நீங்காது இடம் பிடித்த அந்த பாடல். அந்த பாடலையும் அதுபோன்று பற்பல பாடல்களையும் பாடி இசையமைத்து என்றென்றும் நமது நெஞ்சில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் வீரமணி சுவாமிகள் அவர்களின் திருப்புதல்வர் திரு வீரமணி கண்ணன் அவர்கள். இவர் ஒரு இசையமைப்பாளர், பாடகர், திரைப்பட பாடல்களை பற்பல விதங்களில் ஆராய்ந்து விளக்கக்கூடியவர். வணக்கம் சார்.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களுக்கு வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள். இந்த இசையும் நானும் என்ற நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதில் மிக்க மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த நமது அகில இந்திய வானொலி நிலையத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா.
2: வணக்கம் சார். சார், உங்களை பற்றி மேலும் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது எனக்கு. வீரமணி கண்ணன் அவர்கள் பக்தி இசை பாடகர், இசையமைப்பாளர், இசையில் ஆராய்ச்சிகள் பல செய்துள்ளார். இவர் பாடலை பற்றி விளக்க விளக்க, அடடா இவ்வளவு பொக்கிஷங்கள் இந்த பாடலில் பொதிந்துள்ளதா என்று நாம் கண்ணிமைக்காமல் கேட்டு வியப்போம். ஆம் நேயர்களே, அப்படி ஒரு அற்புதமான அனுபவத்தை நாம் பெறப்போகிறோம். இது உறுதி உறுதி உறுதி. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார். முதல்ல நாம் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரமிப்பூட்டும் இசை பாரம்பரியம் கொண்டவர் நீங்கள். உங்கள் பரம்பரையை வந்து பற்றி நீங்கள் அதை சொல்லும்பொழுது அதை நாங்கள் கேட்டு கேட்டு பிரமிப்படையணும்னு நினைக்கிறோம். நீங்களே விளக்குங்க சார்.
3: அதாவதுமா, ஐயப்பனுக்காக பிறந்து ஐயப்பனுக்காக வாழ்ந்து ஐயப்பனுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஐயப்பன் பாடல்களை பாடி ஐயப்பனிடம் திருவடி அடைந்த என்னுடைய தந்தையார் கலைமாமணி வீரமணி சாமி அவர்கள். அதாவது பாரம்பரியம் போது எல்லாருமே வந்து வீரமணி சாமி தான் அந்த லெகசி ஸ்டார்டிங்னு நினச்சிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. அதாவது எங்களுடைய பாரம்பரியமே வந்து பெரிய சங்கீத பாரம்பரியம். இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல என்னுடைய தந்தையாரின் ஐயப்பன்மார்களின் தேசிய கீதமான பள்ளிக்கட்டு சிவமலைக்கு ஒரு சின்ன பாடலுடைய நம்முடைய நிகழ்ச்சியை தோங்கும் இசையோடு நானும். ஏன்னா எப்படி கார்த்திகை மாதம் பிறந்தா இந்த ஐயப்பன் பாடல்கள் ஒவ்வொரு ஐயப்பன்மார்களிலும் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்திருக்கும் பாடல், அவர்களைப் போல நானும் ஒரு கடைநிலை ஐயப்ப பக்தன் என்ற முறையிலே அவருக்கு வீரமணி சாமிக்கு மகனாக பிறந்தது தான் ஒரு கூடுதல் மைலேஜ் என்பதை தவிர நானும் உங்களைப் போன்ற ஒரு ஐயப்ப பக்தன் தான். ஆகவே இந்த பாடலோடு நம்முடைய இந்த இசையோடு நானும் இசிகிச்சி நாம் துவக்கி வைக்க ஆசைப்படுகிறேன்.

நமது ஆவல் அனைத்தும் பாடலாக கிடைத்து விட்டது அப்படின்னு நேயர்கள்லாம் நினைச்சு ரொம்ப மகிழ்ந்திருப்பாங்க சார். இந்த ஒரு பாடலை கேட்டது அப்படியே மயிர்கூச்சம் அடைகிறது எல்லாருக்குமே. அதே ஒரு நிலையில தான் நேயர்களும் இருப்பாங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அருள்மணி மாலைன்னு ஒரு நிகழ்ச்சி அதிகாலையில் எங்களுக்குமே 6 மணி போல நாங்கள் ஒளிபரப்பாவோம். அதில் எண்ணற்ற முறை வீரமணி சுவாமி அவர்களுடைய பெயர் சொல்லி அவர் பாடிய பாடல், சோமு உங்களுடைய பெரியப்பா அவருடைய பெயரோட கூடிய பாடல்கள் அப்படி நாங்கள் சொல்லி சொல்லி எத்தனையோ எண்ணற்ற பாடல்களை நாங்கள் கேட்டிருப்போம், உச்சரிச்சிருப்போம். அந்த ஒரு மகிழ்ச்சி

0: அவருடைய மகனை இன்றைக்கி நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நேர்களும் நாங்களும் இருக்கிறோம். அத்தனையும் நீங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி ஐயா. இப்போது வந்து ஆடி மாதத்தில் நம்ம இருக்கோம்.
1: ஆமாம்மா, இதில் பாருங்கள் என்னென்னா, அப்பா வந்து ஐயப்பன் பாடல் நிறைய பாடி பிரபலமாயிருக்காரு. ஆனால் ஐயப்பன் பாடல் மட்டும் இல்லாமல் அம்மன் பாடல்லையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆடி மாதம் வந்தால்

இந்த பாடல் உலகத்திலுள்ள எல்லா மாரியம்மனையும் அழைத்து நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி கற்பூரனாகிய கரகக்கலி என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கிலும் பிரபலமடைந்து ஏவிஎம் நிறுவனத்திலே முதன்முறையாக, எனக்கு சரியாக 6 வயது இருக்கும், நான் பிறந்தது வந்து 1975, 1981 இந்த பாடல் பதிவு பண்ணி பக்தி பாடலில் கோல்டன் டிஸ்க் வாங்கிய முதல் ஆல்பம் இது. இதில் தான் நிறைஞ்ச மனசு பாட்டு ஒண்டியில்

0: ஆகி இப்பேற்பட்ட ஒரு ஆல்பம் வந்து 1981 ஆடி மாதத்தை ஒட்டி ஏவிஎம் நிறுவனம் வெளியிட்டு கோல்டன் டிஸ்க் வாங்கியதுமா முதன்முறையாக அந்த தங்க தாமரையை என்னுடைய தந்தையாருக்கு பாராட்டி பரிசாக அளித்தார்கள். இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக சரிகமா நிறுவனம் இன்று நம் தாய்மார்கள் அனைவரும் ஆடி வெள்ளியிலும் செவ்வாயிலும்
1: ஆசத்தீரவும் முகத்தை பார்க்க மாறியாத்தா வந்த பாசமில்லாம்

இந்த பாடல் எல்லாரும் ஸ்ரீயம்மா பாடின பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் என்னுடைய தந்தையார் வீரமணி சாமி அவர்களும், இந்த பாடலை எழுதி அவரோடு சேர்ந்து இசையமைத்தவர் என்னுடைய பெரியப்பா கவிஞர் இசையமைப்பாளர் கலைமாமணி சோமு ஐயா அவர்கள். இன்றைக்கும் உயிரோடு இருக்காரு, 94 வயசில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காருமா. இந்த நீங்கள் கேட்கும் அந்த செல்லாத்தா செல்ல மாரியாத்தா பல எல்லாரும் சிம்மன் பாடல், அது மட்டுமல்லாது தாய்மார்களுக்கு பிடித்தமான ஜெய ஜெய்

இந்த பாடல். அப்புறம் வந்து மாணிக்க வினையேந்து மாதேவி கலைவாணி, இந்த பாடல் எல்லாமே என்னுடைய தந்தையார் அமரர் வீரமணி சாமியாரோடும் என்னுடைய பெரியப்பா சோமோல் எழுதி அவரோடு சேர்ந்து இசையமைத்து சுசிலாமியார் அவர்களும் எல்லாரும் பாடிய பாடல் தான் இதெல்லாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐயப்பன் பாடல் ஒண்டி இல்லை, இத்தனை பக்தி இசையிலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை என்னுடைய தந்தையார்

0: நந்தியாராமர் வீரமணி சாமியாரோடும் என்னுடைய பெரியப்பா சோமுவர்கள் எழுதி அவரோடு சேர்ந்து இசையமைத்து சுசிலா அம்மையார் அவர்களும் எல்லாரும் பாடிய பாடல் தான் இதெல்லாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐயப்பன் பாடல் ஒண்டி இல்லை, இத்தனை பக்தி இசையிலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை என்னுடைய தந்தையார் அமரர் வீரமணி சாமிகளும் அவருடைய மூத்த சகோதரர் சோமுருடனும் இணைந்து பணியாற்றியுள்ளார்கள். இந்த நீங்கள் கேட்குற ஆடி மாதத்தின் அத்தனை அம்மன் பாடல்களும் என்னுடைய தந்தையார் வீரமணி சாமிகளும் பெரியப்பார்களும் இணைந்து சொன்னதுமா.
1: இந்த ஆடி மாசத்துல பற்பல வடிவங்கள் தாங்கும் தேவி அனைவரையுமே எங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நீங்க நிறுத்துனீங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மெய் சிலிருக்கக்கூடிய அனுபவத்தை தந்தீர்கள். உங்களோட பாடல்கள்லாம் கேட்கும் போது நாங்களே கொஞ்ச நேரத்துல அப்படியே மெய் மறந்து கோவில்கள் எல்லாத்தையும் வளம் வந்த ஒரு அனுபவம் பெற்றோம்.
0: இப்போ என்னுடைய ஃபேமிலி லெகசி கேட்டீங்கல்ல, வீரமணி சோமு அவர்களுடைய லெகசி எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மதுரையில சிவகங்கை மாவட்டத்தில் சமஸ்தானத்தில் ஆஸ்தான வித்வானந்தவர் கவிக்குஞ்சிர பாரதி மிகப்பெரிய வாகையக்காரர். அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பொற்றாமரை குளத்தில் விநாயகர் பேர்லேயும் மீனாட்சி அம்மன் பேர்லையும் நிறைய பாடல்கள் இயற்றியவர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு நார்மலாக அந்த கீர்த்தனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடித்தமான அம்சத்வனி ராகம், கௌளை ராகம், நாட்டை ராகம், இதெல்லாம் வந்து விநாயகருக்கு ஃபேவரட்டான ராகங்கள். மலஹரி முதன்முறையாக பிலஹரியில் என்னுடைய எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தாவில் எள்ளு தாத்தா கவிக்குஞ்சிர பாரதியார்கள்

இந்த பிலகரி ராகத்தில் தமிழ் கீர்த்தனையை எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் மதுரை போயிருந்தீங்கன்னா முக்குருணி விநாயகரை பார்த்துருப்பீங்க. அந்த மீனாட்சி அம்மன் பக்கத்துலேயே சித்தி விநாயகர் இருப்பார், அவருக்கு இயற்றி. அதேமாதிரி மீனாட்சி அம்மனுக்கு வந்து இது ஒரு சுவையான சம்பவம். என்னுடைய தந்தையார் வீர்மணி அவர்கள் நம்முடைய காஞ்சி மகா பெரிவாளை தரிசிக்கும் பொழுது எப்போவுமே காஞ்சி மகா பெரிவா இந்த பாட்டை பாட சொல்லி கேட்பான். உன்னுடைய கொள்ளுதாத்தா பாடின அறிந்தறியாமல் செய்த ஆரபியில் மீனாட்சி அம்மனை பற்றி அந்த பாட்டை பாடுறா அப்படின்னு மகா பெரிவா. அப்போது

இந்த பாடலை பாடுவார் போது மகாபெரிவா அவ்வளோ சந்தோஷப்படுவா. ஏன்னா மதுரை எம்பதியில் ஆலயம் கொண்டுள்ள மீனாட்சி அம்மன் வந்து யாருன்னா ராஜமாதங்கியின் அம்சம். ஸ்ரீவித்யாவோட அவதாரங்களில் ராஜமாதங்கி ரொம்ப ரொம்ப முக்கியம், கலைகளுக்கெல்லாம் அதிபதி. அந்த மாதங்கியோட அம்சம் தான் நம்முடைய தேவி மீனாட்சி. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து மீனாட்சி அம்மனை வழிபடுறது அத்தனை விசேஷம். ஏன்னா புத பகவான் கலைகளுக்கெல்லாம் அதிபதி. அதனால் பச்சை நிற பட்டாடையில் புதன்கிழமையை மீனாட்சியை தரிசித்தால் இசைக்கலைஞர்களுக்கு மேலான ஞானமும் நல்ல கல்வி அறிவும் வளரும் என்பது ஆண்டோர்கள் வாக்கு. இப்பேற்பட்ட கவிக்குஞ்சர பாரதியுடைய மகன்தான் கோட்டீஸ்வரய்யர். இந்த கோட்டீஸ்வரர் யாருன்னா மகாதேவையருக்கு அப்புறம் தமிழிலே முதன்முறையாக 72 மேளகர்த்தா ராகங்களில் முருகனை பற்றி கந்த கானாமிருதம், இந்த மேளகர்த்தா ராகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, பேரண்டல் ராகாஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்னு சொல்லுவாங்க. கனகாங்கி, ரத்னாங்கி, கானமூர்த்தி, வனஸ்பதி, மானவதி, தானரூபி, சேனாவதி, ஹனுமத்தோடி, தேனுக்கு, நாடகப்பிரியா, கோகிலப்பிரியா, ரூபவதி என்று இந்த மிளகத்தா ராகங்கள் வரிசையிலே 72 மிளகத்தா ராகங்களும் என்னுடைய கொள்ளுத்தாத்தா கோட்டீஸ்வரய்யர் தான் வந்து தமிழில் மகா வைத்தியநாதருக்கு அப்புறம் 72 மிளகத்தா ராகங்களில் முருகனை பற்றி தமிழில் இயற்றியவர். அப்பேற்பட்ட கோட்டீஸ்வரருடைய மகள் வயிற்று பேரன்தான் என்னுடைய அப்பா வீரமணி சாமி அவர்களும் என்னுடைய சோமு பெரியப்பா அவர்களும் அவர்கள் வழி வந்துடும். அதனால்தான் அந்த வாகியமும் அந்த இசையும் ஒன்றா அந்த டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஆங்கிலத்தில், அது வந்தது. இந்த ஆண்டு நான் வந்து அதை முதல் முறையாக அதை கையில் எடுத்து அந்த 72 மிளகத்தா ராகத்தையும் கந்தகானாமிருதம் என்ற தலைப்பிலே முருகனுக்கு உண்டான கிருதியை சங்கீத கலைஞர்களோடு இணைந்து ஒரு நல்ல ஒளி வடிவிலே நல்ல இசை பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோரோட அதை வந்து மக்களுக்கு தரப்போகிறேன். இந்த ஆண்டிலிருந்து என்னுடைய கொள்ளுத்தாத்தா பேரில் கோட்டீஸ்வரையர் விருதையும் நான் வந்து விழாவாக நடத்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய தலையாய லட்சியம். இதனுடைய பேர் தான் வீரமணி கண்ணன் கூப்பிட்றதே தவிர எனக்கு அஃபிஷியல் நேம், இப்போ நம்மலாம் அர்ச்சனை பண்ணுவோம் தெரியுமா கோயிலில், கோயில் அர்ச்சனை பண்ணும்போது நம்முடைய நெல்லில் இதன பேரை தான் அர்ச்சனை பண்ணுவோம். என்னுடைய அஃபிஷியல் நேம்

0: கோட்டீஸ்வரம் தான் ஆக்சுவலாக. இதுதான் என்னுடைய சங்கீத பாரம்பரியம். என்னுடைய தந்தையார் வீரமணி சாமியார்களும் பெரியப்பாவர்களும் ஜெயசுதாஸ் ஐயாவர்களும் செம்பை வைத்தியநாத பகதரும் குருகுல வாசம் பயின்றவர்கள்.
1: பிரமிப்பூட்டும் ஒரு இசை பாரம்பரியம் சொன்னோம். இப்போ வந்து அப்படியே வியந்து வியந்து நாங்கள் புருவ முயற்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். பக்தி மனம் கமழும் இடமாகவே இது மாறிவிட்டது அப்படிதான் நம்ம சொல்லணும்.
0: நன்றி,
1: ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் இசை அப்படின்ற பயிற்சியை எப்போ நீங்கள் தொடங்கினீங்க?
0: எனக்கு வந்து 7 வயது முதல் இசை பயிற்சி முறையாக என்னுடைய தந்தையார் எனக்கு அளித்தார். ஏன்னா நான் அப்பாட்ட கற்றுக்கல பாட்டு. ஏன்னா ரொம்ப நான் செல்ல பையன், நான் லேட்டாக பிறந்த சைல்டு. எனக்கு வந்து 2 அக்காக்கள் இருக்காங்க. அதெல்லாம் நான் லேட்டாக போனதுனால எங்கள் அப்பாட்ட செல்லும், அம்மாட்டையும் ரொம்ப செல்லும். மெயின் அதை விட அப்பாட்ட ரொம்ப நான் விளையாட்டாக இருப்பேன்றதுனால முறையாக ஒரு சங்கீதம் டிஎன்ஏ வந்து நமக்கு இருந்தால் கூட எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா நாளைக்கு என் பையன்றதுனால நெப்போட்டிசமில் வந்துட்டான், அவனுக்கு மியூசிக் அந்த மாதிரி தெரியக்கூடாது. முறையாக சங்கீதம் எனக்கு 7 வயசுலேருந்து என்னுடைய குரு டெல்லி சுந்தரேசன் அவர்கள், அதுக்கப்புறம் நம்முடைய மரியாதைக்குரிய வாழும் இசை என்னுடைய குருநாதர் எஸ் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள், அப்புறம் சங்கீத கலாநிதி மதுரை டிஎன் சேஷகோபாலன் ஐயா அவர்கள், நெய்வேலி சந்தனகோபாலன், இவங்க எல்லாம் தான் என்னுடைய குருமார்கள் ஆக்சுவலாக. அதாவது இவங்களாம் தான் என்னை வந்து மோல்டு பண்ணது. கர்நாடகத்தையும் நான் முறையாக பயின்று அரங்கேற்றமும் பண்ணேன். அப்புறம் என்னுடைய தந்தையாரின் மறைவிற்கு பிறகு அந்த பக்தி பாடல் வேக்யூம்னால் அதை நான் வந்து எடுத்து அதிலேயே ட்ராவல் பண்ணோம். அது மட்டுமல்லாது ஒரு பாடகராக இல்லாமல் இசையமைப்பாளராக என்னுடைய டைமென்ஷன் வந்து 2000 ஸ்டார்ட் ஆச்சு. அதில் வந்ததில் இசையமைப்பாளராக மாறும்பொழுது என்னுடைய வாழ்வில் நான் சேர்ந்த பூர்வ புண்ணிய பலன்களாக நமது மறைந்த இசை மேதை பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு கிட்டத்தட்ட 1000 பக்தி பாடல்கள் என்னுடைய இசையிலே அவர் பாடினார். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்றைக்கும் என்னுடைய முதல் ஆல்பம் அவர் கூட நான் இசையமைத்தது வந்து அதில் வந்து
2: கரம் இருக்குமோர் கமண்டலம் கருணை என்பதோ

தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே. நீ பாருங்க, வியாழக்கிழமை எதேச்சி அமைஞ்சிருக்கு.

0: இந்த பாடல் தான் முதன்முறையாக என்னை பட்டி தொட்டி எங்கிலும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை குரு பகவான் பாடல் மூலமாக என்னுடைய இசையிலே வாராஸ்ரீ அவர்கள் எழுதி எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல். இந்த பயணத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாடல்கள் எஸ்பிபி அவர்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் அவரோடு ஒரு பயணித்த அனுபவம். குரு பகவான் பேரில் மட்டுமல்லாமல் அங்காள பரமேஸ்வரியம்மன் ஐயப்பன் மெயினாக திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்காக மட்டும் 500 பாடல்கள் எஸ்பிபி அவர்கள் என்னுடைய இசையில் பாடினார்கள். இதெல்லாம் வந்து பூர்வ ஜென்ம பந்தம், பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், எனக்கு இது கிடைத்தது. எஸ்பிபி சார் மட்டுமல்ல, அனுராதா ஸ்ரீராம், உன்னிகிருஷ்ணன், எல்லா பெரிய பெரிய சுதா ரகுநாதன் அவர்கள் என்னுடைய இசையில் பாடியாளர்கள், இதெல்லாம் இறைவன் அளித்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்.
1: பக்தி மனம் தரும் அந்த ஒரு சக்தியில் நம்மளோட நிகழ்ச்சி அப்படியே மென்மேலும் மெருகேற்றி கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள். அப்படியே நம்ம தொடர்ந்து கொஞ்சம் திரையிசை பக்கமும் நம்ம திரும்பணும் நம்ம நேயர்களுக்காக.
2: இப்போது உங்ககிட்டேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, மியூசிக் கம்போசர், மியூசிக் ப்ரொடியூசர் அப்படின்னு நீங்கள் இசையமைப்பாளர்களை பற்றி சொல்கிறது எதனால், அதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்.
0: மனித வாழ்க்கையில் ஜி ராமநாதன் காலத்திலிருந்து இன்றைக்கி இசைஞான இளையராஜா வரைக்கும் நம்ம வாழ்வே இவங்களை சுற்றி தான் இருக்கு ஆக்சுவலாக. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெமோ காட்டுறேன் பாருங்கள்.

0: இது வந்து அக்மார்க்கு சுத்தமான நெய் கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடம். இதை ஜீராமநாதன் ஐயா வந்து அம்பிகாபதி படத்தில் கொடுத்தாங்க. இதே கொஞ்சம் ரீஃபைண்டாக நமது திரைசை திலகம் கே வி மகாதேவன் மாமா வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவர் வந்து கல்யாணியில் வந்து
1: மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே நிறைந்து நெஞ்சத்திலே அமர்ந்த
0: இப்படி கல்யாணியை ஒரு ரீஃபைண்டாக அப்படி கொடுத்தாரு. அவர் காலகட்டத்துக்கு அப்புறம் மெல்லிசை மாமனார் எம் எஸ் சுசாந்த் சார் வந்து கல்யாணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி
1: கண் போன பூக்கிலே கால் போகலாமா
0: அந்த கல்யாணி ராகத்தில் ஒரு சின்ன சுத்த மதியமத்தை கலந்து
1: திரு

அந்த சுத்த மதியத்தை கலந்து கல்யாணி அப்படி ரீஃபண்டாக கொடுத்தார். நம்முடைய இசைஞானி கேட்கவே வேண்டாம், நம்முடைய வாழ்வியலில் சோகம், காதல், மகிழ்ச்சி, அத்தனை நவரச உணர்வுகளோடு நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கும் இளையராஜா அவர்கள்.

சேதார் மலேசியாவை சேர்ந்த ஐயாவும் சித்ராமாவும் பாடணும். இத்தனை பாடல்கள். அதாவதுமா நான் வந்து ஏன் இவங்களை மியூசிக் கம்போசர்னு சொல்கிறேன் அப்படின்னா, இளையராஜா அவர்கள், எம் எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன் ஐயா, ஜி ராமநாதன் ஐயா, இவர்களெல்லாம் வந்து மியூசிக் கம்போசராக நான் சேர்க்குறேன். ஏன்னா அதாவது பாடல்கள் வந்து எல்லோரும் பண்ணிடலாமா, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த ராகத்தினுடைய அத்தனை பரிமாணங்களையும் நமக்கு முழுசாக துணியை உலசி அலசி போடு வந்துடுமா, அந்த மாதிரி ஒரு அமுதமாக நம்ம கொடுத்தவர்கள். இப்போ இந்த மியூசிக் ப்ரொடியூசர் கேட்டகரிக்கு வரேன். நான் ஏன் ஏஆர் ரகுமான், ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்களெல்லாம் மியூசிக் ப்ரொடியூசர் கேட்டகரியில் வைக்கிறேன்னா, இவங்கெல்லாம் நல்ல பாடல் கொடுத்துருக்காங்க. யாருமே திறமை இல்லாமல் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாது. இசை கொடுத்த, நல்ல பாடல் கொடுத்த எல்லோருமே அறிவு ஜீவிகள் தான். ஆனால் இந்த மியூசிக் ப்ரொடியூசர் அப்படின்ற ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பாட்டு பண்ணுறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்

0: ரஹமான் சார் பண்ண அற்புதமான பாடல். ஆனால் இந்த பாடலுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்திங்கன்னா, நான் மேற்கொண்டு சொன்ன பாருங்கள், எம்எஸ்வி ஐயா, இசைஞானி ஐயா, இவங்கெல்லாம் வந்து அந்த ராகத்தோடையே பின்னி பிணைஞ்சு, அதாவது ஒரு பாடலை பொறுத்தவரை டியூன் வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மனைவி, இதுதான் கணவன் மனைவி பந்தம். ஒரு பாடல் எடுத்துட்டிங்கன்னா ரஹமான் சார் வந்து ஏன் இவங்கெல்லாம் மியூசிக் ப்ரொடியூசரில் சேர்க்குறேன்னா, இவங்கெல்லாம் வந்து வர இசைக்கலைஞர்களுடைய கற்பனைகளையும் சேர்த்து, இவர்கள் கொடுத்த கற்பனையும் சேர்த்து அந்த இசையை வந்து கோர்த்தாங்க அழகாக. அதனால தான் மியூசிக் ப்ரொடியூசர்னு நான் சொல்கிறேன், கம்போசர்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இளையராஜா எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிள்ளையார் சுழி போட்டு தாய் மூகாம்பிகை துணை அந்த வெஸ்டர்ன் ஸ்கோர் ஷீட்டில் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பாவத்தில் அதை வாசிக்கணும் அப்படின்ற முதற்கொண்டு நோட்ஸாக எழுதக்கூடியவர் இசைஞான இளையராஜா. அதனால தான் இவங்கெல்லாம் வந்து மியூசிக் கம்போசர்ஸ். ஏன் ஏஆர் ரஹ்மான், ஹரிஸ் ஜெயராஜ் இவங்கெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து மியூசிக் ப்ரொடியூசர், மியூசிக் அரேஞ்சர், இப்படி சொல்கிறதுக்கு உண்டான வித்தியாசம் இதை தான் நான் வந்து மக்களுக்காக ஜென்சி கிட்ஸுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: எங்களுக்கு ராகம் எல்லாம் அவ்வளோ பரிச்சயம் இல்லைங்க சார், அதுலேயும் கல்யாணி ராகம் இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த கல்யாணி ராகத்துடைய மேஷப் அதை நாங்கள் இப்போ கேட்டோம்.
0: கல்யாணி ராகத்திலே சொல்கிறீங்களே.

இப்போது மறைந்த இயக்குனர் இமயம் நமது பாரதி ராஜா எப்பேற்பட்ட படைப்புகளை கொடுத்துருக்காரு. அவருடைய திரைப்படத்தில் கேதாரம்னு ஒரு ராகம், இந்த ராகம் வந்து கர்நாடக இசை வித்வான்கள்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக பாடக்கூடிய இந்த கேதார ராகத்தில் நம்ம இளையராஜா செஞ்ச சம்பவம் பாருங்கள். அதாவது இது ரெண்டு பேர் இரு கண்கள்மா, ஒன்று இசைங்கான் இளையராஜா, இன்னொன்று எஸ்பிபி சார். இதில் இந்த காம்போவில் பாருங்கள்.

0: இது பேர்பட்ட ஒரு கேதாரத்தை எவ்வளோ அழகாக கொடுத்து நமக்கு பேர்பட்ட ஒரு வாழ்வியல்ல ஒரு மனிதன் வந்து இத்தனை சந்தோஷங்களையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு இளையராஜா அவர்களும் மெல்லிசை மன்னர் எம்எஸ்சி அவர்களும் அப்படி கொடுத்துருக்காங்கம்மா.
1: இந்த கேள்வியை இப்போ நீங்கள் எங்களுக்காக நிகழ்த்தி காட்டினீங்க.
0: இப்போ பாருங்கள், இந்த இதே கேதார் திருத்தல அவர்

0: என்னன்னா, இப்படிலாம் ஒரு திங்கிங் போயிருக்கோம். ஒரு மக்களுக்கு ஒரு சாதாரண பாமரனும், இப்போ எனக்கு மியூசிக் தெரிலன்னு விட்டுருக்கேன், இந்த பாடல் நான் எப்படி ரசிச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? இந்த ராகம் கேதாரம் உள்ள நான் போனதுக்கப்புறம் தான் இப்பேற்பட்ட ஒரு மேதாவிலாசத்தை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது, இதெல்லாம் தான் நமக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நான் வந்து முதல்ல இசை மியூசிஷியனாக இல்லாமல் ஒரு இசை ரசிகனாக ரசிச்சுட்டு தான் நான் இசை கலைஞனாக உள்ளே வருவேன்.
1: அதே ஒரு ரசனையை தான் நாங்களுமே இப்போ பெற்றோம். இசை மழையில் நனைந்தோம், அப்படியே திக்குமுக்காடி இருக்கிறோம். உங்களுடைய அது மேலா விலாசம்
0: ஐயோன்னுமா, நான் வந்து எழுந்துடுறேம்மாம்மா. இன்றைக்கி வந்து இந்த தலைமுறை இளம் தலைமுறையினர் வந்து ஒரு இசைக்கலைஞனாவோ ஒரு இசையமைப்பாளராகவோ ஒரு பெரிய பாடல்கராகவோ வரவங்கலாம் வந்து ரொம்பலாம் அவங்க மெனக்கெடவே வேண்டாம். இந்த பாடல்லாம் அவங்க கேட்டாலே போதும்மா, இசை தானாக வளரும். நமக்கிடையே அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை வளர்க்குற அளவுக்கு இந்த மேதைகள்லாம் நமக்கு வாழ்ந்துக்கிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இசைஞானி இன்னும் 84 வயதை கடந்தும் இவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியோடு நமக்கு தராருன்னு நினைக்கும் போது நம்மலாம் போன ஜென்மம் செஞ்ச புண்ணியம்.
1: இப்போ வந்து நம்ம அடுத்து எஸ் ஜானகி அம்மா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிபியூட்டாகவும் நம்ம அவங்களுக்கு ஒரு மரியாதை மாதிரி நம்ம அவங்களோட பாடலும் கேட்கணும்னு ஒரு ஆசைப்படுறோம்.
0: கண்டிப்பாக. அதாவதுமா, நான் எப்பவுமே சொல்லுவேன், கிங் ஆஃப் குரோமேட்டிக் இசையில் வந்து குரோமேட்டிக்னு ஒரு வெர்ஷன் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, அந்நிய சுரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாடலாக கொடுக்கும்பொழுது அந்த பாடகர் எப்படி அதை கையாளுறாங்கன்றது. அந்த ஒரு எக்ஸாம்பிளில் வந்து நான் எப்போவுமே கிங் ஆஃப் குரோமேட்டிக்கை வந்து எஸ்பிபி சார் சொல்லுவேன். அதேமாரி குயின் ஆஃப் குரோமேட்டிக்னால் ஜானகி அம்மா தான் சொல்லணும். அந்தம்மா எவ்வளோ பாட்டு பாடுறாங்கம்மா, கொஞ்சம் நஞ்சமாம்மா, எத்தனை மகிழ்ச்சி. அதாவது கண்ணை மூடி கணத்தை டெய்லி நான் வந்து இந்த ரெண்டு பாட்டை கேட்காம நான் தூங்கவே போக மாட்டேன். ஜானகி அம்மா

0: எப்படி என்ன குரோமேட்டிக் என்ன மாதிரி சிங்கிங் மாதிரி இதெல்லாம் வந்து
1: தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு இசைக்குயில் எல்லாரும் ஆத்மார்த்தமா
0: இன்னைக்கு லதா மங்கேஷ்கரை எந்த அளவு நம்ம போட்டி கொண்டாடுறோமோ வடநாட்டில் அந்த லதா மங்கேஷ்கருக்கு கொஞ்சம் கூட குறையில்லாத ஒரு அற்புதமான பாடகி நம்ம சவுத் இந்தியாவில் இருந்த சுசிலா அம்மாவும் ஜானகி அம்மாவும் மறுக்கவே முடியாது. நான் ஜானகி அம்மா அவங்க பாடாத ஜானஸே கிடையாது.
1: அதுவும் இல்லாமல் இந்த சிரிக்கிறது அழுவுறது அந்த மாதிரி எல்லாம் கூட
0: ஏமா 5 வயசு குழந்தை டாடி டாடி அந்த கண்ண முடி கட்டினா 5 வயசு குழந்தை பாடுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கிராமத்து இது இஞ்சி ஈடு பழகா இத்தனை வேரியேஷன் அதெல்லாம் போற்றி கொண்டாடணுமா நம்மளுடைய அரசு இன்னும் இவ்வளோலாம் போற்றி கொண்டாடி கௌரவிக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டும்.
1: கண்டிப்பாக சார், அவங்க வந்து காய்ச்சலை உள்ளவரை அவங்களுடைய அந்த குரல் கவி பாடிக்கொண்டே இருக்கும், நம்ம அதை கேட்டு ரசித்து கொண்டே இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நேர்கள் யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லோருமே அவங்கள வந்து இசைக்குயில் அப்படின்னு சொல்லி புகழாரம் சூட்டி ஆத்மார்த்தமாக கொண்டாடக்கூடிய ஒரு புகழுக்கு சொந்தக்காரங்க அவங்க. அவங்களோட பாடல்கள் நீங்கள் அப்படியே வரிசைப்படுத்தி கேட்க கேட்க நாங்கள் எல்லாமே கேட்டு ரசித்து கொண்டு தான் இருந்தோம். எல்லோருமே கவர்ந்த அந்த ஒரு காந்த குரல் இல்லைங்களா. வீரமணி கண்ணன் அவர்கள் வந்து தன்னுடைய தந்தையின் இசை பாரம்பரியத்தை தொடர்ந்து பக்தி இசை உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளார். அவர் நம்மளுடைய இசையும் நானும் நிகழ்ச்சியில் பங்கேற்று நேயர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே, இணைந்தீர்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசையும் நானும் நிகழ்ச்சியை. நமது ஒவ்வொருவர் வாழ்வின் ஒவ்வொரு பருவத்திலும் நம்மோடு நடந்த குரல், வாழ்வின் தருணங்களோடு ஒன்றிய ஒரு குரல் எஸ் ஜானகி அம்மா அவர்களோட குரல். அந்த குரலில் வரக்கூடிய பாடல்களை நம்மளுடைய வீரமணி கண்ணன் ஐயா அவர்கள் வரிசைப்படுத்தி நமக்காக பாடி காமிச்சாரு. காற்றுள்ளவரை இசை இருக்கும், இசை உள்ளவரை எஸ் ஜானகி அவங்களுடைய குரலும் வந்து எங்கேயும் ஒழித்து கொண்டே இருக்கும், எங்கெங்கும் ஒழித்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு உறுதியை அவருமே நமக்கு கொடுத்தாரு. அவரோட பாடல்களை அவர் விளக்கும் போது அவ்வளோ ஒன்றி போய் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். சார், இப்போ எங்களுக்கு என்னென்னா நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அந்நிய சுவரங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிங்க. ஸ்வரமே எங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன அந்நிய ஸ்வரம்ன்றது தெரிஞ்சிக்கலாம்னு ஒரு ஆவல்.
0: ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இசை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 7 சுரங்கள் தான் இருக்குது, கரெக்டாக. அந்த 7 சுரங்களில் வந்து இப்போ ஒரு பாட்டு இருக்குது, நான் உங்களுக்கு ஃபுல் ராகம் பாடி காமிச்சேன் கல்யாணியில்.

0: இது வந்து அக்மார்க் சுத்தமான நெய் கல்யாணி ராகம்,
1: கலப்படம் இல்லாத ஒரு கல்யாணி ராகம். இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே வரேன்.

0: பாப மதபா இந்த இடம் கல்யாணி
1: காமதானி தாபமபகா காககமகா
0: நன்னிய சொல்லுன்றது சுத்த மத்தியமத்தை பாரோ பண்ணி பாட்டை உருவாக்குறதுக்கு. அது ஒரு கம்போசரோட ஸ்டைல் என்ன பார்த்தீங்கன்னா, சில பேர் அந்த ராகத்தை விட்டு மீற மாட்டாங்க. ஏன் மீறணும் அப்படின்ட்டு அந்த இலக்கணத்துக்குள்ளேயே இருப்பாங்க. சில பேர் வெளியில் வந்து ஏன் அந்த ராகத்திலே சுத்தணும், அதனால என்ன பண்ணுவாங்க.

0: ஐயப்பா.
1: இந்த பாட்டு ஃபுல்லாக சங்கராபரணம் மாதிரி தான் இருக்கும். ஆனால்
0: முத்திர தேங்காய் உனக்கப்பா
1: அந்த இடத்துல கல்யாணம் மிக்ஸ் பண்ணிருப்பார், பிரதிமத்தியமாக வந்திருக்கும். ஸோ இதுதான் அந்நிய சொல்கிறது. ஒரு பாட்டை அழகுபடுத்துறதுக்காக நம்ம வந்து அந்நிய சொலத்தை பாரோ பண்ணி அந்த பாட்டில் சேர்ப்போம். அதாவது இப்போ இந்த சுத்தமத்தியம் பிரதிமத்தியமானது இசை கற்றுக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ இசை ஜென்ரலாக பழகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மா ஒன் மா டூ, கா ஒன் கா டூ, இதுதான் நம்ம வந்து குரோமேட்டிக்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா

0: காற்றில் இதெல்லாம் பார்த்தோன்னா குரோமேட்டிக் ஃபுல்லாக காவன் காட்டு மாவன் மாட்டு வரும் தாவன் தாட்டு வரும் இவ்வளோ சேஞ்சஸ் வரும் இந்த பாட்டில். ஸோ இதுதான் நான் வந்து அந்நிய சொல்கிறது வந்து சொன்னது வந்து ஒரு கம்போசர் வந்து ஒரு பாட்டை அழகுபடுத்த
1: முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும்
0: ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து அந்த தளபதி படத்தை வந்து சுந்தரி கருணாநிதி செய்தியை வந்து நம்ம ஆராதிப்போம். அதுவும் கல்யாணி தான் ஆக்சுவலா. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா

0: இந்த குரோமேட்டிக்ல வந்து அது அப்படியே கொண்டாடப்பட்ட ஒரு பாடல் ஆர்கெஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே. இதே படத்தில் ஆக்சுவலாக அவர் பண்ண ஒரு பெரிய சாம்ராஜ்யம் என்னன்னா,
1: தேரிழுக்கும் நாளோ தெப்பம் வீடும் நாளோ மச்சா இங்கே அது ஏன் கூறு.
0: இதுலேயும் குரோமேட்டிக் பண்ணிருப்பார். எப்படின்னா இது வந்து நடபயிறு,

0: முத்தம் சிந்து சம் சம் சம்.
1: இந்த இந்த நடைபயிறியில் வந்து அத்தனை ஒரு புரட்சி வந்து ராஜா சார் அவர் பண்ணார். இப்போ பாருங்கள், இது நம்புவீங்களா?
0: அடி ராக்கம்மா கையை தட்டு
1: நடைபயிறு.

எவ்வளோ வேரியேஷன் பாருங்க. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தீகின்றது. இதோட நிறுத்தலை.

0: அவ்வளோ வேரியேஷன். நீங்கள் ராக்கமாக இதில் ஆரம்பித்து நம்ம எங்கே வந்து நின்றுக்கோமா?
1: கண்டிப்பாக சார்.
0: இதுதான் இசைஞானி பண்ண வந்து அது என்ன காரணம்னா, அவர் வெஸ்டர்னை முண்டி மாஸ்டரைஸ் பண்ணல, கர்நாடக சங்கீதத்தை ஒரு மாஸ்டரைஸ் பண்ணார். அதை பண்ணதுனால தான் இவ்வளோ வேரியேஷன் அவரால் காட்ட முடிஞ்சுது.
1: தளபதி படத்தில் அந்த ராக்கம்மா கையத்தட்டு பாடலோட அந்த விவரிச்சிங்க இல்லைங்களா, அந்த நுட்பங்களை, அது குறித்து நீங்கள் சொல்லும்போது அலாதியாக இருந்தது. அதை நாங்கள் கேட்டு அப்படியே மெய்மறந்திருந்தோம். அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல துள்ளலான இந்த காலத்துலலாம் வந்து ஜென்ஸியெல்லாம் கூட ஆடக்கூடிய ஒரு பாட்டில் சிவபெருமானை போற்றக்கூடிய அந்த பாடலை எப்படி சார் நுழைச்சிருப்பாரு?
0: இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தார், திடீர்னு அந்த ஷோபனாவோட என்ட்ரி வரும்போது எனக்கு இமீடியட்டாக ஒரு தேவாரம் ஒன்று அதில் வேணும்னு சொன்னேன். அப்போ தான் என்ன பண்ணார், அதில் கூட பாருங்கள் அவர் பண்ண ஒரு பியூட்டி. ஆக்சுவலாக இந்த 72 மேலகத்தா ராகங்கள் இருக்குதுங்களா, இதை வந்து யாராவது நல்ல மாஸ்டரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உலகத்தில் எந்த இசையாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அதில் பாருங்கள், அடி ராக்கம்மா கையை தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு, இது வந்து நடபைரவி

0: நடபறிவில் வந்து தெய்வத்தை மாத்தினீங்கன்னா பீம் பிளாஸ் ஆபேரி ஆயிடும்.
1: குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ்ச்சிருப்பும்

0: ட்ரெடிஷனலும் மீறாம அடி ரக்கம்மா கைய தட்டு, அதுதான் அந்த மேதாவிலாஸ் சுப்ரிமேசி ஆஃப் கம்போசிஷன். இப்ப புரியுதா நான் ஏன் இளையராஜா மியூசிக் கம்போசர்னு சொன்னேன்?
1: கண்டிப்பா சார்,
0: அந்த அளவு திங்கிங் வந்து கொடுத்தாரு நமக்கு. அதனாலதான் மியூசிக் ப்ரொடியூசர் வேற, மியூசிக் கம்போசர் வேற.
1: அதே மாதிரி இசைஞானி அவர்கள் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் போட்டதை கூட நீங்க விளக்குவீங்க, அதையுமே நான் கேட்கணும். எக்ஸாம்பிள் வந்து கரகட்டக்காரன் நீங்க சொன்னதுதான்.
0: ஆமா, இப்போ அதே ஏறுமயில் ஏறு விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று. அதே ராஜா சாரே சொன்னதுதான்.

0: பார்த்து கண்ணால. இங்கே பாருங்க, இந்த பாடலை பாடினது வந்து ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒருவர், எஸ்பி பாலசுப்ரமணியம். எத்தனை தமிழ் சுத்தம், அந்த காமிய மனக்குண்ட ஃபீல், அந்த ஒரு கம்போசரோட ஒரு கம்போசிங் எவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும். அதுதான் நான் எஸ்பிபி சார்ட்ட இதை பற்றி பேசும்போது சொன்னாங்க, கண்ணன் கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், இதெல்லாம் இசையமைப்பாளர்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை, அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கும் ஜானகி அம்மாவுக்கும் இத்தனை ஒரு நல்ல பாடல்களை எங்களுக்கு அளித்தவர்கள் எம்எஸ்வி ஐயாரும் இசைஞானி இளையராஜாவும், எல்லா இசையமைப்பாளர்களும் அவ்வளோ நம்பிக்கையோடு கொடுத்ததுனால தான் வந்து எங்களால் இது ப்ரெசன்ட் பண்ண முடிஞ்சுது. சுவரந்தாதனை சித்திரம் வரைய முடியும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், அவங்க வந்து கொடுத்தது இவங்க மேலும் மேலும்
0: அழகுப்படுத்தி மெருகேற்றி நமக்கு இன்னைக்கே அட் தி எண்ட் ஆஃப் தி டே பெனிஃபிஷியரி யாருன்னு நினைக்கிறீங்க? இசையை ரசிக்கக்கூடிய, அதான் நான் ஜென்ஸ் கிட்ஸுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இந்த காலத்து ரசிகெல்லாம் கொண்டாடுங்க, எல்லாம் கொண்டாட வேண்டியதான். ஆனால் ஒரு நல்ல இசைக்கலைஞனாக பரிமணிக்கணும், ஒரு நல்ல இசையமைப்பாளராக வரணும், ஒரு நல்ல இசைக்கலைஞனாக வரணும்னா இந்த பாடலெலாம் கேட்டால் தான் உங்களுக்கு அந்த

0: இசையை நீங்க அடாப்ட் பண்ண முடியும்.
1: இசை இயற்கை நிலையான ஆதி நிலைக்கு மனித உடலை ஏவப்படுத்தும் தன்மை உடையது. இசை ஒரு இனிய உலகத்திற்கு நம்மை இட்டு செல்லக்கூடியது. அதிலும் நாம் ரசித்து கேட்கக்கூடிய திரைப்பட பாடல்களில் உள்ள சுவையை விளக்கி நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் வீரமணி கண்ணன் அவர்களோடு இணைந்து இசையும் நானும் நிகழ்ச்சியை கேட்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதை தான் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி வாயிலாக.
2: சார், நீங்க அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாருன்னு
0: சொல்லுவீங்க.
2: அதை நீங்க இன்னுமே சொல்லுங்க சார். அதாவது அந்த காருக்கு கூட ஒரு மியூசிக்
0: இருக்குன்னு அந்த காருக்கு. அதே மாதிரி இப்ப ராமநாதன் வரும்போது வந்து டா டா டா டா டா டா.

0: எங்கேயிருந்து எங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டீங்க.
1: இல்லை அதான் அதுதான் குரோமேட்டிக்கோட ஒரு அழகு, அந்த கம்போசர்ஸ் இவ்வளோ உள்வாங்கி அந்த சுச்சுவேஷனை உள்வாங்கி எவ்வளோ அழகாக, அதாவது இதெல்லாம் தான் நமக்கு லைஃப்பில் ஒரு பெரிய கிஃப்டடுமா. நம்மலாம் வந்து ரொம்ப கொடுத்து வைத்த அந்த 80s காலகட்டம், 90s
0: காலகட்டத்தில்
1: கொடுத்து வச்சோம்.
0: இப்போ கங்கையம்மன் சாரே சொல்லியிருக்க மாட்டாருன்னு கூட நீங்க சொல்லுவீங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டருக்கு இதை போடுங்கன்னு.
1: தளபதிமா, தளபதி ரஜினிக்கு ஒரு மியூசிக், மம்முட்டிக்கு ஒரு தீம் மியூசிக், பானுப்ரியாவுக்கு ஒரு தீம் மியூசிக்,

0: பானப்பிரியா வரும்போது அந்த தீம் மியூசிக் வரும், மம்முட்டி வரும்போது அந்த காட்டுக்குயில் தீம் மியூசிக் வரும், ரஜினி சார் வரும்போது அந்த ராக்கமாக எடுத்துகிட்டு வரும், சோமனா வரும்போது யமுனை ஆற்றில் ஈர காற்றில் கண்ணனோடுதான் அதே சுந்தரிக்கலாம். எப்படி வேரியேஷன் காமிச்சு அமரீஷ் பூரிக்கு ஒரு தீம் மியூசிக் கொடுத்துருவார், இவ்வளோ ஒரு வேரியேஷன் நமக்கு. இதெல்லாம் தான் லைஃப்பில் வாழ்வியலில் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவங்களே தான் நமக்கு.
1: நீங்கள் வந்து நாங்கள் படம் பார்ப்போம், அப்படியே கேரக்டர்ஸை பார்த்து கதையை புரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு நிறைய தடவை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி தான் பின்னாடி போயிட்டு இவ்வளோ விஷயங்களை நோட் பண்ணி, அதுவும் உங்களுக்கும் எங்களை மாதிரி சின்ன வயசாக தான் இருந்திருக்கோம் அந்த காலம்.
0: ஆமாம், இதை நம்ம சொல்லலைன்னா இசைக்கு செய்கிற துரோகம்மா. இதை நம்ம ஜென்சி கிட்ஸ் கொண்டு போய் சேர்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ உழைச்சிருக்காங்க, செய்கிற வேலைக்கு நம்ம பணம் வாங்குகிறோம், ஆனால் இது வந்து ஆத்மார்த்தம், செய்கிற வேலைக்கு மேலே தன்னுடைய உழைப்பை கொடுத்து மக்களுக்கு வந்து நம்ம துரோகம் செய்யக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாதுன்றது ஒரு உண்மையான கலைஞன் இளையராஜா அவர்.
1: அதை நீங்கள் எங்கள் நேயர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறது போது நாங்களுமே ஒரு உண்மையான ஒரு கலைஞரோடு பேசிகிட்டு இருக்கோன்ற ஒரு மகிழ்ச்சி.
0: இதை சொல்லலைன்னா நம்ம இசைக்கு செய்கிற துரோகம் அவ்வளோதான்.
1: அந்த ஒரு தீம் மியூசிக் சார், அதாவது ரஜினியும் சோபனாவும் பிரிஞ்சிடுறாங்க, அந்த ஒரு தருணத்தில் அவங்க மீட் பண்ணுறாங்க.
0: அங்கே வரும்போது அந்த சுந்தரி கணவர் பேத்தாஸ் வரும் பாருங்க.

0: அதை பாருங்க, சோமனா வரும்போது அந்த வயலின் வரும், ரஜினி இப்படி திரும்பும்போது ஒரு ஃப்ளூட் வரும். மணிரத்னம் சாருக்கு அந்த படம்லாம் வந்து ஒரு மகுடமாத்துக்கு இசைஞான இளையராஜா அவர்கள் மௌன ராகம் எடுத்துக்கோங்க. என்ன மௌன ராகம்லாம் பேசியிருப்பார் அப்படியே ஃப்ரேம்ல, ஒவ்வொரு ஃப்ரேம் இதெல்லாம் தான் லைஃப்ல நம்ம கிடைக்காத ஒரு பொக்கிஷமா கொண்டாடணும், ஆராதிக்கணும் அவரை.
1: சார் அடுத்து வந்து நம்ம குருவாயூரப்பா, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னு நேர்களே என்னை வந்து இப்போ கேள்வி கேட்பாங்க, ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸோடு வந்த ஒரு பாடல் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட எல்லோரும் போட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறது, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அவ்வளோ விளக்கங்களே எங்களுக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்க.

0: ஐயோ,
1: அந்த பாடல் வந்து திருப்பி ட்ரெண்டிங் ஆயிடுச்சு.
0: அது வந்து ஆக்சுவலாமா ஒரு உண்மையான ஒரு இசைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மியூசிக்கல் ஜீனியஸ் இளையராஜா அவர்களுக்கு. அந்த கம்போசிஷனை உள்வாங்கி அவ்வளோ அழகாக அந்த கம்போசருக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த ஒரு மகா பாடகர் இசைக்கலைஞன், அந்த பாடும் நிலா என்னுடைய டெமி காட் எஸ்பிபி சார் அவர்கள் கொடுத்த அந்த உண்மையான ஒரு உழைப்பு, அந்த கம்போசரிங்க்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷன், இது பாருங்கள் இதில் ஓப்பனிங்க.

0: இது வந்து சக பச நீச பச நீச பச நீ பகரி சக பச நீரி பரி இப்படி ஆரம்பிச்சார் ரதிமதி பிரியா.
1: ஜெகஜனி சுகபாணி கல்யாணி
0: இப்படி ஒரு கிருதி அமைப்ப இந்த ராகத்தை கையில் எடுத்திருந்தவர்
1: குருவாயூரப்பா குருவாயூரப்பா. நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி, ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன.
0: அந்த வேரியேஷன் காமிச்சிருக்காரு பாருங்க எஸ்பிவி சார். இந்த கம்போசருக்கு உண்டான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பாருங்க, மூணு வேரியேஷன் பாருங்க.
1: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன,
0: ரெண்டாவது
1: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன,
0: மூணாவது
1: ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன. தாராரி ராரி தத்தாரி தத்தாரி.
0: இதாவது இந்த பாடலை இவ்வளோ அழகாக கொண்டு சேர்த்து இவ்வளோ ஒரு பேரை கேட்க வச்சுமா. இந்த பாடல் நான் வந்து நேச்சுரலாக பண்ணது, நான் வந்து ஒரு செட்டப் பண்ணிலாம் அதை பண்ணல, ஒரு நேச்சுரல் ஃப்ளோவில் இதை பண்ணது. இத்தனை ஃபோன் கால் எனக்கு இந்த பாடலை அவங்க கேட்டுட்டு சார் இவ்வளோ அழகாக பண்ணுறாரா சார், எப்படி சார் இந்த பாடம் நாங்கள் மிஸ் பண்ணோம். அதுக்கு என்ன காரணம், அகெயின் அந்த புது புது அர்த்தங்களில்

0: உங்களுக்கு வீடு தெரியுமா, இந்த படத்தில் இளையராஜாசை ஒரு மேஜர் ராகம் கூட யூஸ் பண்ணல. நான் சொன்னது மேஜர்னா பெரிய காந்தாரம், எல்லாமே சின்ன காலம் கம்போஸ் பண்ணது, மைனரில் கம்போஸ் பண்ண பாட்டு. எடுத்து நான் விடவா என் பாட்டை தோழா சோடா தானனா தானனா, இப்படி இவ்வளோ ஜிமிக்ஸ் பண்ணிருக்காருமா அவர். அவ்வளோ இசை நுணுக்கங்களை வந்து அவர் அட்ஜஸ்ட்ல இதை பண்ணிட்டு போயிட்டார். 7-1, 2-9 பண்ணது இதெல்லாம்
1: கரெக்ட்
0: நம்புவீங்களா நீங்கள்? அதுதான் இல்லைனா இதெல்லாம் காட்ஸ் ஏஞ்சல்மா, இதெல்லாம் வந்து இதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது பாருங்கள். அது உள்ளே வந்து உக்காந்தால் தான் இந்த மாதிரி கொடுக்க முடியும் பாடல்.
1: கண்டிப்பாக சார், அதை நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ சொல்லும் பொழுது தான் எங்களுக்கு இவ்வளோ அருமையாக புரியுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.

0: பக்தி இசை பாடகர் வீரமணி கண்ணன் அவர்களுடைய நேர்முகம் மீண்டும் அடுத்த வாரமும் தொடரும் நேயர்களே. இதுவரை பக்தி இசை பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் வீரமணி கண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஹேமலதா.
1: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தான ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
2: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
1: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
2: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
1: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
2: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
1: இன்னும் 3 மாசத்துக்கு லீவை அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
2: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
1: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. தொடர்வது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பெரிய பழுவேட்டரையர், வந்தியத்தேவன், ஆதித்த கரிகாலன், பார்த்திபேந்திரன் இவர்கள் எல்லோரும் கந்தமாறன் உட்பட உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பழுவூர் இளையராணியை பற்றிய பேச்சு வர, அவரை பற்றி தவறாக பேசினால் அவரவர் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பதை அங்கே பார்த்திபேந்திரன், கந்தமாறன், வந்தியத்தேவன் ஆகியோர் கூறிக்கொண்டிருந்தார்கள். இதற்கு பதிலாக ஆதித்த கரிகாலன்,
1: கொஞ்சம் பொறுங்கள் நண்பர்களே, என்னிடமே சண்டைக்கு வந்து விடுவீர்கள் போலிருக்கிறதே. பார்த்தீர்களா தாத்தா, தமிழ் பெண் குலத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் இவர்கள் எவ்வளவு துடிப்புடன் இருக்கின்றார்கள். ஆனால் பழுவூர் இளையராணியை பற்றி யாரும் அவதூறு சொல்லவில்லை. சொன்னால் நானும் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீராதி வீரர்கள் வரும் வரையில் அப்படி அவதூறு சொன்னவனை நான் உயிரோடு வைத்திருக்க மாட்டேன். பழுவூர் இளையராணியின் மூடுபல்லக்கை பற்றித்தான் குறை சொல்லுகிறார்கள். அந்த கோழை மதுராந்தகன் பழுவூர் ராணியின் மூடுபல்லக்கில் ஊர் ஊராக இரகசிய பயணம் செய்கிறானாம். எப்போது ஆண்மகன் ஒருவன் மூடுபல்லக்கில் இரண்டு பக்கத்திலும் திரையிட்டுக் கொண்டு பிரயாணம் செய்கிறானோ அப்போது இளையராணியும் அப்படி பிரயாணம் செய்தால் சில அனர்த்தங்கள் விளையக்கூடும் அல்லவா?
0: கோமகனே, பராந்தக சக்கரவர்த்தியின் பேரனும் கண்டராதித்தருடைய திருமகனுமான மதுராந்தக தேவர் எதற்காக மூடுபல்லக்கில் பிரயாணம் செய்ய வேண்டுமாம்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றான் பார்த்திபேந்திர பல்லவன்.
1: அதன் காரணமும் ஒரு வேடிக்கையான காரணம்தான். மதுராந்தகன் மூடுபல்லக்கில் ஏறிக்கொண்டு ஊர் ஊராக போய் தன் கட்சிக்கு பலம் திரட்டி கொண்டு வருகிறானாம்.
0: எதற்காக பலம் திரட்டுகிறது?
1: எதற்காகவா? என் தகப்பனாருக்கு பிறகு சோழ ராஜ்ய சிம்மாசனத்தில் அவன் ஏறுவதற்காகத்தான். எப்படி இருக்கிறது கதை? சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் இந்த கடம்பூர் மாளிகைக்கு கூட அவன் அப்படி ஒரு மூடுபல்லக்கில் ரகசியமாக வந்திருந்தானாம். நள்ளிரவில் சதி ஆலோசனை கூட்டம் ஒன்று இங்கே நடந்ததாம்.
0: பார்த்திபேந்திரா,
1: திருக்கோவலூர் கிழவனார் நீயும் என்னுடன் இருந்தபோதுதானே இதையெல்லாம் சொன்னார். மதுராந்தகனுக்கு சிம்மாதனம் ஏறுவதற்கு உள்ள ஆர்வத்தினால் அவசரப்பட்டு என் தந்தையை கொஞ்சம் சீக்கிரமாகவே சொர்க்கத்துக்கு அனுப்பினாலும் அனுப்பி விடுவான் என்று சொன்னாரே, அதெல்லாம் உனக்கு நினைவில்லையா?
0: நினைவுக்கு வருகிறது இளவரசே. அதையெல்லாம் அப்போதும் நான் நம்பவில்லை, இப்போதும் சிறிது கூட நான் நம்பவில்லை. தஞ்சாவூருக்கு போய் தங்கள் தந்தையை நேரில் தரிசித்து வந்த பிறகு
1: நீ மட்டும் என்ன, நானும் கூடத்தான் நம்பவில்லை. நம்பியிருந்தால் இந்த கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளியாக வந்திருப்பேனா என்று கூறி கரிகாலன் மீண்டும் எதையோ நினைத்து கொண்டவன் போல சிரித்தான். கடம்பூர் சம்புவரையர் தொண்டையை கனைத்து கொண்டு, கோமகனே, திருக்கோவலூர் மலையமான் குலத்துக்கும் எங்கள் குலத்துக்கும் நீண்டகால விரோதம் என்பது தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றார்.
2: தெரியாமல் என்ன, அந்த விரோதத்தை பற்றி சங்கப்புலவர்கள் பாடியிருக்கிறார்களே. கொல்லிமலை வல்வில் ஓரியை மலையமான் திருமுடிக்காரி சண்டையில் கொன்றான். வல்வில் ஓரியின் வம்சத்தில் நீங்கள் வந்தவர்களாகையால் அந்த விரோதத்தை இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
0: கோமகனே, வல்வில் ஓரியின் சாவுக்கு உடனே பழிவாங்கப்பட்டது. வல்வில் ஓரியின் உறவினனாகிய அதியமான் நெடுமானஞ்சி திருக்கோவலூர் மீது படையெடுத்துச் சென்று அந்த ஊரையும் அழித்தான். மலையமானுடைய முள்ளூர் மலைக்கோட்டையையும் தரைமட்டமாக்கினான்.
1: சம்புவரையரே, அதியமான் மட்டும் தனியாக அந்த காரியத்தை செய்துவிடவில்லை. என் முன்னோனாகிய சோழன் கிள்ளி வளவனுடைய உதவியைக் கொண்டுதான் மலையமான் மீது அதியமான் வெற்றி அடைந்தான்.
2: அந்த பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு?
0: நாங்கள் மறந்துவிட்டாலும் மலையமான் மறப்பதில்லை. ஏதாவது எங்கள் பேரில் அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான்.
1: நான் தான் சொன்னேனே, கிழவருக்கு வயதாகிவிட்டது, ஆகையால் புத்தியும் தடுமாறுகிறது. நான் இங்கே இருக்கும்போது எனக்கு ஆபத்து ஒன்றும் வராமல் பாதுகாப்பதற்காக அவர் ஒரு பெரும் சைன்யத்தை திரட்டி கொண்டு வராமல் இருக்க வேண்டுமே என்று கூட எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது.
0: இளவரசே, அப்படி ஏதேனும் தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்று சம்புவரையர் தடுமாறினார்.
1: எனக்கு சந்தேகமா? இல்லவே இல்லை. மலையமானோடு எங்கள் உறவு இரண்டு தலைமுறையாகத்தான், பழுவேட்டரையரோடு எங்கள் உறவு 6 தலைமுறையாக தொடர்ந்து வந்திருக்கிறது. பழுவூர் அரசரே இங்கே வந்திருக்கிறார். அவர்

0: சோழகுலத்துக்கு விரோதமாக ஏதும் செய்வார் என்று நினைக்க எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கூறி கரிகாலன் பைத்தியச் சிரிப்பு சிரித்தான். பழுவேட்டரையர் கம்பீரமான குரலில்,
1: இளவரசே, சோழகுலத்துக்கு விரோதமாக நான் ஏதும் செய்ய மாட்டேன். இது சத்தியம். தர்ம நியாயத்துக்கும் விரோதமாகவும் எதுவும் எப்போதும் செய்ய மாட்டேன். இது இருமடங்கு சத்தியம் என்றார்.
0: ஆமாம் ஆமாம், தர்ம நியாயம் என்பதாக ஒன்று இருக்கத்தானே இருக்கிறது. அதை பற்றி தங்களிடம் பேசி தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். வேட்டையாடும் நேரமும் கூத்து பார்க்கும் நேரமும் போக ஒழிந்த நேரத்தில் சற்று தர்ம நியாயத்தையும் பற்றி பேசுவோமே. சம்புவரையரே, இந்த பிரம்மாண்டமான அரண்மனையில் நானும் என் சிநேகிதர்களும் தங்குவதற்கு எந்த இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று கேட்டான் கரிகாலன். ஐயா, தங்களுக்கும் பழுவூர் மன்னருக்கும் பின்கட்டில் விருந்தினர் விடுதி முழுவதையும் ஒதுக்கிவிட்டிருக்கிறோம். மற்றபடி வரக்கூடிய சிற்றரசர்களை எல்லாம் என்னோடு முன்கட்டிலேயே வைத்துக் கொள்ளுகிறேன்.
2: ஓ, இன்னும் சிற்றரசர்களும் வரப்போகிறார்களோ?
0: ஆம் இளவரசே, தங்களை இங்கே சந்திப்பதற்கு சுற்றுப்புறம் உள்ள குறுநில மன்னர்கள் எல்லோரும் ஆவலாயிருக்கிறார்கள். பலரும் வருவார்கள்.
2: வரட்டும் வரட்டும், எல்லோரும் வரட்டும். ரொம்ப நல்லது. யோசித்து முடிவு செய்ய வேண்டியதை ஒரு வழியாக முடிவு செய்து விடலாம். மதுராந்தகனுடைய சதி ஆலோசனை ஒருபுறம் இருக்கட்டும், நானே உங்களுடன் சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை செய்ய விரும்புகிறேன். அதற்கு இந்த மாளிகையை காட்டிலும் தகுந்த இடம் கிடைக்காது என்றான் கரிகாலன்.
0: நாகைப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரை வரையில் சென்ற ஓடையில் பூங்குழலியின் படகு போய்க் கொண்டிருந்தது. பூங்குழலியோடு சேர்ந்த நமுதனும் அந்த படகில் இருந்தான். படகு கோடிக்கரையை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஓடைக்கரையில் தங்க நிற தாழம்பூக்கள் மடல் விரித்து மனத்தை அள்ளி எங்கும் வீசிக் கொண்டிருந்தன. ஒரு தாழம்பூவின் மீது பச்சை கிளி பறந்து வந்து உட்கார்ந்தது. அது உட்கார்ந்த வேகத்தில் தாழம்பூ ஊஞ்சல் ஆடுவது போல ஆடியது. பச்சை கிளியும் அத்துடன் ஆடிவிட்டு பிறகு அதன் தங்க நிற மடலை தன் பவள நிற மூக்கினால் கொத்தியது. படகு நெருங்கியதும் பச்சை கிளி கிக்கி கிக்கி என்று கத்திக்கொண்டு பறந்தோடி விட்டது. பிறந்தால் பச்சை கிளியாக பிறக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி. நீ அவ்விதம் எண்ணுகிறாய், அதற்கு எத்தனை கவலையோ எத்தனை கஷ்டமோ யார் கண்டது என்றான் சேந்தநமுதன். என்ன கவலை? கஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் போல எல்லையற்ற வானத்தில் பறந்து செல்ல முடிகிறதல்லவா? அதை காட்டிலும் இன்பம் வேறு உண்டா என்றாள் பூங்குழலி. அப்படி பறந்து திரியும் பச்சை கிளியை சிலர் பிடித்து கூண்டில் அடைத்து விடுகிறார்களே என்றான் சேந்தநமுதன்.
3: ஆமாம் ஆமாம், அரண்மனைகளில் வாழும் ராஜகுமாரிகள் பச்சை கிளிகளை கூண்டுக்குள் அடைத்து வைக்கிறார்கள். குரூர ராட்சசிகள். கிளிகளை கூண்டில் அடைத்துவிட்டு அவற்றுடன் கொஞ்சி விளையாடுகிறார்கள். நான் மட்டும் ஏதேனும் ஓர் அரண்மனைகளில் சேடி பெண்ணாயிருந்தால் கூண்டில் அடைபட்ட கிளிகளுக்கு விஷம் வைத்துக் கொன்று விடுவேன். கிளிகளை பிடித்து கூண்டில் அடைக்கும் ராஜகுமாரிகளுக்கும் விஷத்தை கொடுத்து விடுவேன். நீ இப்போது பேசுவதை கேட்டால் உன்னையும் குரூர ராட்சசி என்றுதான் சொல்லுவார்கள்.
0: சொன்னால் சொல்லட்டும், நான் ராட்சசியாயிருந்தாலும் இருப்பேன், ராஜகுமாரியாயிருக்க மாட்டேன்.
3: ராஜகுமாரிகள் மீது உனக்கு ஏன் இத்தனை கோபம் பூங்குழலி? பார்க்க போனால் அவர்கள் பேரிலும் பரிதாபப்பட வேண்டியதல்லவா? கூண்டில் அடைபட்ட பச்சை கிளிகளைப் போலத்தான் அவர்களும் அரண்மனைக்குள் அடைபட்டு காலம் கழிக்க வேண்டியிருக்கிறது. தப்பித்தவறி அவர்கள் வெளியில் புறப்பட்டால் எத்தனை கட்டுக்காவல், எத்தனை ரகசியம், எத்தனை ஜாக்கிரதை! உன்னைப் போல் அவர்கள் படகில் ஏறிக்கொண்டு தன்னந்தனியாக ஓடையிலும் கடலிலும் போக முடியுமா? இஷ்டப்படி துள்ளித் திரியும் மானைப் போல காட்டில் சுற்றி அலைய முடியுமா?
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: தன்னை வரவேற்க காத்திருந்த அந்த ஜனசமுத்திரத்தில் திடமா காலூன்றி நிற்கவும் முடியாத முதியவர்கள் கோலூன்றி நின்றதை பார்த்திருப்பான் ஆதித்த கரிகாலன். கடம்பூர் மாளிகைக்குள்ள சென்ற பிறகாவது மேன் மாடத்து முகப்பில் இருந்து காட்சி அளிச்சு அன்பை பரிமாறிக்கத்தான் அப்படி விரைவா போனான். அத்தோட தான் வந்திருப்பதே மக்களை சந்திச்சு குறை தீர்க்கத்தான்ங்கிறதையும் கட்டியங்காரம் மூலமா தெரிவிச்சிட்டான். மக்களின் அபிமானம் எனக்கு தேவையில்லை. மக்கள் ஆளப்பட வேண்டியவங்க. சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அரசு செலுத்துறவங்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவங்க. இப்படியெல்லாம் மதுராந்தகனுக்கு துர்போதனை பண்ணியிருக்கிற பெரிய பழுவேட்டரையருக்கு இது சரியான சப்பையடி. நேர பெண்கள் இருக்கிற மேன்மாடத்துக்கு விரைவா போனதை விரசமா நினைச்ச செங்க

என்ற சம்புவரையருக்கும் தான் வரலாற்றில் குறுநில மன்னர்கள் வலிமை பெற்றதும் மற்ற குடியரசர்களை அடக்கி முடியரசர்களை எதிர்த்து மேல்நிலைக்கு போய் பேரரசர்களா, அதாவது சக்கரவர்த்திகளா, ஒரு கொடையின் கீழ் ஆள பாடுபட்டிருக்காங்க. குறுநில மன்னர்களில் மாவீரர்களான மலையமான் திருமுடிக்காரியும் அதியமான் நெடுமானெஞ்சியும் பரம்புமலை வேள் பாரியும் கடுமையாக முயன்றும் இந்த நிலைக்கு வர முடியல. சரி, மலையமானுக்கும் அதியமானுக்கும்

0: ஏறத்தாழ 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது முள்ளூர் மலை. இன்றைய பேரு பக்கமலை. கிழக்கு மலைத்தொடரின் ஒரு பகுதி. தென்பெண்ணை படுகையில் இருக்குது முள்ளூர். இதை பேரிசை முள்ளூர்னு சங்க இலக்கியம் வர்ணிக்குது. சுத்தி இருக்கிற காட்டை முள்ளூர் காணம்னு குறிப்பிடுது இன்னொரு வர்ணனை. காட்சி மாற்றம் இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுவிச்சு இயற்கை சூழலுக்கு அழைச்சிக்கிட்டு வரார் ஆசிரியர். ஓடக்கரையில் ஒரு தாழம்பூ மேலே பச்சைக்கிளி வந்து உட்காருது. அந்த வேகத்தில் தாழம்பூ ஊஞ்சலை போல ஆடுது. பச்சைக்கிளியும் அத்தோடு ஆடிட்டு அதன் மடலை தன் மூக்கால கொத்துது. இது போல ஒரு அருமையான காட்சி பாடல் வடிவில். அன்னை இயற்கை மிகப்பெரியாள், அவள் அன்பில் அருளில் எல்லையில்லாள். தென்னை மரத்தை வளர்த்திடுவாள், ஒரு சின்ன பசுங்கிளி ஆடுதற்கே. கவிஞர் சாலை இளந்திரையன். நல்லது, கோடிக்கரையை நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்திலேயாவது பூங்குழலியின் பேச்சில் கனிவு பிறக்குமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 9:15. இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசை கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. இந்த இரவு பொழுதை மேலும் இனிமையானதாக மாற்ற அழகான பாடல்கள், இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் வரும் பாடல்கள் எல்லாமே இதமான பாடல்கள். அதிலும் குறிப்பாக இப்போது வரக்கூடிய பாடல் எப்படிப்பட்ட பாடல் தெரியுமா? நிலவென்பதே அழகு, பாடல் என்பதும் அழகு. அந்த பாடலை கேட்டுக்கொண்டே நிலவை ரசிக்கும்போது அது வேறு விதமான அழகு. இன்னும் கூடுதல் அழகு இந்த பாடலுக்கு என்ன அப்படின்னா, இந்த நிலவு சிரித்தால் அது இன்னும் பேரழகு இல்லையா? இந்த பாடல் வழி அதை கேட்டு உணர்வோம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மன.

டிசம்பர் பூக்கள் என்கிற திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். கவிஞர் வாலி எழுதிய பாடல் அது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியின் தொடக்கமாகவே ரொம்பவே அருமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அதே மாதிரியான உணர்வை தரக்கூடிய இன்னும் ஒரு அழகான பாடல், ஒரு தேவதை. அந்த தேவதையின் அழகை விளக்குவதற்கு வார்த்தைகளே கிடைக்கலையாம். எதை எதையோ உவமையாக வர்ணனையாக ரொம்ப அழகாக இந்த கவிஞர் வடிவமைத்து இருக்கிறார். ஆயிரம் பாவலர் எழுதிய காவியம்

ஒரு பாவலர் வரைந்தாலே அது அற்புதமாக இருக்கும். 1000 பாவலர் வரைந்த காவியமாம். அப்படி என்ன பாடல் அது, கேட்போமா? அழகு என்று தொடங்கக்கூடிய அந்த பாடல், இந்த நிகழ்ச்சியின் அழகை மேலும் இனிமையானதாக மாற்ற வரக்கூடிய பாடலை கேட்டு மகிழ்வோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

ராஜபார்வை என்கிற திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். இந்த பாடலுடைய சிறப்பு என்ன

0: அப்படின்னே தெரியும். பார்வையிழந்த ஒரு கவி, ஒரு ஒரு கவிஞன் பெண்ணை வர்ணிப்பது போல் ரொம்ப அழகான ஒரு பாடல், கேட்பதற்கு இனிமையான சொற்களோடு அமைந்த ஒரு சிறப்பான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல், அழகு நிலா ஆகாயத்தில் காய்கிறது என்பதை போல சொல்ல வரும் ஒரு பாடல், கேட்டு மகிழ்வோம் அது என்ன பாடல் என்று. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. விவத் பாரதி தமிழ் பண்பலையின் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழலாம். அது எந்த காலத்திய பாடலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உடனடியாக அந்த பாடல் உங்களுக்காக இந்த பண்பலையில் இடம்பெறும். நீங்கள் செய்ய வேண்டியது 9444001023 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை 10 மணிக்கு வாட்ஸ்அப் பண்ணுக்க. இந்த நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
1: என் கண்ணு இல்ல சாமி, அழாதப்பா. அடே எவனோ பெத்த மகனே, அழாதடா. டேய், இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது.

0: ஏன்பா வெங்கிட்டு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்கள உள்ள படுக்க வச்சுட்டு நானும் என் சம்சாரமும் வாசல்ல படுக்கையை போட்டோம். ராத்திரி 12 மணி வரைக்கும் நீயே கச்சேரி வச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி.
1: புரியுது புரியுது, நான் ஒதுங்கிக்கிறேன்.

ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி என்கிற திரைப்படத்திற்காக மனு அவர்கள் பாடிய பாடலை கேட்டும் கவிஞர் வாலி எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. நேரம் 9:33:35. இது எண்ணினிய பொன்னிலாவே நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. அழகான இந்த இரவு பொழுதை கழிப்பதற்காக அழகு என்கிற சொல்லில் தொடங்கக்கூடிய பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் காற்றலையின் நிரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், அழகை அழகாக பாடக்கூடிய பாடல். உன்னிமேனன் பாடியது, வைரமுத்து எழுதியது, ஏஆர் ரஹ்மான் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விபத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எல்லாமே என் ராசாதான் என்கிற திரைப்படத்திற்காக மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், எம் ஜெயதேவன் எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது.

இது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 அழகான இனிமையான பாடல்களின் தொகுப்பு மற்ற பண்பலை வரிசைகளிலும் கேட்டுட்ருக்கீங்க. மற்ற ஊர்களிலையும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை உடனே கேட்பதற்காக 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். 9444000123 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை என்ன திரைப்படம் என்று குறிப்பிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு பிடித்த பாடல் உடனடியாக அந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் காற்றலையின் நேரலையில் உடனே உலாவரும் என்பதை மறக்காதீர்கள். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்திற்காக வரக்கூடிய பாடல். எஸ் ஜானகி பாடிய பாடல், பஞ்ச அருணாச்சலம் எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. நேரம் 9:45.

உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கிளிஞ்சர்கள் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல். கேட்டு மகிழ்வோம். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நேரம் 9:50.

என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில் அழகான திரைசை பாடல்களின் தொகுப்பு காட்சலையின் நிரலில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் ரொம்பவே ஒரு அழகான பாடல். இந்த உலகத்தில் எத்தனை எத்தனையோ அழகுகள் இருந்தாலும் அத்தனை அழகையும் மிஞ்சிவிடக்கூடிய ஒரு பேரழகு இருக்கிறது. அது என்ன அப்படி ஒரு அழகு, பேரழகு என்ன என்று தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி. உதிரிப்பூக்கள் என்கிற திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. கவிஞர் கண்ணதாசன் எழுதியது. இளையராஜாவின் இசையில் வருகிறது. பேரழகோடு நிறைவு பெறுகிறது என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சி. நேரம் 9:55.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. பழைய நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றிய இந்த நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிறது தெரியும். புதிய நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பிடித்த பாடலை எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பாடல் அது எந்த காலத்தைய பாடலாக இருந்தாலும் சரி, மிகவும் பழமையான பாடலாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக உங்களுக்காக வழங்கப்படும். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கான எண்கள் என் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9444000123 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய பேர், நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு மெசேஜாக அனுப்புனீங்கன்னா, உங்களுக்காக அந்த பாடல் உடனடியாக இடம்பெறும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்மோர், சென்னை எக்மோர்லேருந்து ஆதவ் அரவிந்த் மற்றும் சூர்யா, ஹரி, சீதா இவங்கள்லாம் சேர்ந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. இந்திரா திரைப்படத்துலேருந்து ரொம்பவே ஒரு அழகான இனிமையான பாடல், நிலா காய்

கிறது அப்படின்னு இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க அந்த நேயர்களுக்காக. அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இந்திரா திரைப்படத்திலிருந்து வருது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் 10:35 இருக்கிறோம். இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நேர்கள்லாம் வாட்ஸ்அப் வழியாக கேட்ட பாடல்கள் காற்றலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கருத்தம்மா திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் எஸ் கணபதி மற்றும் ஜி கார்த்திகேயன் இந்த ரெண்டு பேரும் வந்து கருத்தம்மா திரைப்படத்திலேருந்து ஒரு இனிய பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டு மகிழ்வோம் அந்த நேர்களுக்காக.

கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடலை கேட்டும், கவிஞர் வைரமுத்து எழுதியது, ஏஆர் ரஹ்மான் இசையில் ஒலித்தது அந்த பாடல். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய பாடல்கள், ரொம்ப அழகான பாடல்கள், புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் புதிய நேயர்கள் யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை தந்து பாடல்கள் ஒலிபரப்பப்படுகிறது. நேயர்களே, இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற அந்த பழைய படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, ரொம்ப அழகான பாடல். ஆற்காட்டிலேருந்து சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோஹித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணி, துளசி, இந்த நேயர்களுக்காக அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து வருகிறது. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன் பாடியது, கவிஞர் வாலி எழுதியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்தது. நேரம் 10:15:45. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேயர் யார் அப்படின்னா இக்பால் மற்றும் ஜொஹாரா. இவங்க சோழபுரத்துலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க அந்த நேயருக்காக. நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து வர பாடலை கேட்டு மகிழ்வோம். அந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னா கேஜிஎஸ் தாஸ் மற்றும் மஞ்சுளா இணைந்து பாடியிருக்காங்க. கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். வியாபாரி திரைப்படத்திலிருந்து வருகிறது அடுத்த பாடல். ஹரிஹரன் மற்றும் எம்எல்ஆர் கார்த்திகேயன் இணைந்து பாடிய பாடல். தேவாவின் இசையில் ஒலிக்க வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டு மன்னார் கோயிலேருந்து கண்ணன், பிரியங்கா, கபிலேஷ், பிரகதீஷ் இவங்கெல்லாம் மேலே ராதாம்பூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து குறிப்பாக கேட்டிருக்காங்க. காட்டு மன்னார் கோயிலில் இருக்கக்கூடிய மேல ராதாம்பூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து கேட்டிருக்க நேர்களுக்காக வருகிறது அந்த பாடல். கேட்போம், ரசிப்போம்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காதென்று நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:29:25. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, குவைத் நாட்டிலேருந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. பழனியப்பன், ஆனந்தி இவங்க ரெண்டு பேரும் பெரியவங்க கேட்டிருக்காங்க. குழந்தைகள் விசாலாட்சி, செல்வசுந்தரம், மீனாட்சி, சாரதால், சித்தார்த், கணேஷ் இவங்கெல்லாம் குழந்தைகள், இவங்களும் வந்து விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன படத்துலேருந்து கேட்டிருக்காங்கன்னா, ராஜா என்கிற படத்துலேருந்து ஒரு பழைய பாடல் கேட்டிருக்காங்க. பழைய படத்துலேருந்து, குவைத் நாட்டிலேருந்து கேட்டிருக்க அந்த நேயர்களுக்காக வரைகிறது அதே பாடல். இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: ராஜா,
2: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்த

டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசன் எழுதியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்தது ராஜா திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மின்சார கண்ணா என்கிற திரைப்படத்திலிருந்து வருகிறது. விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கும் நேர் கும்பகோணம், சார்லஸ், நிஷா, நிஜோ இவங்கள்லாம் வந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க அந்த நேர்களுக்காக. அதே பாடல் வருகிறது, இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நேரம் 10:34.

தேவா அவர்களுடைய இசையில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் நாம் முத்துக்குமார் எழுதியது மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காட்சியலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க நேர்களே. நீங்களும் இந்த எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண் என்ன அப்படின்னா 9444001023 இந்த எண்ணுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை உங்கள் பெயர் முகவரியோடு என்ன படத்திலிருந்து கேட்குறீங்க அப்படிங்கிற விவரத்தையும் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் உடனடியாக இடம்பெறும். நிகழ்ச்சியில் அடுத்து தொடரக்கூடிய பாடல் துலாபாரம் திரைப்படத்திலேருந்து அருமையான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்கன்னா திருவாரூர்லேருந்து கோகுல் ரவி இவங்க வந்து அந்த பாடலை கேட்டிருக்காங்க. அந்த நேயருக்காக அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் உடனடியாக வருகிறது. நேரம் 10:40 நொடியில் இணைந்திருங்கள், இதயம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

கண்ணதாசன் எழுதிய பாடல், ஜி தேவராஜன் இசையில் ஒலித்தது, டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல், துலாபாரம் திரைப்படத்திலிருந்து இடம் பெற்றிருந்தது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்ன அப்படின்னா, வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. சென்னை மடிப்பாக்கம்லேருந்து ஷங்கர் என்பவர் கேட்டிருக்காரு வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:44 நிமிடம் 30 நொடி.

வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திற்காக ஜானகி மற்றும் டி எஸ் ராகவேந்திரா இணைந்து பாடிய பாடலை கேட்டும் கவிஞர் வாலி எழுதிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குலதீபன் மங்கலத்திலேருந்து காசிநாதன் சாருமதி இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் அவர்களுக்காக உடனே வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நிறைய நேயர்கள் பல ஊர்களிலேருந்து மெசேஜ்களை போட்டிருக்காங்க. பழைய நேயர்களும் நிறைய போட்டிருக்காங்க. இருந்தாலும் புதிய நேயர்கள் நிறைய பேர் போட்டிருந்ததால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பாடல்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டது. நேரம் 10:55 கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக வரக்கூடிய பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருகிறது. இந்த பாடலை விரும்பி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்க நேயர் யாருனா, கும்பகோணம் சீனிவாசா நகர்லேருந்து ஆல்வின், அஸ்வின், ஆனந்தி மற்றும் ஆரோக்கியசாமி இந்த நேயர்களுக்காக நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடலை கேட்போம், ரசிப்போம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

0: நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இணை அலைவரிசைகளாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. அருமையான இந்த இரவு வேளையில் இனிமையான பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக வருகிறது கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா, நீ என்னை தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்கும்.

நேரம் 11:08 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் நினைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மதுமிதா குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்.

0: நிறைவாக நாம் கேட்ட பாடல் கிரீடம் திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டு வருகிறோம். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி குரல்ல, தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் அற்புதமான இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. முந்தின

நேரம் 11:30 நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேலையில் அருமையான இனிமையான பாடல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் களவாணி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், எஸ் குமரன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நிறைவாக அங்காடி தெரு திரைப்படத்திற்காக அருமையான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மைனா திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல, யுகபாரதி வரிகளில் டி இமானின் அருமையான இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
1: டான்.
3: நேரம் 11:44 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாகை சுடவா திரைப்படத்திற்காக. சின்மையை குரல்ல, வைரமுத்து வரிகளில், ஜிப்ரானின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 11:50 நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த வேளையில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எஸ், அருமையான பாடல்களை மனசு மயங்கும் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருந்திருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்ததாக நண்பன் திரைப்படத்திற்காகவும் கும்கி திரைப்படத்திற்காகவும் பாடல் அணிவகுத்து வருகிறது. 12 மணிக்கு மேல காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு 4 மணி வரைக்கும் அடுத்தடுத்து இடைவிடாத இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் FM 2.3 வித் மீ RJ ராஜா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

இதழ்களில் கண்டேன் இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறையோ முறையோ இன்றோடு போகட்டுமே, போட சொன்னால் போட்டுக்கிறேன் போரும்பரை கண்ணத்திலே. பொன்னழகே பெண்ணழகே கோபமெங்கே கோபத்திலே.

சொன்னால் போட்டுக்கிறே பொறுமலை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

அடி கதை கேளு, கதை கேளு. கருவாயங்கதை கேளு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி இணைந்திருக்கிறோம். திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக உத்தமபுத்திரன் திரைப்படத்திற்காக பி லீலா குரலில், டி கே சுந்தர வாத்தியார் வரிகளில், ஜி ராமநாதன் இசையில்.

இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். நேரம் 4:10. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஏ கல்யாண சுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வாணியம்பாடி சிஎம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். முதலாவதாக அச்சுததாசர் இயற்றிய சாதனந்த தாண்டவம், பகுதாரி ராகத்தில் ஆதி தாளத்தில்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேர தீயகராதா எனும் தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். கௌளிப்பந்து ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:31 இணைந்திருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பந்துரீதி குலு ஸ்ரீ தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். ஹம்சநாதம் ராகம் ஆதி தாளத்தில்

நேரம் 4:37 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கிறோம் பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக சமஜவர கமனா எனும் தியாகராஜர் கீர்த்தனை கேட்கலாம். ராகம் ஹிந்தோளம் ஆதி தாளத்தில்

நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஏ கல்யாணசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை. வாணியம்பாடி சிஎம் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். நேரம் 5 மணி, இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.

லோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே க்ருத சர்வ லோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தஷ்ருஷ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ.

ரமணௌ சரணம் ப்ரபத்யே. ப்ராய ப்ரபன்ன ஜனதா ப்ரதமாவகாஹ்யௌ மாது ஸ்தனாவிவ சிசோரமிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ.

விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹ் சத்கர்த்தா சத்கிருத சாதுர்ஜன்புர் நாராயணோ நரஹ அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட கிருத்